0: நிகழ்ச்சியின் தொடக்கமாக நாளொரு குரல் கேட்கலாம்.
1: புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையான் காணப்படும்.
2: உடலின் வெளிப்புற தூய்மை தொடர்ந்து நீராடுவதால் உண்டாகும். உடலின் உள்ள தூய்மை இடையறாது உண்மை பேசுவதால் உருவாகும். குறள் எண் 298, அதிகாரம் வாய்மை.
1: புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையான் காணப்படும்.
2: உடலின் வெளிப்புற தூய்மை தொடர்ந்து நீராடுவதால் உண்டாகும். உடலின் உள்ள தூய்மை இடையறாது உண்மை பேசுவதால் உருவாகும். குறள் எண் 298, அதிகாரம் வாய்மை.

நேர்கள் இணைந்திருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1669 கிலோஹெர்ட்ஸ். 5:55 கேட்கலாம் இன்று நமது வானொலியில் வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சின்னஞ்சலாக, 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. சென்னைஞ்சலாக நிகழ்ச்சியை கேட்கலாம். மெய் வருத்த கூலி தரும் வழங்குவர் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம் அவர்கள். 6:45 மாநில செய்திகள் சின்னஞ்சல். 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் ஜி முருகராஜ் அவர்கள். 7:00 காந்தி அஞ்சலி சின்னஞ்சலாக. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழ் செய்திகள் சின்னஞ்சலாக. 7:25 நலமாய்வாள சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தூக்க முறைகள் சிறப்பு தகவல் வழங்குகிறார் யோகா பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். இன்று காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக. 8:02 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 மதுரை தென்றல். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உதவி பேராசிரியர் மற்றும் யோகா கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர் முருகேசன் அவர்களுடன் நேர்முகம். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம். இன்று 9:00 செய்தி அரங்கிசை சென்னேஞ்சலாக. இதில் திரு புலிவனம் இ உருத்திரகுமார் நாதஸ்வரம், திரு ஒற்றியூர் ஏ ராமலிங்கம் தவில் கேட்கலாம். 10:00 செய்தி சுருக்கம் சென்னேஞ்சலாக. 10:02 எனக்கு பிடித்த பாடல். 11:00 செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து 11:02 இலக்கியம் பேசுவோம் சென்னேஞ்சலாக கேட்கலாம். சோழர் காலத்திய செப்பேடுகள் பங்கேற்பவர் முனைவர் இ ஜீவா அவர்கள், உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். 12:00 நிகழ்ச்சியின் நேரமும். நண்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெலியஞ்சலாக. 12:10 இசை மேடை அபிராமம் கணேசன் அவர்கள் நாதஸ்வரம் கேட்கலாம். 12:40 தமிழ் செய்திகள் சென்னேஞ்சலாக. 12:50 மெல்லிசை சென்னேஞ்சலாக.

0: ஒன்று ஐந்துக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சலாக கேட்கலாம். ஒன்று பத்துக்கு என்னுயிர் தோழி சென்னை ஏஞ்சலாக. இதில் தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். பொன் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள். எழுத்தின் இசை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள். நலமாய் வளமாய் தகவல் வழங்குகிறார் யோகா கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள். கதையரங்கம் வழங்குபவர் ஜோஸ்னால் அவர்கள். தொகுப்பு எம் விஜயகாந்த். அமைப்பு டி கே வித்யாவதி அவர்கள். இன்று பிற்பகல் 2:15 மதுர தென்றல் 2:35 சேர்ந்திசை பாடல் பயிற்சி. இதில் கன்னட மொழி பாடல் பயிற்சி கேட்கலாம். 2:55 வானிலை அறிக்கை சென்னஞ்சலாக. 3 மணிக்கு ஒளிபரப்பு நிறைவு. மாலை 5:07 தொடங்கும் மாலை நேர ஒளிபரப்பில் குறள முதம் 298 கேட்கலாம். 5:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும். நியூடெல்லி விஞ்ஞான் பவனில் இந்திய அரசின் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தினால் ஏற்பாடு செய்திருக்கும் விக்ஷித் பாரத் ரோஜ்னார் திட்டத்தின் கீழ் ரோஜ்னார் மேளா 2026 நிகழ்வினை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். 6 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும். 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எம் அனுராதா அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சினைஞ்சலாக. 7:25 பண்ணை செய்தி. 7:30 மண்ணும் மணியும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த தகவல் வழங்குகிறார் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேதியியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னஞ்சலாக. இன்று 8:05 மதுரை தென்றல். 8:30 அறிவியல் வெள்ளி. மின்காந்த அலைகள் தகவல் வழங்குவர் மதுரை தியாகராஜன் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். இன்று 8:45 மதுரை தென்றல். 9 மணிக்கு ஆங்கிலத்து செய்திகள். 9:15 செய்திச்சுடர். 9:30 அரங்கி சென்னஞ்சலாக. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11 மணிக்கு நிகழ்ச்சி நேரம். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 ஒளிபரப்பு நிறைய பெறும். இவையாவும் இன்று நமது வானொலியில் கேட்க காத்திருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னஞ்சலாக.
1: உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணித் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். காரைக்கால் அருகே கீழ்காசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலா தேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஞ்சியில் உள்ள ஹரிவன்ஷ் தானா பகத் உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 2வது தெற்காசிய த்ரோபால் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் அபாரமாக செயல்பட்டு தங்கப்பதக்கங்களை கைப்பற்றின. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்
1: இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில் 1669 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் சரியாக 6:02:50.
2: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
2: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.

0: am I right? I hope it was correct, but my dear Narendra, dear Prime Minister, I wanted to thank you so much for your friendship. France loves you. I'm so happy you are with so many friends in Paris before leaving and going back to Delhi. I come to visit you in next February, but you are my true friend. We love you. Take care.
1: President Draupadi Murmu will attend a program marking International Sickle Cell Day in Omkareshwar, Madhya Pradesh today. After that, she will travel to Rairangpur in Odisha, where she will inaugurate several development projects. These include a medical camp organized by AIIMS Bhubaneswar, a mega rural piped water supply scheme for mining affected villages, the Matru Shakti Bhavan of the Brahma Kumaris, and a special circuit house. As part of the next phase of her visit, President Murmu and Prime Minister Narendra Modi will visit Pahadpur village in Odisha's Mayurbhanj district tomorrow. Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has approved large-scale procurement of pulses and oil seeds at the minimum support price for four states. The ministry said that the procurement will be undertaken under the price support scheme in Tamil Nadu, Gujarat, Uttar Pradesh and Haryana. Uttar Pradesh has emerged as the biggest beneficiary under the approvals for the summer 2026 season. In Gujarat, procurement of 18,250 metric tons of moong has been approved for the summer 2026 season. The minister also approved an enhancement in the moong procurement limit for Tamil Nadu under the Rabi marketing season 2025-26 from 885 metric tons to 990 metric tons. Mr. Chauhan approved procurement of 2,115 metric tons of moong during the summer 2026 season for Haryana. In FIFA World Cup, Czechia were held 1-1 by South Africa in Group A match at the Atlanta Stadium in United States last night. And that is the end of this news bulletin.
2: Akashvani, Neram 6 mani 10 nimidam.
3: இணைத்தானும் நல்லவை கேட்க மெய் வருத்த கூலி தரும் எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் பாப்பாக்குடி ஆ முருகன் அவர்கள்.
4: தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் என்னும் உலக பொதுமறையாம் திருக்குறள் வழியே மனித வாழ்வின் உழைப்பின் முக்கியத்தை நாம் அறிவோம். கடமையச்சை பலனை எதிர்பாராதே என்று கீதை சொன்னாலும் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒருபடி மேல் சென்று உன் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கண்டிப்பாக உன்னை வந்து சேரும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றார். விதியே விதியே என்று வீட்டுக்குள் இருந்தால் வயிறு நிறையுமா என்பார்கள் கிராமத்து மக்கள். மேலும் வியர்க்க உழைத்தால் வியாதி இல்லை என்பார்கள். உழைப்பு என்பது ஊதியத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டதல்ல, உடல் நலத்தையும் அடிப்படையாக கொண்டது. வானத்தையும் பூமியையும் தன் உழைப்பையும் நம்பி காலம் நேரம் இலாப நட்டம் கணக்கு பாராது உழைக்கும் உழவன் தன் உடலை வருத்தி வியர்வை துளிகளை சிந்தி விளையும் பயிருக்கு உரமாக்கி பலன் பெறுவது தன் உடலை வருத்தி உழைப்பதால் தான். அதைத்தான் பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் அவர்கள் விதியை எண்ணி விழுந்து கிடக்கும் வீணரெல்லாம் மாறணும் உழைச்சா உயர்வம் என்ற விவரம் மண்டையில் ஏறணும் என்று தன் பாடல் வரிகளால் சுட்டி காட்டியவர். உழைப்புக்கு பகையான சோம்பலையும் தூக்கத்தையும் முதலில் நம்மை விட்டு விரட்ட வேண்டுமென்றார். உதாரணமாக ஆன்மீக அன்பர்களுக்கு சிவபக்தியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திய மார்க்கண்டேயன் தனது 16வது வயதில் இறந்து விடுவான் என்பது விதி. ஆனால் அவனுடைய ஓயாத பக்தியும் இறை நம்பிக்கையும் தன்னை வருத்தி லிங்கத்தை கட்டிப்பிடித்து சிவநாமத்தை உச்சரித்து மரணத்தின் பிடியிலிருந்து தப்பி என்றும் மார்க்கண்டேயனாக வாழ்கின்ற சிறப்பினை பெற்றான். அது இறை நம்பிக்கையோ வாழ்க்கையோ ஓயாத உழைப்பு மனிதனுக்கு வேண்டும் என்பதை உணர்த்துகிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்கள் அத்தனை பேரும் முதல் மதிப்பெண் பெறுவதில்லை. விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் வெற்றி பெறுவதில்லை. அதற்கான விடாமுயற்சியும் பயிற்சியும் உழைப்பும் வேண்டும். வாழ்வில் சிகரம் தொட்ட மாமனிதர்கள் அத்தனை பேரும் ஓயாது உழைத்தவர்களே என்பதை அறிய வேண்டும். நமக்கு அந்நியரிடமிருந்து தேசத்தின் விடுதலையை பெற்றுத்தர அண்ணல் காந்தியடிகளும் அவரோடு அகிம்சை வழியே போரிட்ட அத்தனை பேரும் உண்ணாமல் உறங்காமல் உழைத்ததுதானே. தன் செந்நீரை வேர்வை நீராய் சிந்தியதால்தானே நாம் இன்று சுதந்திர இந்தியாவில் வாழ்ந்து வருகிறோம்.

0: சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்றால் அதனுள் இருக்கிற உழைப்பை தியாகத்தை நாம் உணர வேண்டும். அமெரிக்காவின் முன்னாள் அதிபர் ஆபிரகாம் லிங்கன் ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக பிறந்து சிரமப்பட்டு உழைத்து அந்நாட்டின் அதிபரானார் என்பதும் சரித்திரம் கூறும் உண்மையே. அதுபோல இரவை பகலாக மாற்றும் மின்சாரத்தை மின்விளக்கை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் பலமுறை அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்பு வெற்றியை தராவிட்டாலும் தன்னுடைய விடாமுயற்சியால் கடின உழைப்பால் கண்டுபிடித்த மின்சாரம் என்பதை நாம் அறிவோம். விடாமுயற்சி வெற்றி தரும், முயற்சி திருவினையாக்கும், திட்டமிட்ட காரியம் வெற்றி தரும், கடின உழைப்புக்கு ஈடு இணை ஏதுமில்லை. வாழ்வின் உயர்வின் ரகசியம் உழைப்பில்தான் உள்ளது. முயன்று முடங்கள் குற்றமில்லை, முயலாத முடங்கள் குற்றமாகும். இயன்றதை செய்தல் உயர்வாகும், இயலாததை எண்ணுதல் இழிவாகும். இயற்கையெல்லாம் யாரிடம் பாடம் கேட்டு தன் கடமை செய்கின்றன. ஓயாமல் உழைப்பதில் சூரியன் என்பார்கள். எல்லோருக்கும் ஞாயிறு விடுமுறை, ஞாயிற்றுக்கு ஏது விடுமுறை என கேட்பது போல அயராத உழைப்புக்கு ஆதவன் ஆதாரம்தான். எண்ணிய எண்ணியாங்கு ஏதுவர் எண்ணியர் திண்ணியராக பெறின் என மன உறுதியோடு முயற்சி கொண்டு உழைத்தால் வெற்றி நிச்சயம் என்பதை நாம் அறிய வேண்டும். சிகரம் தொட உழைத்து முயற்சி செய், உன் முயற்சி வெற்றி பெறாவிட்டால் மீண்டும் நீ பயிற்சி செய் என்பது வெற்றி பெற உழைப்பவரின் அடிநாதமாகும். மெய்வரித்தி உழைத்தால் நினைக்கின்ற இலக்கை அடையலாம் என்று நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இனித்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் பாப்பாக்குடி அ. முருகன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மத்தியில 1269 கிலோஹெர்ட்ஸில், நேரம் சரியாக 6:15, 1 நொடிகள். இனி கேட்கலாம் பக்தி மாலை.

அரமனை தொழுதிடும் இறைவினை தந்து அழைக்கிறது. பாங்கின் ஓசை தென்றலை போல ஒலிக்கிறது. அந்த பரமனை தொழுதிடும் இறைவினை தந்து அழைக்கிறது.

மனை துடுதுடு நெடினை தந்து அழைக்கிறதே.

0: நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில்.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம் சேவை செய்திகள் பகுதி சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
1: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ விளம்பர பிரிவு சின்ன சொக்கிக்குளம் மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410. Thank you.

அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மண்ணின் தரம் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்வோம். கனரக இயந்திரங்கள் மற்றும் டிராக்டர்களால் உழவு தொழில் மேற்கொள்ளப்படும் போது அவை மண்ணை அழுத்தி மண்ணை இறுகச் செய்து விடுகின்றது. இதனால் நிலத்தில் நீர் உறிஞ்சும் தன்மை குறையும். ஆனால் மாடுகள் மூலம் உழும்போது மண் தளர்வாகவும் காற்றோட்டமாகவும் மாறுகிறது. இது பயிர் உற்பத்தியை 10% முதல் 15% வரை இயற்கையாகவே கூட்டுகின்றது. டிராக்டர்களில் உழும்போது அதிக எடை மண்ணில் உள்ள நுண் துகள்களை நசுக்கி காற்று மற்றும் நீர் ஊடுருவலை தடுக்கின்றது. மாடுகளின் குழம்புகள் மண்ணை மேலோட்டமாக பிளப்பதால் ஆக்சிஜன் உட்புகுந்து வேர் வளர்ச்சிக்கும் நுண்ணுயிர்களுக்கும் சாதகமான சூழலை உருவாக்குகிறது. அதே சமயம் டிராக்டர்கள் பயன்படுத்திய இடத்தில் நீர் உள்வாங்கும் திறன் 33% குறைவாகவே இருந்தது. அதே மாடுகளை பயன்படுத்தும் போது 83% நீர் ஊடுருவல் அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறு ஆய்வு தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி பஞ்சாப் நேஷனல் வங்கி உழவர் பயிற்சி மையம் கால்நடை தீவனங்கள் தயாரித்தல் மற்றும் மேலாண்மை குறித்த இலவச நேரடி வகுப்பு வரும் 20ஆம் தேதியன்று நடைபெற இருக்கின்றது. பதிவு செய்த அனைவரும் இந்த பயிற்சியில் தவறாது கலந்து கொண்டு பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, மதுரை மாவட்டம் மல்லிகை மற்றும் வெற்றிலையின் தன்மைக்கான புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. மல்லிகை வெற்றிலை சாகுபடி செய்யும் விவசாயிகள் GR பயனாளர் சான்றுக்கு விண்ணப்பிக்கலாம். வெற்றிலை விவசாயிகள் 36 பேருக்கும் மல்லிகை விவசாயிகள் 20 பேருக்கும் பயனாளர் சான்று வழங்கியுள்ளோம். இந்த சான்றிதழ்கள் இருந்தால் விளைபொருட்களுக்கு தனித்தன்மை கிடைக்கும் என்றும் விவசாயிகள் ஆதார் சிட்டா அடங்களுடன் அந்தந்த வேளாண் வணிக உதவி இயக்குநர்களை அணுகியும் பயனாளர் சான்றுக்கு ஏற்பாடு செய்யப்படும். அல்லது மதுரை பிபிகுளம் உழவசந்தை வளாகத்தில் உள்ள வேளாண் வணிகத்துறை அலுவலகத்தையும் அணுகலாம் என்று வேளாண் வணிக துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தேனி வீரபாண்டியில் உள்ள கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை விரிவாக்க கல்வித்துறை சார்பில் கறவை மாட்டுப் பண்ணை, நாட்டுக்கோழி, வெள்ளாடு வளர்ப்பு என்று 3 சுய வேலைவாய்ப்பு பயிற்சி

0: பரிசுகள் வழங்கப்பட இருக்கின்றது. இந்த பயிற்சிகளுக்கு நாளை 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். பாஸ்போர்ட் போட்டோ, ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, கல்வி மற்றும் ஜாதி சான்றிதழ்களுடன் கால்நடை மருத்துவக் கல்லூரியை அணுக வேண்டும். விண்ணப்பத்திற்கான கடைசி நாள் நாளை மட்டுமே. விண்ணப்பதாரர்களுக்கு கட்டாயம் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஜூலை 2வது வாரத்தில் இதற்கான பயிற்சி வகுப்புகள் துவங்க இருக்கின்றது. இதற்கான பயிற்சி கட்டணம் ₹3000 ஆகும். மேலும் விவரங்களுக்கு 86674289822 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம் என்று தேனி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதல்வர் தெரிவிக்கின்றார். இனி கேட்கலாம் இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்குகின்றார் பி. ராமலிங்கம் அவர்கள்.
1: என்னென்ன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தினீங்க?
2: எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உள்ள வந்திருக்கு, அறிவியல் சாதனங்கள் உள்ள வந்திருக்கு. இது மாதிரி நிறைய விஷயங்களும், அதாவது சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு காளான் குடில்னு போனால் முதல்ல வந்து வந்துடுறேன். காளான் குடில் அந்த உரி கட்டி தொங்க விடக்கூடிய பகுதி வந்து மினிமம் ஒரு 8 அடிக்கு மேலே இருக்கணும், 8 அடிக்கு குறையாமல் இருக்கணும். அதுக்கு மேலே காளானுடைய இந்த கூம்பு வடிவத்தில் தான் காளான் குடில் போடணும். அப்படி கூம்பு வடிவத்தை போடும்போது அதனோட உச்சி வந்து அதுக்கு மேலே ஒரு 8 அடி இருக்கணும். அப்போ கிட்டத்தட்ட ஒரு காளான் குடில்ங்கிறது ஒரு 16 அடி உயரம் இருக்கணும். மினிமம் ஒரு 13 அடிக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த 25 டிகிரி 28 டிகிரி டெம்பரேச்சரை எளிமையாக கொண்டு வர முடியும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ உயரம் அமைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய வெக்கையில் வந்து மேலே நின்றோம், அப்போ கீழே வந்து வராது. இது போக டெம்பரவரியாக நம்ம அமைக்கக்கூடிய சைடில் வந்து நம்ம வந்து கோலை ஒடுதலில் போட்டு உள்ளே வந்து ஈரச்சாக்கு போட சொல்கிறோம், சணல் சாக்கு. அந்த சணல் சாக்கு வந்து சணல் சாக்குன்னு நினச்சிக்கிட்டே இருக்கணும். அது போக கீழே வந்து ஆற்று மணல் போட சொல்கிறோம், அந்த ஆற்று மணலில் வந்து இருக்கணும். அதே நேரத்தில் குளிர்குள்ளே காற்றோட்டங்கள் வேணும். இந்த காளானில் மிகப்பெரிய ஒரு இடைஞ்சல்னால் எவ்வளோ தூரம் காற்றோட்டம் வேணுமோ அந்த காற்றை இடையூறாகவும் இருக்கும், எவ்வளோ தூரத்துக்கு ஈரப்பதம் வேணும்னு அது டைரெக்டாக தண்ணியாக விழுங்கும்போது அது இடையூறாகவும் மாறும். அப்போ இதனுடைய காற்றோட்டங்கள் அமைப்பு காளான் வளர்க்கக்கூடிய பகுதியை விட்டு மேலே வந்து அமையணும். காளான் வளர்க்கக்கூடிய இடத்துலையே டைரெக்டாக அந்த காளான் படுக்கைகள் மேலே காற்று போடும்போது அந்த காளான்கள் காயறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெஷ் ஏரே வேணும், ஏன்னா அது டைரெக்டாக பெட்டு மேலே பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது, காளான் படுக்கையில் மேலே விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ அந்த அமைப்பு எல்லாமே நம்ம கட்டக்கூடிய அமைப்புக்கு மேலே இருக்கணும், காற்றோடும். அதே நேரத்தில் அந்த காளான் படுக்கையில் மேலே விழுகக்கூடிய தண்ணீர் டைரெக்டாக காளான் படுக்கையில் மேலேயே பட்டுக்கிருந்தா, காளான் மேலே பட்டுக்கிருந்தா வேகமாக கெட்டு போகக்கூடிய தன்மை மட்டும் இல்லாமல் காளானோட தரமே குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கிட்டத்தட்ட 95% மேலே தமிழ்நாட்டில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ காளானோட தரமே நம்மளுக்கு வந்து குவாலிட்டியாக கொடுக்க முடியலை. இந்த மாதிரி தொழில்நுட்பங்களில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் நவீன முறைகளை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தோம். நவீன முறைகள்னா இப்போ இந்த ஏர்கூலர் யூஸ் பண்ணிக்கலாம், தண்ணி தெளிக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஹை ப்ரெஷரில் ஃபாகர் மாதிரி பண்ணிக்கலாம், விசை தெளிப்பான இது மாதிரி. இதே இதை நம்ம நிரந்தரமாக உயர் அழுத்தமான மோட்டார் மூலயமா தண்ணியை வந்து ஸ்ப்ரே பண்ணி தெளித்து அதை வந்து தண்ணி வந்து தண்ணியாக விழுகாது, புகை மாதிரி விழுகும், அந்த மாதிரி விழுகிற மாதிரிலாம். அது இல்லாட்டினா அல்ட்ரா மிஸ்ட் மேக்கர்னு சொல்லி இருக்கு, அந்த மாதிரி பயன்படுத்தி பண்ணலாம். இது மாதிரி பண்ணலாம். இதுலேயும் இன்னும் கொஞ்சம் நம்ம அட்வான்ஸ் தொழில்நுட்பங்களை உள்ளே போய் நம்ம காளான் குடிலுக்குள்ளே உள்ளக்கூடிய காற்றையே குளிர்விச்சு அதை உள்ளே கொண்டு போகிற மாதிரி ஒரு தொழில்நுட்பம் தான் உருவாக்கிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் மாதிரி அமைச்சு செக் பண்ணிட்டோம். இதை இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த லெவலுக்கு நாங்கள் உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ இயற்கையாக நம்ம வந்து ஒரு காளான் குடில் நம்ம தென்னங்கத்திலே இதை அமைக்காமல் ஒரு கட்டடத்துக்குள் ஒரு நிரந்தரமாக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்புக்குள்ளே ஒன்றி பண்ணும்போது உள்ளே கொடுக்கக்கூடிய காற்றை இயற்கையாக குளிர்விச்சு, ஏன்னா இதில் வந்து அதிகமான அளவுக்கு வளர்ச்சி இல்லைங்கிற காரணத்தினால எல்லாரும் ஒரு பெரிய முதலீடு போடணும்னா பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ஏன்னா அதிகமான நபர்கள் இன்றைக்கி காளான் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அதை லாபகரமாக பண்ணுறாங்களா இல்லை அதில் நஷ்டம் இருக்காங்கிறது பெரிய லெவலில் கணக்கு பார்க்க தெரியாத ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இதையும் மற்றபடி சூழ்நிலை இருக்குது. அப்போ குறைஞ்ச அளவு சில கொஞ்சம் அதிகமான முதலீடு போடும்போது இப்போ 10x10 இடம்னா ஒரு 100 சதுரடி, அந்த 100 சதுரடிக்குள்ளே ஒரு 100 காளான் படுக்கைகள் வைக்கலாம்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் கம்மி. அப்போ 100 படுக்கையில் வைக்கக்கூடிய இடத்துல 200 படுக்கை வைக்கணும்னுச்சா அப்போ அதுக்கு தேவையான தொழில்நுட்பங்களை இன்றைக்கி நம்ம உருவாக்கிக்கணும். அப்போ இப்படி ஒரு தொழில்நுட்பம்னா அப்போ வந்து காற்றை குளிர்விச்சு உள்ளே அனுப்பக்கூடியது. இதே நல்ல அந்த காற்றில் எளிமையாக தண்ணியாக உள்ள ஈரப்பதம் இல்லாமல் அந்த இடத்துல ஒரு மிஸ்ட்டு மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணி செய்யக்கூடும். அதாவது நீங்கள் வந்து காளான் குடியிருக்குள்ள நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஒரு கொடைக்கானல் ஒரு மழை பெஞ்சு ஈரமான நேரத்தில் நீங்கள் வண்டியில் போகும்போது

0: நம்ம முகத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் குளிர்ச்சி இந்த காளானுக்குள்ள இயற்கையாக இருக்கணும். அப்போதான் இதுலேருந்து நம்ம வந்து பெரிய அளவில் ஜெயிக்க முடியும். அதே நேரத்தில் காளான் வளர்ப்புங்கிறது இன்னொரு அதிகபட்சம் இன்னொரு இதுக்குள்ளே உள்ளே போனோம்னா, காளான் சாதாரணமாக காற்றுலையும் பூமியிலையும் இருக்குது, வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அது குறிப்பிட்ட பருவநிலைகள் மாறும்போது தான் அது வந்து தன் இளம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு அது காளானாக வெளியே வருது, விதையை உற்பத்தி பண்ணுது. இப்படி இந்த ஒரு தொழில்நுட்பத்தை இதில் வந்து சாதாரணமாக நம்ம இயற்கையாக சில இடையூறுகளையும் கொடுக்க வேண்டும். அப்போ தான் அதில் வந்து காளானுடைய வளர்ச்சி வந்து நல்ல முறையில் இருக்கும். இப்போ இதுக்கான தொழில்நுட்பங்களை தற்சமயம் நிறைய நடைமுறைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கும். ஆனால் நிரந்தரமாக பில்டிங்குள்ளே பண்ணணும் போது யாருமே காளானுக்கு வளர்க்குறதுக்குன்னு ஒரு வீடை வாடகைக்கு எடுத்தாவோ கொடுக்க மாட்டாங்க. இவ்வளோ சொந்த பில்டிங்கில் பண்ணுறவங்களும் இதில் அதிகப்படியே ஈரப்பொருள் இருக்கும், அப்போ பில்டிங் டேமேஜ் ஆகி போகும். இது மாதிரி சூழ்நிலையில் இதை வந்து மறுக்கப்படுது.
1: நிகழ்ச்சியில் இதுவரை காளான் வளர்ப்பு குறித்து தகவல் வழங்கினார் பி. ராமலிங்கம் அவர்கள். இத்துடன் இன்றைய என்று ஒரு செய்தி நிறைவு பெறுகிறது.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை மத்தியிலே 1669 கிலோஹெர்ட்ஸில். நேரம் சரியாக 6:44:42. இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது மாநில செய்திகள் சென்னஞ்சலாக. அதுவரை தொடர்ந்து இணைந்தே இருங்கள் நேயர்களே ஆகாஷ்வாணி மதுரையோடு.
2: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம், மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. இனி விரிவான செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாரிஸில் இந்திய வம்சாவளியினர் அளித்த வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பேசிய அவர், நாடுகளுக்கு இடையிலான உறவுகள் முன்பு வர்த்தகத்தால் தீர்மானிக்கப்பட்டதாகவும், ஆனால் இன்று வர்த்தகத்திற்கு இணையாக நம்பிக்கையும் மிக முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஒவ்வொரு நாடும் நிலையான வர்த்தக உறவுகளை எதிர்பார்ப்பதாகவும், நீண்ட கால அடிப்படையில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய நாடுகளை தேடுவதாகவும் திரு மோடி தெரிவித்தார். இந்தியா அத்தகைய நம்பிக்கைக்குரிய இடமாக மாறி வருவதாகவும் அவர் கூறினார். வரும் தலைமுறையினருக்கு பயன் தரும் வகையில் பல்வேறு துறைகளில் இந்தியா முதலீடுகளை செய்து வருவதாகவும், இதனால் நாட்டின் இலக்குகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். நவீன உலகில் மன அழுத்தம், மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ராய்ப்பூரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், சமண தத்துவங்களும் சிந்தனைகளும் இந்தியா மட்டுமின்றி உலகம் முழுவதும் சமூக மாற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக கூறினார். சமண மதத்தின் போதனைகள் அமைதி மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கு வழிகாட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். உலக அமைதிக்கு அகிம்சை, கருணை, தாராள மனப்பன்மை மிகவும் அவசியம் என்றும் திரு ஓம் பிர்லா குறிப்பிட்டார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நேற்று புதுதில்லியில் காணொலி வாயிலாக நடைபெற்ற விலை ஆதரவு திட்டம் தொடர்பான கூட்டத்தில் மாநில வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கலந்து கொண்டு பேசினார். பச்சை பயறு மற்றும் கொப்பரை கொள்முதலுக்கு தமிழக அரசால் அனுப்பப்பட்டுள்ள கருத்துருவை உடனடியாக பரிசீலிக்கும்

0: மாறு அவர் கேட்டுக்கொண்டார். பச்சை பயிர் கொள்முதல் அளவை உயர்த்தி வழங்குமாறும் மத்திய அரசிடம் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழகத்தில் தவிக ஆட்சியில் நாளுக்கு நாள் குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களில் ஆளும் கட்சியினரே ஈடுபட்டு கைதாகி வருவதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குற்ற சம்பவங்களில் கைதாகியுள்ள ஆளும் கட்சியினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தேசிய கல்விக் கொள்கை வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட உதவும் என்று தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று தனியார் கல்லூரி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அவர், மத்திய அரசின் இந்த கல்விக் கொள்கை நாட்டை உலகில் ஒரு வளர்ந்த நாடாக மேம்படுத்த உதவும் என்று கூறினார். தற்போதுள்ள கல்வி முறை பட்டதாரிகளை வேலை தேடும் நபராக உருவாக்கியுள்ளது என்றும், ஆனால் புதிய தேசிய கல்விக் கொள்கை தொழில் முனைவோராக மாணவர்களை மாற்றும் வகையில் அமைந்துள்ளது என்றும் கூறினார். கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள், கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் நேற்று கைத்தறி மற்றும் துணிநூல் துறையின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், நெசவாளர் குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகை, சூரிய மின்சக்தி அமைப்பதற்கு மானியம் வழங்குதல் போன்ற திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். காஞ்சிபுரம் பட்டு சுற்றுலா திட்டத்தை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருமாறும் அவர் அறிவுறுத்தினார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. இந்த போட்டி தங்களுக்கு புதிய அனுபவத்தை தந்ததாகவும் பயனுள்ளதாக இருந்ததாகவும் மாணவி ஒருவர் தெரிவித்தார்.
2: கண்டோன்மெண்ட் சார்பா நடந்த ஸ்வச்சதா காம்படிஷன்ல நாங்க முதல் பரிசு பெற்றிருக்கிறோம். இது ரொம்பவே பெருமையா இருக்கு. ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்த மாதிரியே வீட்டுல இருந்து துணிகளை கொண்டு வந்து துணிப்பை தைச்சு கடைங்களுக்கு அங்க இருந்து பப்ளிக் இருக்கவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தோம். அதே மாதிரி நிறைய செடிகள்ல வந்துட்டு ஸ்கூல்ல நட்டு வச்சோம். பிளாஸ்டிக் பென்ஸ், பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில் இதெல்லாத்தையுமே பேன் பண்ணோம். அதுக்கப்புறமா வீடு வீடா போய் எல்லாத்துக்கும் எடுத்து சொன்ன குப்பை எப்படி பிரிக்கணும், 4 வகையா பிரிக்கணும் அப்படிங்கறதையும் சொன்னோம். தெருவுல போய் இந்த ஸ்கிட் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி பப்ளிக்ல இருக்க எல்லாத்துக்குமே வந்துட்டு பிளாஸ்டிக்னால வர பாதிப்புகள் அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறதுல எல்லாம் சொன்னோம்.
0: திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையத்தில் நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க மதுரை ரயில்வே கோட்ட மேலாளர் திரு ஓம் பிரகாஷ் மீனா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நேற்று இப்பணிகளை நேரில் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், நடைமேடை பணிகள் நடைபெற்று வருவதால் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும், இதனால் பயணிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். எனவே திட்டமிட்டபடி அனைத்து பணிகளையும் வரும் 30ஆம் தேதிக்குள் முடித்து ரயில் போக்குவரத்தை தொடங்க அதிகாரிகளை அவர் கேட்டுக்கொண்டார். வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட 27 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சேலம் மாநகரில் நேற்று பரவலாக மழை பெய்தது. இதனால் நகரின் தாழ்வான பகுதிகளான மணியனூர், கந்தம்பட்டி, கருங்கல்பட்டி பகுதிகளில் குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்தது. சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் அமர

நேத்ராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமை பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. காரைக்கால் அருகே கிழக்கு ஆசக்குடி பகுதியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சீதலாதேவி மாரியம்மன் ஆலய தீமிதி உற்சவத்தையொட்டி நேற்று முளைப்பாரி ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலில் பக்தர்கள் விரைந்து தரிசனம் செய்வதற்கு செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் நேற்று நேரில் ஆய்வு செய்தார். தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25

மாவட்டத்தில் பள்ளிகளுக்கிடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்தியா 2-1 என்ற செட் கணக்கில் இலங்கையை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் பிரிவின் இறுதிப் போட்டியில் இந்தியா 25-23, 25-14 என்ற நேர் செட்களில் பங்களாதேஷை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள குடாலாஜராவில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலக நாடுகளுக்கு இந்தியா ஒரு சிறந்த நட்பு நாடாக உருவெடுத்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நவீன உலகில் மன அழுத்தம் மோதல்கள் அதிகரித்துள்ள நிலையில் சமண மதத்தின் போதனைகள் அமைதியை தருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்
2: ஆகாஷ்வாணி மதுரை. நேரம் சரியாக 6:55.
3: இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
4: திருக்குறளும் புறநானூறும் சொல்லும் இயற்கை பாடம். இயற்கையை பாதுகாப்பது என்பது இன்றைய தலைமுறைக்கு மட்டும் புதிதாக வந்த சிந்தனை அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்முடைய முன்னோர்கள் சுற்றுச்சூழலின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். அதற்கு சிறந்த சான்றுகள் திருக்குறளும் புறநானூறும். திருக்குறள் முழுவதும் சுற்றுச்சூழல் பற்றிய பாடப்புத்தகம் இல்லை. ஆனால் அதில் இயற்கையை மதிப்பது, மழையின் முக்கியத்துவம், வளங்களை வீணாக்காமல் பயன்படுத்துவது, அனைத்து உயிர்களிடமும் கருணையுடன் நடப்பது போன்ற பல கருத்துக்கள் உள்ளன. வான் நின்று உலகம் என்னும் தொடங்கும் திருக்குறளில் இந்த உலகம் இயங்குவதற்கே மழை காரணம், அதனால் மழை அமுதம் போன்றது என்று திருவள்ளுவர் கூறுகிறார். மழை பெய்யவில்லை என்றால் விவசாயம் பாதிக்கப்படும், உணவு குறையும், குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும். எனவே சுற்றுச்சூழலை காப்பது என்பது மரங்களை மட்டும் காப்பதல்ல, மழையை உருவாக்கும் இயற்கை அமைப்புகளையும் காப்பதுதான். அளவோடு வாழ்வது என்ற கருத்தை திருவள்ளுவர் அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை என தொடங்கும் திருக்குறளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்போடு தொடர்பு படுத்தி பேசுவதற்கு பொருத்தமானது. அளவை அறிந்து வாழாத ஒருவரின் வாழ்க்கை இருப்பது போல தோன்றினாலும் இறுதியில் சீரழிந்து போய்விடும். மனித வாழ்க்கைக்கு மட்டுமல்ல இயற்கை வளங்களுக்கும் இதே விதிதான். பூமியின் வளங்களை அளவுக்கு மீறி பயன்படுத்தினால் இன்று வளமாக இருப்பது போல தெரிந்தாலும் நாளை அது வறுமையாக மாறிவிடும். நீரின்றி அமையாது என்னும் தொடங்கும் குறளில் இந்த உலகில் நீர் இல்லாமல் எந்த உயிரும் வாழ முடியாது, அதுபோல் மழை இல்லாமல் நீரும் கிடைக்காது, இயற்கையையும் நீர் வளங்களையும் பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் பொறுப்பாகும் என்பதை உணர முடிகிறது. இன்று தண்ணீரை பல நேரங்களில் வீணாக்குகிறோம், அதை தவிர்ப்போம். மழையை மதித்து நீரை சிக்கனமாக பயன்படுத்துவோம், சுற்றுச்சூழலை காப்போம். இன்னொரு குறளில் திருவள்ளுவர் எச்சரிக்கை கொடுக்கிறார். நெடுங்கடலும் தண்ணீர்மை என தொடங்கும் குறளில் மழை சரியாக பெய்யவில்லை என்றால் பெரிய கடலில் கூட நீரின் தன்மை பாதிக்கப்படும் என்கிறார். இயற்கையின் சுழற்சி, அதாவது எக்கோசிஸ்டம் கொஞ்சம் மாறினால் கூட அதன் தாக்கம் எல்லா இடங்களிலும் தெரியும். மழை குறைந்தால் நிலம் பாதிக்கும், நிலம் பாதித்தால் விவசாயம் பாதிக்கும், விவசாயம் பாதித்தால் மனித வாழ்க்கையே பாதிக்கும். இதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே திருவள்ளுவர் உணர்த்தியிருக்கிறார். புறநானூறு சொல்லும் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு. புறநானூறு பாடல்களிலும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பது பற்றிய பல அருமையான கருத்துக்கள் இருக்கின்றன. குட புலவியனார் என்ற புலவர் பாண்டிய நெடுஞ்செழியனிடம் ஒரு முக்கியமான அறிவுரையை சொல்கிறார். மன்னனே, நீ பல புகழ்களை பெற்றவன், உன் புகழ் என்றும் நிலைத்திருக்க வேண்டுமானால் நிறைய நீர்நிலைகளை உருவாக்கு என்கிறார். அவர் அத்தோடு நிற்கவில்லை. நிலத்தோடு நீரை சேர்ப்பது என்பது உடலோடு உயிரை சேர்ப்பதற்கு சமம் என்றும் கூறுகிறார். அதாவது நீர்நிலைகளை உருவாக்குவது என்பது வெறும் கட்டுமான பணி அல்ல, உயிர்களை பாதுகாக்கும் பணி.

0: என்று கூறுகிறார். முரஞ்சையூர் முடி நாகனார் என்ற மற்றொரு புலவர் சேர மன்னனை வாழ்த்தும் போது ஒரு வித்தியாசமான ஊமையை பயன்படுத்துகிறார். மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் என்று தொடங்கி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களின் வலிமையையும் சமநிலையையும் எடுத்து காட்டுகிறார். இந்த ஐந்து சக்திகளும் எந்த அளவுக்கு வலிமையாகவும் ஒன்றுக்கொன்று சமநிலையுடன் இருக்கின்றனவோ அதேபோல் நீயும் சிறப்பாக இருக்க வேண்டும் என மன்னனை வாழ்த்துகிறார். அந்த காலத்து மக்கள் இயற்கையை வெறும் மரம், செடி, கொடி என்று பார்க்கவில்லை, ஒரு மாபெரும் சக்தியாக பார்த்தார்கள். நீங்கள் காட்டு வழியே போய்கொண்டிருக்கிறீர்கள். அப்போது ஒரு சிறிய முல்லைக்கொடி படர இடமில்லாமல் காற்றில் தள்ளாடி கொண்டிருக்கிறது. அதற்கு ஆதரவாக உங்கள் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு நடந்து செல்வீர்களா? ஆனால் நம் பாரிவல்லல் அப்படித்தான் செய்தார். ஒரு முல்லைக்கொடி படர்வதற்காக தனது விலை உயர்ந்த தேரையே அதற்கு தாங்களாக விட்டுவிட்டு நடந்தே சென்றாரோ. அவருக்கு இயற்கையின் மீது இருந்த அதீத காதலை இது எடுத்து காட்டுகிறது. நதி, மழை, காடு, மழை, மரம் எல்லாம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்தன. புறநானூறு என்பது வெறும் போர், வீரம், கத்தி, ரத்தம் பற்றிய நூல் மட்டுமல்ல, அது ஒரு சிறந்த சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு கையேடும் கூட.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம், சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் ஜி முருகராஜ் அவர்கள்.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் மதியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்களினி கேட்க இருப்பது புத்தம் புது காலை.

நீதிக்கு தலைவணங்குதலே உண்மையான மனசாட்சி நடவடிக்கையாகும். நீதிக்கு தலைவணங்குதலே உண்மையான மனசாட்சி நடவடிக்கையாகும் என்ற காந்தியடிகளின் பொன்மொழிகளோடு இன்றைய புத்தம் புது காலை தேடி வருகிறது உங்களை நாடி. நிகழ்ச்சியின் முதலில் காந்தி அஞ்சலி.

இலக்கிய பயிற்சி என்ற தலைப்பில் மகாத்மா காந்தியடிகள் தனது சத்திய சோதனை நூலில் எழுதியுள்ள பகுதிகள் தொடர்கின்றன. தமிழ்ச்சிறுவர்கள் எல்லோரும் தென்னாப்பிரிக்காவில் பிறந்தவர்கள். ஆகையால் அவர்களுக்கு தமிழ் அவ்வளவாக தெரியாது. தமிழ் எழுத்துக்கள் அவர்களுக்கு கொஞ்சமும் தெரியாது. ஆகவே அவர்களுக்கு நான் தமிழ் எழுத்துக்களையும் ஆரம்ப இலக்கண விதிகளையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருந்தது. இது மிகவும் எளிதானதே. தமிழில் பேசுவதில் என்னை எப்பொழுதும் தாங்கள் தோற்கடித்துவிட முடியும் என்பதை என் மாணவர்கள் அறிவார்கள். ஆங்கிலம் தெரியாத தமிழர்கள் என்னை பார்க்க வந்தபோது அந்த மாணவர்கள் என் மொழிபெயர்ப்பாளர்களாக இருந்தனர். எனக்கிருந்த அறியாமையை என் மாணவர்களுக்கு தெரியாமல் மறைக்க நான் என்றுமே முயன்றதில்லை. ஆகையால் நான் சந்தோஷமாகவே சமாளித்து வந்தேன். உண்மையாகவே எல்லா விஷயங்களிலும் நான் எவ்விதம் இருக்கிறேன் என்பதை அவர்களுக்கு காட்டி வந்தேன். ஆகையினால் அம்மொழியில் எனக்கு ஒன்றுமே தெரியாமல் இருந்தபோதிலும் அவர்களுடைய அன்பையும் மரியாதையையும் மாத்திரம் நான் என்றுமே இழந்ததில்லை. முஸ்லீம் சிறுவர்களுக்கு உருது மொழி சொல்லிக் கொடுப்பது இதைவிட எளிதாக இருந்தது. அம்மொழியின் எழுத்துக்கள் அவர்களுக்கு தெரியும். படிக்கும்படியும் கையெழுத்தை விருத்தி செய்து கொள்ளுமாறும் அவர்களை உற்சாகப்படுத்துவதே நான் செய்ய வேண்டியிருந்ததெல்லாம். இந்த சிறுவர்களில் பெரும்பாலானவர்கள் எழுத்து வாசனையே இதற்கு முன்னால் அறியாதவர்கள், பள்ளிக்கூடங்களுக்கு சென்றும் அறியாதவர்கள். ஆனால் அவர்களுக்கு இருந்த சோம்பலை போக்கி அவர்கள் படிக்கும்படி மேற்பார்வை பார்ப்பதை தவிர அவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது அதிகமில்லை என்பதை அனுபவத்தில் கண்டேன். இவ்வளவோடு நான் திருப்தி அடைந்து விட்டால் பல வயது உடையவர்களையும் வெவ்வேறு பாடங்களை படிப்பவர்களையும் ஒரே வகுப்பில் வைத்து சமாளிப்பது சாத்தியமாயிற்று. பாடப்புத்தகங்களின் அவசியத்தை குறித்து பிரமாதமாக கூறப்படுகிறது. ஆனால் அவை அவசியம் என்று எனக்கு தோன்றவே இல்லை. கிடைத்த பாடப்புத்தகங்களை கூட நான் அவ்வளவாக பயன்படுத்தி கொண்டதாக எனக்கு ஞாபகமில்லை. ஏராளமான புத்தகங்களை பிள்ளைகளின் மேல் சுமத்துவது அவசியம் என்பதையும் நான் காணவில்லை. மாணவருக்கு உண்மையான பாடப்புத்தகம் உபாத்தியாயரே என்பதை நான் எப்பொழுதும் உணர்ந்து வந்தேன். என் உபாத்தியாயர்கள் புத்தகங்களிலிருந்து எனக்கு சொல்லிக் கொடுத்த எதுவும் எனக்கு நினைவில் இல்லை. ஆனால் புத்தகங்களை கொண்டதல்லாமல் தனியாக அவர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் இப்பொழுதும் கூட தெளிவாக என் நினைவில் இருக்கின்றன. எப்பொழுதுமே குழந்தைகள் கண்ணால் பார்த்து தெரிந்து கொள்வதை விட அதிகமாகவும் கஷ்டமின்றியும் காதால் கேட்டு தெரிந்து கொள்கின்றனர். என் மகன்களுடன் நான் எந்த புத்தகத்தையும் முதல் பக்கத்திலிருந்து கடைசி பக்கம் வரையில் படித்து முடித்ததாக எனக்கு ஞாபகமில்லை. ஆனால் பல புத்தகங்களிலும் நான் படித்து தெரிந்து கொண்டவைகளையெல்லாம் என்னுடைய சொந்த நடையில் அவர்களுக்கு சொல்லி வந்திருக்கிறேன். அவை அவர்கள் ஞாபகத்தில் இருந்து வருகின்றன என்று நான் தைரியமாக சொல்வேன். புத்தகங்களிலிருந்து படிப்பவைகளை நினைவில் வைத்துக் கொள்வது அவர்களுக்கு சிரமமாக இருந்தது. ஆனால் நான் வாய்மொழியாக சொன்னவைகளையெல்லாம் வெகு எளிதாக அவர்கள் திரும்பச் சொல்லிவிட முடிந்தது. புத்தகத்தை படிப்பது அவர்களுக்கு கடினமாக இருந்தது. ஆனால் சொல்லுகிற விஷயத்தை அவர்களுக்கு சுவையாக இருக்கும்படி மாத்திரம் நான் சொல்லிவிடுவேனாயின் அவைகளை கேட்பதே அவர்களுக்கு இன்பமாக இருந்தது. நான் பேசியதை கேட்டுவிட்டு அதன் பேரில் அவர்கள் கேட்ட கேள்விகளிலிருந்து அவர்கள் நான் கூறியதை எவ்வளவு தூரம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் அளந்தறிய முடிந்தது.

0: இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: விவசாயத்தை பொறுத்தளவுக்கு நெல் சாகுபடி பண்ணியிருக்கேன் சார். இப்போ அதோட மல்லி சாகுபடி பண்ணியிருக்கேன். அதை மீன் உற்பத்தி பண்ணியிருக்கேன். மீன் பண்ணங்கிறது இந்த தண்ணி வெளியே வேஸ்ட்டாகவும் போகக்கூடாது சொல்லிட்டு மேட்டு பாத்தியாக பார்த்து அமைச்சேன் சார். மேடா அந்த தண்ணி எடுத்து விட்டால் கீழே நமக்கு விவசாயத்துக்கு செட் ஆகிற மாதிரி பிளான் பண்ணி செய்திருக்கேன் சார். அது கழிவு தண்ணீரை எடுத்து விடுறதுக்கும் வசதியாக இருக்குது. அந்த கழிவு தண்ணீர் நெல் பயிருக்கு போனால் மகசூலம் அதிகமாக கிடைக்குது.
0: ஒருங்கிணைந்த பண்ணையம் குறித்து காஞ்சிபுரம் மாவட்டம் களியப்பேட்டை கே மனோகரன் அவர்களின் அனுபவங்கள் இடம்பெறும்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம் நேயர்களே. இந்த அழகான காலை வேளையில மதுரத்தென்றல் கேட்டு ரசிக்கலாமா? உங்களோட பேசிட்டு இருக்கேனா சுந்தரி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்ற தன்னம்பிக்கையோட இன்னைக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். ராஜாதிராஜா திரைப்படத்திலிருந்து.
2: சிலு சிலு வெனக்குளிர் அடிக்குது, அடிக்குது சிறு அரும்புகள், மணல் வெடிக்குது வெடிக்குது, வனம் விட்டு வனம் வந்து மரங்கொட்டி பறவைகள் மனம் விட்டு சிரிக்கின்றது.

0: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: UPI பின்ன என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
2: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

आकाशवाणी। செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் நடைபெறும் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து அவர் ஒடிசா மாநிலம் ராய்ரங்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். அங்கு அவர் பல்வேறு புதிய வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். புவனேஸ்வரில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனை சார்பில் மருத்துவ முகாமையும் தொடங்கி வைத்து பேசுகிறார். சுரங்கத் தொழிலால் பாதிக்கப்பட்ட கிராமங்களுக்கான பிரத்யேக குடிநீர் திட்டத்தையும் திருமதி முர்மு துவக்கி வைக்கிறார். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் லடாக் யூனியன் பிரதேசத்தில் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை 3 நாட்கள் அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். நாளை திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் லுகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுயஉதவி குழுக்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்கிருக்கும் போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா புறப்படும் முன்பு சமூக வலைதளத்தில் தனது பிரான்சில் நிறைவடைந்த தமது அரசுமுறை பயணம் குறித்து சில கருத்துக்களை அவர் தெரிவித்துள்ளார். இந்த பயணம் ஆக்கப்பூர்வமான விவாதங்களுடன் நிறைவு பெற்றதாக கூறியுள்ளார். இந்திய வம்சாவளியினருடனான சந்திப்பு மற்றும் முன்னணி வர்த்தக நிறுவன தலைவர்களுடன் கலந்துரையாடியது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு அரசு மற்றும் மக்கள் அளித்த வரவேற்புக்கு தாம் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். நேற்று திரு இமானுவேல் மேக்ரோனுடன் இணைந்து விவாடெக் என்ற தொழில்நுட்ப கண்காட்சி வளாகத்தை தாம் பார்வையிட்டதாகவும் அங்கு நிலவும் ஆற்றலும் உற்சாகமும் உண்மையில் வியக்க வைக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். முக்கியமான துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்காக இரு நாடுகளின் உறுதிப்பாட்டை பிரதமரின் பயணம் மேலும் வலுப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். திரு மோடியின் பயணம் வரலாற்று சிறப்புமிக்க பயணம் என்றும் இது இரு நாடுகளுக்கிடையேயான உறவை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாகவும் அதிபர்

0: திரு மேக்ரோன் தெரிவித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் கவுன்சிலின் 62வது கூட்டத்தில் பேசிய ஐநாவிற்கான இந்திய தூதரகத்தின் முதல் செயலாளர் திருமதி அனுபமா சிங், ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒருங்கிணைந்த பகுதி என்றும் இந்தியாவிற்கு சொந்தமானது என்றும் உறுதியாக கூறினார். உள்நாட்டு சிக்கல்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்பவும் தொடர்ந்து பயங்கரவாதத்திற்கு அளிக்கும் ஆதரவை மறைக்கவும் பாகிஸ்தான் இத்தகைய பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். பாகிஸ்தான் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துள்ள இந்திய பகுதிகளை மீண்டும் ஒப்படைப்பது மட்டுமே தீர்க்கப்பட வேண்டிய ஒரே விவகாரம் என்றும் அவர் குறிப்பிட்டார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் சமீப காலமாக போராட்டங்களும் கொந்தளிப்பும் அதிகரித்துள்ளதாக கூறிய அவர், ராவல்கோட்டில் அரங்கேறிய துயரம் அந்நாட்டின் அத்துமீறிய ஆக்கிரமிப்பு அரசியலுக்கு எடுத்துக்காட்டு என்றும் திருமதி அனுபமா சிங் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய 4 மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சுமார் 48,298 மெட்ரிக் டன் பாசி பயறு, 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,718 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யப்படவுள்ளது. அதேபோல் குஜராத்தில் கோடைக்கால பருவத்திற்காக 18,250 மெட்ரிக் டன் பாசிப்பயிறு கொள்முதல் செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாசிப்பயிறு கொள்முதல் செய்யும் அளவை திரு சிவராஜ் சிங் சௌஹான் உயர்த்தியுள்ளார். மாநில அரசின் கோரிக்கையை ஏற்று 885 மெட்ரிக் டன்னாக இருந்த கொள்முதல் வரம்பு தற்போது 990 மெட்ரிக் டன்னாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் கூடுதலாக 105 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்படவுள்ளது. இந்திய பொருளாதாரத்தின் மீது உலகளாவிய முதலீட்டாளர்களின் நம்பிக்கை அதிகரித்து வருவதாக மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். மும்பை மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸை சேர்ந்த இரு தனியார் வங்கிகளுக்கு இடையே மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் முன்னிலையில் நேற்று வங்கி பங்களிப்பு திட்டம் தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிகழ்ச்சியில் பேசிய திரு பட்னாவிஸ், நாட்டின் ஒட்டுமொத்த அந்நிய நேரடி முதலீட்டில் சுமார் 40% மகாராஷ்டிராவிற்கு வருவதாக கூறினார். சமிருத்தி விரைவு சாலை, மும்பையின் உள்கட்டமைப்பு மேம்பாடு, வலுவான போக்குவரத்து வசதிகளுக்கு இந்த முதலீடு பயன்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாராஷ்டிராவில் தொடங்க RBL வங்கி தற்போது சர்வதேச அளவில் விரிவடைந்துள்ளதாகவும் இது இந்திய பொருளாதாரத்தின் வலிமையை காட்டுவதாகவும் திரு பட்னாவிஸ் தெரிவித்தார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நாளை தொடங்கவுள்ள ஆசிய மூத்தோர் வாள்வீச்சு சாம்பியன்ஷிப் போட்டிக்கான ஏற்பாடுகளை நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்த போட்டி இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையை பிரதிபலிப்பதோடு உலக அரங்கில் இந்தியாவின் வளர்ந்து வரும் திறனை வெளிப்படுத்துகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். பிரம்மாண்டமான சர்வதேச போட்டிகள் நமது வீரர்களுக்கு சிறந்த அனுபவத்தை வழங்குவது விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்க ஊக்கமளிப்பதாகவும் அவர் கூறினார். உலகளாவிய விளையாட்டுப் போட்டிகளை நடத்துவதற்கான விருப்பமான இடமாக இந்தியா திகழ்வதை இத்தகைய நிகழ்வுகள் உறுதிப்படுத்துவதாகவும் இந்திய வீரர்கள் உலகின் சிறந்த வீரர்களுடன் போட்டியிட புதிய வாய்ப்புகளை இப்போட்டி உருவாக்குவதாகவும் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்தார். அசாம், மேகாலயா, இமயமலையை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களில் இன்று ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதேபோல் அருணாச்சல பிரதேசம், பீகார், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் மிதமானது முதல் கனமழை வரை எதிர்பார்க்கப்படுகிறது. இமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர், லடாக், கில்கிட், முசாஃபராபாத் மற்றும் உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளில் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யக்கூடும் என்று எச்சரிக்கை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டெல்லி, ஹரியானா, சண்டிகர், பஞ்சாப்

தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால், தெலுங்கானா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் ஆகிய இடங்களில் இடியுடன் கூடிய பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற இந்த போட்டியில் தொடக்கம் முதலே கனடா ஆதிக்கம் செலுத்தியது. ஏ பிரிவில் மெக்சிகோ தென்கொரியா இடையிலான ஆட்டம் தற்போது மேற்கு மெக்சிகோவில் உள்ள கவுதலாஜராவில் நடைபெற்று வருகிறது. முன்னதாக லாஸ் ஏஞ்சல்ஸில் பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. அட்லாண்டாவில் நேற்று ஏ பிரிவில் செக் குடியரசு தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையே நடைபெற்ற ஆட்டம் 1-1 என்ற கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. தெற்காசிய த்ரோபால் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சாம்பியன் பட்டத்தை வென்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று மத்திய பிரதேச மாநிலத்தில் சர்வதேச சிக்கல் செல் நோய் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25. இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நலமாய் வாழ. சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தூக்க முறைகள் சிறப்பு தகவல்கள் தருகிறார் யோக பயிற்றுனர் சுபாஷினி மோகன் அவர்கள்.
3: தூக்கம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை நம்ம எவ்வளவுக்கு ஃபாலோ பண்றோம், எவ்வளவு வந்து யோகாவோட கனெக்ட் பண்றோம் அப்படின்றத வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். சோ யோகா வந்து என்ன ஹெல்ப் பண்ண போகுது ஒரு நல்ல ஸ்லீப் பேட்டர்ன்ஸ்க்கு? நல்ல ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் அப்படின்னா அன்டிஸ்டர்ப்டு ஸ்லீப் தான் வந்து நல்ல ஸ்லீப் பேட்டர்ன் சொல்லுவோம். தூங்கின உடனே சிறு குறைப்பை இல்லாம நடுல முடிக்கிறது அதெல்லாம் வந்து ரெண்டாவது பட்சம். சோ நல்ல ஸ்லீப் பேட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. அது நிறைய நான் கண் கூட பாத்துட்டு இருக்கேன். இது எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, இது எல்லாருக்குமே இதெல்லாம், அதுவும் நம்ம வந்து இப்ப நிறைய போன் பாக்குறோம், டிவி, லேப்டாப் அப்படின்னு ஸ்கிரீன்ஸ் வந்து நம்மளை சுத்தி நிறைய இருக்கு. நம்ம வேண்டான்னு ஒதுங்கி போனாலும் பார்க்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கும். கார்டிசால் அப்படின்ற ஒரு இன்டைரக்டா வந்து ஒரு ஹார்மோன்ஸ் வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். சோ தட் எக்ஸசா நமக்கு நிறைய ஆகுற ஒரு ப்ரெஷர் கிரியேட் ஆகுறது, அந்த ப்ரெஷர்னால வந்து ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகும். நிறைய ஸ்கிரீன் பாக்குறதுல இருந்து வந்து நமக்கு வந்து அந்த ஒரு ப்ளூ லைட் அப்படின்ற ஒரு லைட் வந்து கண்ணை வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, கண்ணு வந்து பிரெயின்க்கு சொல்லும் இது நம்ம பிரைட்டா தான் இருக்கு, சோ இன்னும் டார்க் ஆகல, தூங்குறதுக்கு டைம் இருக்கு, ரெடி ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு சிக்னல்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். சோ அப்படி கொடுத்துட்டே இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, பாடி வந்து தூங்க சொல்லிட்டே இருக்கும், மைண்ட் வந்து தூங்காது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கும். இதுதான் நம்ம வந்து நம்ம பாடி கிளாக் செட் பண்றதுக்கான முக்கிய காரணம். முன்னாடி எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அப்படி கரெக்டா செட் பண்ணாததுனால நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள் பாதிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா. இது நான் சொல்றது வந்து பாதிக்கலாம்னா ஒரு நாள்ல நடக்கிறது கிடையாது, இது வந்து ஒரு கிராஜுவலா ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து நம்ம உடம்புல இந்த மாற்றங்கள் கொடுக்கும். இந்த கார்டிசோல் லெவல்ஸ் வந்து எப்படி கம்மி பண்றதுன்னா, மைல்டான ஒரு ஜென்டிலான யோகா பிராக்டிசஸ் ஒரு ஈவினிங்ஸ்ல ஒரு 6 மணிக்கு 5 மணிக்கு அந்த மாதிரி மைல்டா செய்யலாம். ஈவினிங் செய்யற பிராக்டிசஸ் எப்பொழுதுமே மைல்டாவே வச்சுக்கணும், மார்னிங் செய்யறதுதான் வந்து ஸ்ட்ராங்கா செய்யணும். ஏன் ஈவினிங்லனா, ஈவினிங் நம்ம வந்து தூங்குறதுக்கு தான் நம்ம பாடி ரெடி ஆயிட்டு இருக்கும். அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம தூங்க போறோம். சோ தூங்குறதுக்கான ப்ரிப்பரேஷன் நம்ம பாடி பண்ணிட்டு இருக்கோம். அதை செய்யறதுக்கான சின்ன சின்ன ஹெல்ப், ஒரு சின்ன மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி பிராணாயமா இருக்கலாம், ஒரு சிம்பிள் தியானம் இருக்கலாம், நல்ல ஒரு ஹோம் சாண்டிங்கோட ஒரு நல்ல ஒரு மெடிடேஷன் இருக்கலாம், இல்ல சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிக்கலாம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு. இதெல்லாம் பண்றப்போ நல்ல ஒரு ஸ்லீப்க்கு வந்து நம்ம பாடி வந்து ப்ரிப்பேர் ஆகும். இது வந்து ஒரு ரீசன். அதே மாதிரி இந்த ஸ்லீப்பை வந்து நம்ம எப்படி இன்னும் பெட்டரா ஆக்கலாம் அப்படின்னா, ஸ்கிரீன் பார்க்காம இருக்கிறது. தூங்கறதுக்கு ஒரு 2 hours முன்னாடியே வந்து எல்லாமே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. கால் வந்தா மட்டும் அட்டன் பண்ணுங்க, மற்றபடி எதுவும் எடுக்க வேண்டாம். 3வது வந்து ஒர்க்கையும் கம்மி பண்ணிக்கோங்க. நீங்க தான் அது ஷெட்யூல் பண்ணிக்கணும். கேட்கிற எல்லாருக்குமே

0: ஒர்க் உங்கள் லைஃப் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். இல்லை தெரியல எப்படி பண்ணுறதுன்னு தெரியிறப்போ தான் உங்களுக்கு வந்து சப்போர்ட் தேவைப்படுது. ஒரு யோகா டீச்சர்ஸ் கிட்டயோ ஒரு தெரபிஸ்ட் கிட்டயோ வந்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுறப்போ எப்படிலாம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கலான்ட்டு சொல்லுவோம். ஃபுட்டை வந்து சீக்கிரம் எடுத்துக்கணும். ஒரு 8 மணிக்குள்ளே வந்து டின்னர் முடிச்சிடணும். அப்படி முடிக்கிறப்போ ஒரு 10 மணிக்கு தூங்குறீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஓரளவுக்கு டைஜஷன் வந்து ஒரு பாதி கிராஸ் பண்ணிடும். தூங்குறப்போ நம்ம வந்து லைட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸ்லீப் நல்லா வந்து பியூரா இருக்கும். அண்ட் இந்த ஸ்லீப்பை வந்து எப்படிலாம் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னா தூங்குறதுக்கு முன்னாடி குட்டி குட்டி பிராக்டிசஸ் அந்த மாதிரி கண்டிப்பா செய்யலாம். இல்ல எனக்கு இதுக்கெல்லாமும் டைம் இல்லை அப்படின்னா எல்லாம் முடிச்சுட்டு பெட்ல போயிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லபடியா தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தூங்க போலாம். லைட்ஸ வந்து கம்மி பண்றது. நிறைய வீடுகளில் பார்த்திருக்கோம் இல்லையா, லைட்ஸ் ரொம்ப பிரைட்டா இருக்கும் ஈவினிங்க்கு அப்புறம். ஸோ அதை வந்து அவ்வளோ பிரைட்டா வச்சுக்காம ஆஃப்டர் 6 வந்து கொஞ்சம் ஒரு வார்ம் வைட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபீல்ல இருக்கிற லைட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்றப்போ நம்மள அறியாம நம்ம உடம்புல வந்து பிரெயின் வந்து ரெடி ஆகும். கெட் ரெடி ஃபார் தி ஸ்லீப் அப்படின்ட்டு ஒரு சிக்னல் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் பிரெயின்க்கு. அப்படின்றப்போ பிசிக்கலி நம்ம வந்து விஆர் லுக்கிங் லைக் இந்த வழியில போறதுக்கு பிசிக்கலி ரெடி ஆயிடும். அப்படின்றப்போ நம்ம மைண்ட் சொல்ல சொல்ல சொல்ல ஸ்லோலி நம்ம பாடியும் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே நம்ம தூங்கணும் நம்ம அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது யோகால வந்து லெக் அப் த வால் அப்படின்னு சொல்லுவோம், அப்புறமா சைல்ட் போஸ் சொல்லுவோம், சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சஸ், உட்கார்ந்து பண்ற ஸ்ட்ரெச்சஸ், இதெல்லாம் வந்து யாரெல்லாம் பண்ண முடியுமோ அவங்களா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ தென் நம்ம வேலையில இருந்து இருக்கிற டென்ஷனும் குறையும், ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். அப்படி ப்ரெஷர் ரிலீஸ் ஆகுறப்போ ஸ்லீப் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஸ்லீப் இருக்கும். ஹெல்த்தியான ஸ்லீப்க்கு வந்து யோகா ரொம்ப முக்கியம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு தூக்க முறைகள் சிறப்பு தகவல்கள் வழங்கினார் யோக பயிற்றுனர் சுபாசினி மோகன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியினை நாளை காலை மணி 7:25 கேட்கலாம்.
2: நலம் வாழ என் நாடும் என் வாழ்த்துக்கள்.
3: நேரம் 7:30 ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு தேர், அந்த தேர்ல 5 குதிரை பூட்டியிருக்கு. அந்த தேர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேரணும்னா 5 குதிரையும் ஒரே வேகத்தில் போகணும், ஒரே திசையில் போகணும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் போனாலும் ஆபத்து, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்தில் போனாலும் ஆபத்து. அது சரி, எங்கே இருக்குது அந்த தேர் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம சரீரம்தான் அந்த தேர். 5 புலன்கள்னு சொல்கிறோம்ல, மெய், வாய், கண், மூக்கு, செவி, இந்த 5 குதிரைகள். அது 5 ஒரே திசையில் போகணும். அதை மறந்துவிட்டு கை ஒன்று செய்ய, வாய் ஒன்று பேச, கண் ஒன்று பார்க்க, இப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும்? வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் நோன்புங்கிறது. உண்ணா நோன்புங்கிறது உலகம் பூரா எல்லா மதமும் ஏதோ ஒரு வகையில் வலியுறுத்திக்கிட்டு வர்ற ஒரு விஷயம். இஸ்லாமும் இதை வந்து ஒரு முக்கிய கடமையாக வலியுறுத்துது. புனித நோன்பு உணர்ச்சிகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டுக்கிட்டு வருது, ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்தி உளர செய்யுது, தொழுகைக்கு வந்து சுவை அளிக்குது, உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது. ஏழை எளியவர்கள் வறியவர்கள் இவங்க பேரில் அனுதாபம் கொள்றதுக்கு கற்றுக் கொடுக்குது. நோன்பு இருக்கிறதுனால மருத்துவ ரீதியாகவே பல மாறுதல்கள் உடம்பில் ஏற்படுது. இரத்த அழுத்தத்தை அது குறைக்குதான், இரத்த கட்டியை கரைக்கிற சக்தியை இரத்தத்தில் அதிகப்படுத்துது. இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அதனால் ஏற்படுற உயிரிழப்பு பாதியாக குறையுதான். தண்ணீர் சாப்பிடாமல் இருக்கிறப்போ பிட்யூட்டரி சுரப்பியின் பின்பகுதி அது வந்து ஒரு ஹார்மோனை வந்து சுரக்குது, அது வெளியாகிற யூரின் அளவு வந்து இது வந்து குறைச்சிரும். அதனால் வந்து உடம்பில் தண்ணி சேமிக்கப்படுது. நோன்பு காலத்தில் பிளட் சுகர் வந்து சீராக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது. இப்படி இது மட்டும் இல்லை, இன்னும் எவ்வளவோ அனுசரிப்பு வேலைகள் உடம்புக்குள்ளே நடக்குது. நோன்புன்னா சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி குடிக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை, உலக சுகபோகங்கள் வேண்டாம்னு ஒதுக்கிறது, அடுத்தவங்க மேலே அனுதாப உணர்வு வளர்கிறதுக்கும் சகிப்புத்தன்மை வளர்கிறதுக்கும் நோன்பு வந்து துணையாக இருக்கும். உலகத்தில் வந்து மனிதர்கள் ஒருத்தரை ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்காதனால தான் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகுது. மனுஷனுக்கு நிம்மதி குறையிறதுக்கே இதுதானே முக்கியமான காரணம். பிரச்சனையை சரியாக புரிஞ்சுக்கிற திறமை நம்மக்கிட்ட இருந்தால் அதை உடனடியாக தீர்க்கறதும் சுலபமாக இருக்கும். மனுஷனை வந்து மனுஷன் சரியாக புரிஞ்சுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது நோன்பு தான். இந்த நோன்பு வந்து இறைவனுக்கு நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கோங்கிற உணர்வை ஏற்படுத்துகிற நோன்பு. இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டது இறைவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்கள் கடைபிடிக்கிற நோன்பை பற்றி. இதெல்லாம் இருக்கட்டும், இறைவன் பேரில் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கதை ஒன்று உங்களுக்கு தெரியுமா? அவர்கிட்ட ஒருத்தர் நம்ம வயிற்றை நிரப்புறது ஆண்டவன் தான் அப்படின்னாராம். அது எப்படி அவர் வந்து நிரப்புவார், நாம தானே கையால் எடுத்து சாப்பிடணும் அப்படின்ட்டுருக்கார் இவர்.

0: அது மட்டும் இல்லை, அதை சோதித்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கார். உடனே மனைவி கிட்டே போனார், கட்டு சோறு கட்டி கொடுனார், ஒரு பொட்டலம் கட்டி எடுத்துக்கிட்டார். நேராக மனுஷனே இல்லாத ஒரு பாலைவனத்துக்கு போனார், ஒரு இடத்துல உட்காந்தார், சோத்து பொட்டலத்தை முன்னாடி வச்சார். நான் இதை வந்து என் கையால் தொட போகிறதில்ல, நானாக சாப்பிடாதப்போ ஆண்டவன் எப்படி என் வயிற்றை நிரப்புவார் பார்க்கலாம் அப்படின்னார். கையை கட்டிட்டு கண்ணை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருந்தார். கொஞ்ச நேரம் ஆச்சு, அந்த பக்கமாக ரெண்டு ஆசாமிகள் வந்தாங்க, அவங்களுக்கு அகோர பசி. ரெண்டு பேரில் ஒருத்தன் அந்த பொட்டலத்தை எடுக்க போனால் இன்னொருத்தனுக்கு சந்தேகம், இவன் ஏன் இந்த பொட்டலத்தை வச்சுக்கிட்டு சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறான், ஒரு வேளை இதில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னா. இருந்தாலும் இருக்கும் அப்படின்னா இன்னொருத்தன். அந்த ஆளுக்கிட்டே கேட்டுருவோமேனு பேச்சு கொடுத்து பார்த்தான், அந்த ஆள் பேசவே இல்லை, சந்தேகம் வலுத்துது. ரெண்டு பேரும் அந்த ஆளை வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்கிட்டு வாயில் சாப்பாட்டை திணிச்சாங்க, வேறு வழி இல்லை, சாப்பிட்டுட்டான். இப்போ அந்த ஆளுக்கு வயிற்றை நிரப்புனது யார், இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பொட்டலத்தில் இருந்தது பூராவையும் அந்த ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம். இந்த ஆள் ஆச்சரியப்பட்டு போய் உட்காந்துருந்தார், என்னப்பா இறைவனோட கருணையை நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டிருக்கிறார் பழைய நண்பர். அதுக்கு அவர் சொன்னாரண்ணா, அதை நினச்சி ஆச்சரியப்படல, எப்போவும் நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற எங்கள் வீட்டு சமையலை அவ்வளவு பிரியமாக அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்கானே அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு பசியில் இருந்திருக்கிறான், அதை நினச்சி தான் திகைச்சு போய் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாராம்.
1: இதுவரை கேட்டீர்கள் இன்று ஒரு தகவல், வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

நேரம் 7:35:45 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. அனைவருக்கும் மீண்டும் இனிய காலை வணக்கம் சொல்லி மதுரை தென்றல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாமா? இன்னைக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியில அசத்தலான பாடல்கள் தர நான் ரெடியா இருக்கேன் சுந்தரி. எப்பவுமே ஒரு நிகழ்ச்சியா தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிந்தனை வரிகள் இல்லை அப்படின்னா ஒரு தன்னம்பிக்கை வரிகளோட ஆரம்பிச்சா அந்த நிகழ்ச்சி எப்பவுமே சூப்பரா இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட். அந்த வகையில இன்றைய சிந்தனை என்ன அப்படின்னா, அதாவது மூன்று காலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்றது. அதுலயும் இந்த குறிப்பா எதிர்காலம் அப்படின்றது இந்த முக்காலத்துல ஒண்ணு மட்டும் இல்லைங்க, நம்மளை ஏளனமாக பேசியிருப்பாங்க இல்லையா, என்ன இவங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு முன்னாடி நம்ம யாரு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு கடவுள் பரிசளிக்கிற ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மதுரை தென்றல் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். மௌனராகம் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி மற்றும் குழுவினர் குரலில்.

0: நேரம் 7:41 ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில மதுரை திண்டல் நிகழ்ச்சி முதல் பாடலே சும்மா அசத்தலா இருந்துச்சு அப்படிதானங்க. இப்போ அடுத்ததா நிகழ்ச்சியில மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்துல இருந்து எஸ்பி சைலஜா சித்ரா குரல்ல பாடல் கேட்கலாமா?
1: டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும் டும்

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 7:50 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸ்ல மதுரை திண்டல் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிதானேங்க நிகழ்ச்சியில அடுத்து என்ன பாடல்டா வரப்போகுது அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருப்பீங்க. அப்படிதானே பூவே பூச்சுடவா திரைப்படத்திலிருந்து சின்ன குயில் பாடும் பாட்டு அப்படின்ற ஒரு அழகான குயில் பாட்டை கேட்டு வந்துடலாமா சித்ரா குரல்ல?

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தேன்னா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?

0: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
1: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதப்பா தம்பி.
2: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டலாமா?
3: செல்போன் பேசி வண்டி ஓட்டாதீங்க.
4: ஏங்க, செல்போன் வந்தா வண்டியை ஓரமா நிறுத்திட்டு அப்புறம் பேசிட்டு போக வேண்டியதானே?
0: செல்போன் பேசிட்டு யாராவது வண்டி ஓட்டுவாங்களா?
1: அதெல்லாம் இருக்கட்டும், செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்க, ஓரமா நின்று பேசுப்பா.
2: செல்போன் பேசிட்டே வண்டி ஓட்டாதீங்கப்பா.
4: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க.
5: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
6: நேரம் 7:55. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் கேட்டுட்டு இருக்கீங்க மதுரை தென்றல். நிகழ்ச்சியின் நிறைவான பாடலா வருது சத்ரியன் திரைப்படத்திலிருந்து. அருமையான பாடல் இது.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் மதுர தென்றல். மீண்டும் கேட்கலாம் நாளை காலை 7:35. இனி கேட்கலாம் 8 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. இந்தியா பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்தியா பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்தி சார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பும் அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையிலான சிந்து நதிநீர் ஒப்பந்தம் காலாவதியாகிவிட்டதாக இந்தியா கூறியுள்ளது. கைத்தறி நெசவாளர்களுக்கான உதவித்தொகை, மூலப்பொருள் கொள்முதல் மானியம் உள்ளிட்ட நலத்திட்டங்களை விரைந்து செயல்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு அத்துறைக்கான அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவுறுத்தியுள்ளார். கொப்பரை மற்றும் பச்சைப்பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. தூய்மையே சேவை இயக்கம் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கான இடையிலான தூய்மை போட்டி நேற்று நடைபெற்றது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:20.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியில் வரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தென்றல். அங்காடித்தெரு திரைப்படத்திலிருந்து பாடல் வருகிறது காற்றலைகளில்.

நேரம் 8:08 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில அடுத்த பாடலா இவன் வேற மாதிரி திரைப்படத்திலிருந்து மீண்டும் ஒரு அழகான பாடல் உங்களுக்காக இசைக்கிறது மதுஸ்ரீ குரலில்.

0: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
0: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
0: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
1: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
0: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மா.

0: அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
1: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேர காலேஜ்ல சேர்த்து போறேன்.
0: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
3: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.
1: போதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:30, 35 நொடிகள். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மீண்டும் கேட்டு ரசிக்கலாம் மதுரத்தென்றல். மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில அருமையான பாடல்கள் வழங்க நானும் ரெடியா இருக்கேன். உங்களோட சேர்ந்து பேசிட்டு இருக்கேனா சுந்தரி. அழகிய தீயே படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன் இணைந்திருக்கிறோம் மதுரை தென்றல் நிகழ்ச்சியில். நேரம் 8:36 மதுரை தென்றல் தரும் அடுத்த பாடல் நாணயம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்ல மீண்டும் ஒரு அழகான பாடல் கேட்டு ரசிக்கலாமா?

உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 3

7:44 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன். நேர்களே, இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் மதுரத்தென்றல். நிறைவடைந்தது மதுரத்தென்றல் நிகழ்ச்சி. இன்னைக்கு வந்து பாடல்கள் எல்லாமே பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். நான் சுந்தரி. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார் அவர்கள்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம் சார்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன், ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்கவைப்பு இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு.
3: சரிங்க சார்.
2: முதல்ல யோகா, ஏன்னா இந்த யோகாங்கிறது இந்தியாவிலேருந்து உருவானது அப்படின்றதுதான் நம்ம பாரத பிரதமர் வந்து ஐக்கிய நாடுகள் சபையில கொண்டு போய் உலகத்துல வந்து யோகாக்குன்னு ஒரு தினம், அதாவது June 21 யோகா தினமா வந்து உலகம் முழுக்க கொண்டாடுறதுக்கு நம்ம நாடு தான் வழிவகை பண்ணிருக்கு. அதுல பாரத பிரதமருடைய ரோல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த யோகா பத்தின அடிப்படையான செய்திகளை சொல்லுங்க.
3: சோ, யோகா என்பது உடல், மனம் மற்றும் உணர்வு ரீதியான நல்வாழ்வை மேம்படுத்துதல், ஒரு முழுமையான பயிற்சி. இது எக்ஸசைஸ் எடுத்துக்கினா உடல் மட்டும் இருக்கு, மனசுக்கு மட்டும் இருக்கு, இல்லை உணர்ச்சி வசப்படுறாங்க சில பேர் இல்லைங்களா. ஸோ இது எல்லாத்தையுமே சமநிலையில் கொண்டு வர்றது உதவியாக இருக்கு. நம்ம தினமும் பயிற்சி செய்யும்பொழுது பேசுவதனாலேயோ பார்க்கறதுனாலயோ வராது, பயிற்சி மூலமாக தான் இது கிடைக்கும்.
2: இப்போ உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறுறதுக்கு யோகா இது வந்து பல்வேறு வகைகளை உதவுது அப்படிங்கிறது ஆராய்ச்சிகள் மூலியமாகவே நிரூபிச்சிருக்காங்க.
3: ஆமாம்.
2: சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், அறிவை வளர்த்துக்கிறதுக்கு எந்த விதத்தில் வந்து யோகா உதவி செய்யுது?
3: யோகா நம்ம தினமும் பழகும்பொழுது பயிற்சி செய்யும்பொழுது உடலில் வந்து ரத்த அழுத்தம் வந்து இயல்பாக இருக்கிறத விட கொஞ்சம் அதிகரிக்கும்போது அதை நம்ம பிளட் ப்ரெஷராக எடுத்துக்கூடாது, அது திரும்ப நார்மலுக்கு வந்துடும். மற்ற உடற்பயிற்சி விட இதில் அவ்வளோ அதிகரிக்கிறது இல்லை. காலில் இருந்து மூளை வரைக்கும் ரத்த ஓட்டத்தை ஒரே சீராக செயல்படுத்துறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் நமக்கு வந்து ஒரு மன அழுத்தம் வந்து வராது, நல்ல தூக்கம் வரும் நமக்கு, உடல் ஒரு முழுமையான ஆரோக்கியம் வந்து நம்ம யோகா பயிற்சியில் கிடைக்கும். ஒரு யோகா பயிற்சியாளரை பார்த்தாலே ஒரு அமைதியான ஒரு சூழல் தான் அவர் இருப்பார். எப்பயுமே ஒரு படப்படப்பாக இருக்க மாட்டார் அவர். அது என்ன நடந்தாலும் சரி, இந்த மனநிலை வந்து அந்த யோகத்தினுடைய கொள்கைகள், பயிற்சிகள், உணவு முறைகள் இவை எல்லாமே சேர்ந்து அதுக்கு உதவியாக இருக்கு.
2: சாதாரணமாக மனிதர்கள் வந்து நான் தான் நல்லா வாக்கிங் போகிறேன், நான் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் ஜாகிங் போகிறேன், நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், கை காலெல்லாம் தூக்குறேன், ஓடுறேன், ஓடாடுறேன், நெட்டி முடிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன், எல்லாம் ஒன்று தானே, அப்போ எனக்கு எதுக்கு யோகா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்கன்னா, இல்லை யோக கலைங்கிறது அது கொஞ்சம் வேற மாதிரி, அது உடல் மனம் ரெண்டுத்தையும் இயக்க வேண்டியது ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க, அதை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்ட சந்தேகம் மாதிரி பல பேர் இருக்காங்க நாட்டில்.
3: இது ஒரு அற்புதமான கேள்வி. இப்போ நடக்கிறோம், ஓடுறோம், விளையாடுறோம், இதெல்லாம் வந்து யோகா பயிற்சி பண்ணும் பொழுது இருக்கக்கூடிய மன ஒருங்கிணைப்பு இருக்காது. ஒரு பயிற்சி பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு மூச்சு பயிற்சியே பண்ணுறோம்னு வச்சுக்கலாம். மூச்சு பயிற்சி பண்ணும்போது ஆக்சிஜன் உள்ளே போயிட்டு வெளியே வருது கார்பன் டை ஆக்சைடாக. இப்போ வரும்பொழுது இந்த காற்று எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் மனமும் போகும். இதுதான் இதனுடைய மிக முக்கியமான சிறப்பே யோகத்தில்.

0: தியானம் பண்றோம். நம்ம தியானம் பண்ணும்பொழுது கூட சிந்தனை வெளியிலே போகாது, உள்ளுக்குள்ளேதான் நம்ம பயணமாகும். மிகவும் நுணுக்கமான உறுப்புகள்லாம் இருக்கு நம்ம உடல்ல, குறிப்பா மூளை, இதயம்,
1: கணையம்,
0: ஹார்மோன்ஸ், இதெல்லாம் நாளமில்லா சுரப்பிகள் சொல்லுவாங்க. இதெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்குது உருவத்துல, ஆனா அனைத்துக்குமே வந்து கவனத்தை செலுத்தும் பொழுது அது சிறப்பா இயல்பா வேலை செய்யுது. அந்த பேலன்ஸாக இருக்கும். அந்த ஹார்மோன்ஸ் அதிகரித்தாலும் பிரச்சனை நமக்கு, அது குறைந்தாலும் பிரச்சனை. அது எல்லாத்தையுமே ஒரு சமநிலையில் கொண்டு போகிறது யோகம். அதனால தான் நம்மளால் வந்து இந்த அறிவாற்றல் வந்து சிறப்பாக செய்ய முடியும், மெமரி பவரை நம்ம நிலை நிறுத்த முடியும், எப்போ எழுத வேணுமானாலும் நம்ம அதை நினைவுக்கு கொண்டு வரலாம். இதெல்லாம் வந்து இயல்பாகவே அவங்களுக்கு வரும்.
1: இப்போ யோகா செய்யும்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ரத்த ஓட்டத்தை வந்து மூளைக்கு வந்து அதிகப்படுத்துது, அதனால மூளை வந்து நல்ல முறையில வேலை செய்ய முடியும்.
0: கண்டிப்பா
1: மூளை சோர்வு அகற்றி நல்ல ஒரு புத்துணர்வோட மூளை இருக்கும். இது வந்து அந்த சிந்தனை திறன் ஆரோக்கியத்துல முக்கியமான ஒரு விஷயம்.
0: அதுதான் இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம், ஒரு பயிற்சினாலே ரத்த ஓட்டம் அதிகரிக்கும், கால் முதல் மூளை வரைக்கும் வந்து ரத்த ஓட்டம் சீராக போகும். அப்போ எல்லா உறுப்புமே ஆரோக்கியமாக இருக்கும், வேலையை சிறப்பாக செய்ய முடியும். அறிவு கூர்மை அதிகரிக்கும், நினைவாற்றல் அதிகரிக்கும். முக்கியமாக நம்ம ஆக்சிஜன் எல்லாத்துக்கும் போகணும் சார், அதுக்கு ஒரு பயிற்சி தேவை.
1: இப்போ இந்த சிந்தனை திறன் ஆரோக்கியம், அதாவது அறிவுசார் ஆரோக்கியம், இதில் வந்து பத்மாசனம், பிராணாயாமம், அப்புறம் அந்த விருக்ஷாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு காலை மட்டும் வந்து உயர்த்திக்கிட்டு இன்னொரு காலை ஊன்றி மரம் போல சிலையா நிக்கிறது. இது வந்து நம்ம யோகம் செய்யறவங்க நிறைய பேர் செய்யறத உடனே பார்ப்போம், அந்த முத்திரையே அவங்க காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து அறிவை வந்து தூண்டி மூளையை நல்லா செயல்பட வைக்குங்கிறாங்க. இது எந்த விதத்துல,
0: அதாவது இது வந்து அக்குபஞ்சர் சொல்லுவாங்க, அக்கு பிரஷர் சொல்லுவாங்க, அது ஒரு கலை, அது ஒரு சிகிச்சை முறை, அது யோகத்துல இதுலயே வருது. இந்த ஆகினை முத்திரன்னு ஒண்ணு, எல்லா ஐந்து விரல்களும் மற்ற ஐந்து விரலோட ஒன்னா சேர்ந்து இருக்கிறது.
1: இந்த வலது கை கட்ட விரல், இடது கை கட்ட விரலோட சேரணும்,
0: நடுவிரல், மோதிர விரல், அந்த கடைசியா இருக்காது, இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு சேர்ந்து கொஞ்சம் அகலப்படுத்தி சாதாரணமா நம்ம தொடமல வச்சுக்கலாம், இல்ல டேபிள் இருந்தா டேபிள் மேல வச்சுக்கலாம். இது தினமும் நம்ம சீரியஸா உண்மையிலே வந்து நம்மளுடைய அறிவாற்றல் வளரணும், மனநிலையை ஒருநிலைப்படுத்தணும். படிப்புல மாணவர்கள் எல்லோருமே, வேலையில இருக்கிறவங்க கூட, அலுவலகத்துல இருக்கிறவங்க கூட, ஆசிரியர்கள் கூட, எல்லாமே வந்து மனசை வந்து ஒருநிலைப்படுத்தினாதான் நம்ம நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும். சோ அறிவாற்றல ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த ஒரு முத்திரா போதும், ஆகினை முத்திரான்னு சொல்றது, சேர்ந்து ஒரு 15 நிமிடம் தினமும் இரண்டு வேலையா இருந்தா சிறப்பு, இல்லை ஒரு வேலையாக நம்ம செய்து வரணும். இது குறிப்பாக வந்து இரவுல செஞ்சால் ரொம்ப நல்லது. இந்த ஒரு முத்திரை மட்டும் போதும்.
1: சரிங்க சார். இந்த அறிவுசார் ஆரோக்கியத்தில் வந்து ஹார்மோனை வந்து பேலன்ஸ் பண்ணுறது, ஏன்னா வந்து நம்ம உடம்பே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனில் தான் நடக்குது.
0: கண்டிப்பாக
1: இந்த ஹார்மோன் செக்ரியேஷன், அப்புறம் ஒரு கார்டிசால் சொல்கிறோம், ஒரு அட்ரினலின் சொல்கிறோம், டோபாமைன் சொல்கிறோம், மெலட்டோனின் ஹார்மோன் சொல்கிறோம், ஹார்மோன்ஸ் நிறைய இருக்குது. பட் இதெல்லாம் ஒரு சீராக இருக்கணும், பிரச்சனை இல்லாமல் இருக்கணும், தேவையான அளவு சுரக்கணும், நல்ல முறையில் நம்ம உடம்புல இருக்கணும் அப்படின்னா, இதுக்கு வந்து யோகா வந்து ரொம்ப உதவுதுன்னு சொல்கிறாங்க சார். இந்த ஹார்மோன் சமநிலைக்கும் இப்போ இந்த யோக பயிற்சிக்கும் என்ன தொடர்பு?
0: இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்ம நிறைய உடற்பயிற்சி பண்ணுறோம் நம்ம, ஆனால் ஹார்மோன்ஸ் பேலன்ஸாக இருக்கான்றது கேள்விக்குறி. ஆனால் யோகத்தில் இயற்கையாகவே அதை நம்ம ஒரு பிராணாயாமம் சொன்னோம், நம்ம உள்ளார மூச்சு எங்கெல்லாம் போகுதோ அது கூடயே போகும்போது காற்று எல்லா இடத்துலையும் பரவும், வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி. சின்ன சின்ன நாளமில்லா சுரப்பிக்கும் போகும்போது அது இயல்பாக சந்தோஷமாக செயல்படும். இன்னொன்று, நம்ம கவனத்தை வந்து செலுத்துறோம், அதாவது மனம் எங்கே போகுதோ அங்கே வந்து உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும், ஆக்சிஜன் அங்கே போகும், இயற்கையாகவே வந்து அது பேலன்ஸ் ஆகும்.
1: இப்போ இன்னொன்று சார், இப்போ வந்து மனம் எப்போதும் ஒரு பதட்டமாக இருக்குது, ஒரு டென்ஷனாக இருக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி யோகா பயிற்சி பண்ணுங்க, அல்லது எப்போதுமே உனக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்கா டெய்லி யோகா கிளாஸ் போங்க, நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்ச நாள்லயே அதுக்கான ஒரு விடிவு உங்களுக்கு கிடைக்கும், மனம் தெளிவு பெறும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய பேர் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தவிக்கிறோம் சார், நாங்க ஏதாவது சொல்லுங்க
0: சார். யோகா வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் பிராக்டிஸ் சார். சிஸ்டமேட்டிக்னா யோக அனுசாசனம் சொல்லுவாங்க. யோகான்றது ஒரு சயின்ஸ், அணுனா சயின்ஸ், அதை நம்ம அப்படியே ஈஸியாக எடுத்துக்க முடியாது இல்லைங்களா. அது ஒரு முறை இருக்கு, அந்த ஒரு ஃபார்முலா போட்டால் தான் அது வேலை செய்யும். அது மாதிரி இது ஒரு முறையாக செஞ்சோன்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் கிடைக்கும். அதை நம்ம அந்த 8 படிகள் இருக்கு, நியமோ

0: பிராணாயாமம், பிரத்யாகாரா, தாரணா, தியான், சமாதி, இந்த எட்டு படிகளும் முறையா செய்யணும்.
1: முறையான பயிற்சியும் வேணும் நமக்கு,
0: முறையான ஒரு ஆசிரியர் வேணும்.
1: ஒரு புக்கை பார்த்துட்டு நாமளா செய்யறது அது வந்து அந்த அளவுக்கு நல்லது இல்லை,
0: அது அவ்வளவு ஆரோக்கியம் கிடையாது. ஒரு ஆசிரியரோட செய்யறது தான் எப்பயுமே நல்லது. அது இந்த எட்டு படிகள் முறைப்படி போகணும்.
1: அப்புறம் சார், நிறைய பேர் வந்து சரியான தூக்கம் இல்லாம தவிக்கிறாங்க. தூக்க மாத்திரை போட்டுட்டு தூங்குற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா இந்த யோக பயிற்சி செஞ்சா நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க சார்.
0: யோக பயிற்சி நீங்க செய்யும்போது இயற்கையா நல்ல தூக்கம் வரும் சார். தூக்கம் எப்படி வருதுன்னா, பயிற்சியின் பொழுது ஆக்சிஜன் நல்லா போகும் சார். உடல் முழுவதும் எல்லா உறுப்பும் நல்லா வேலை செய்யும் சார். இப்போ இயற்கையாகவே நமக்கு தூக்கம் வந்துடும் சார். ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிடம் தியானம் பண்ணாலே இயற்கையாக தூக்கம் வந்துடும். இல்லை ஒரு மூச்சு பயிற்சி பண்ணால் கூட அந்த நேரத்தில் டக்குன்னு தூக்கம் வந்துடும். இப்போ ஏற்கனவே நீங்கள் பண்ணிடுறீங்க உடற்பயிற்சி ஏதாவது, இல்லை யோகா பயிற்சி இல்லை உடற்பயிற்சி கூட பண்ணால் கூட இயற்கையாக தூக்கம் வந்துடும் சார். நம்ம உழைக்கணும் சார், உடல் உழைப்பு அவசியம்
1: சார். இன்னொன்று சார், இந்த நினைவாற்றலை தக்க வைப்பதற்கு யோகா எந்த விதத்தில் உதவுது? இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா சார், மாணவர்கள் கல்லூரியில் இருப்பாங்க, பள்ளிக்கூடத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப தேவையான

0: ஒரு மூச்சு பயிற்சி பண்ணா கூட அந்த நேரத்துல டக்குனு தூக்கம் வந்துடும். இப்ப ஏற்கனவே நீங்க பண்ணிருங்க உடற்பயிற்சி, ஏதாவது யோகா பயிற்சி இல்லை, உடற்பயிற்சி கூட பண்ணா கூட இயற்கையா தூக்கம் வந்துடும் சார். நம்ம உழைக்கணும் சார், உடல் உழைப்பு அவசியம்.
1: இன்னொன்னு சார், இந்த நினைவாற்றல தக்க வைப்பதற்கு யோகா எந்த விதத்துல உதவுது? இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா சார், மாணவர்கள் கல்லூரியில இருப்பாங்க, பள்ளிக்கூடத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப தேவையான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நினைவாற்றல வந்து தக்க வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கு யோகா வந்து ரொம்ப உதவியா இருக்கு.
0: குறிப்பா நம்ம யோகா பயிற்சி பண்ணும்போது ஆசனங்கள், மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி எல்லாம் பண்ணும்போது இயற்கையாவே ஒரு அமைதியான நிலை கிடைக்கும், நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது. அப்ப அவங்களால நல்லா ஃபோக்கஸ் பண்ண முடியும் சார். மாணவர்கள் இருந்தா படிப்புல சிறப்பா செய்யலாம், அவங்க யாரும் இங்க தொந்தரவு பண்ண மாட்டாங்க. சில நேரம் மாணவர்கள் யோகா பயிற்சி பண்றவங்களும் பண்ணாதவங்களுக்கும் பார்த்தனா வகுப்புல இவன் அமைதியா இருந்து கவனிப்பான் வகுப்பை. யோகா பயிற்சி பண்ணாதவன், அந்த பிரின்சிபிள் தெரியாதவன் சீண்டிகிட்டே இருப்பான், அவனை குத்துவான், அந்த பேனை ஆடி ஆரோக்கியம் சிந்தனையை தக்க வச்சுக்கிறது, இது ரெண்டுமே அற்புதமா வேலை செய்யும் சார். நம்ம எப்ப யோகா பயிற்சி ஆரம்பிச்சாலும் அவங்க நல்ல முறையில கவனத்தை செலுத்த முடியும் சார், அதுல சந்தேகமே இல்லை.
1: இன்னொன்னு சார், ஒரு நிமிஷத்துல ஒரு 16 தடவை சுவாசிக்கிறவன் வந்து அதை ஒரு 12 ஒரு 10 கொண்டு வந்தானா ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஆயுள் அதிகமாகும்ன்றாங்க. பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி, அது எந்த விதத்துல உதவு சார்?
0: ஒரு நிமிடத்துக்கு 15 முறை சார் ஒரு இயல்பா நடக்கிறது எல்லாருக்கும். அதை நம்ம வந்து மூச்சு பயிற்சியின் மூலமா அதை 8 கொண்டு வரலாம், 7 கொண்டு வரலாம், 6 கூட கொண்டு வரலாம் சார். நீங்க எந்த அளவுக்கு அதை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கையில வரும் சார். உங்களுக்கு திருமூலர் 3000 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு உட்கார்ந்த இடத்துலே. காரணம் வந்து இந்த தியானமும் இந்த மூச்சு பயிற்சியும் அவர் இவ்வளவு நாள் வந்து வாழ வச்சுது.
1: அதாவது உண்மையிலே இவ்வளவு வருஷம் வாழ்ந்தாருங்கிறது நமக்கு ஆராய்ச்சி பூர்வமா அறிவியல் பூர்வமா தெரியாது. அவரு மூச்சு பயிற்சி பத்தி அவருடைய பாடல் எல்லாம் இருக்குது, அது மூலியமா நிச்சயமா வந்து நமக்கு நீண்ட ஆரோக்கியம், நீண்ட காலம் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கறது அதை வந்து அறிவியலும் ஒத்துக்குது.
0: டாக்டர் கே பிரிஷான் சொல்லிட்டு தமிழ்நாட்டுல சார் ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க வந்து கண்ணை கட்டி விட்டுறாங்க, அவங்க எல்லாமே என்னன்னு வெளியில இருக்கிறதுலாம் சொல்லிடுறாங்க சார். அந்த ஆற்றல் எப்படி சார் அவங்களுக்கு வந்தது? அவங்க சொல்றாங்க யோகா பயிற்சி பண்றேன், தியான பயிற்சி பண்றேன், அவங்க நல்ல நினைவாற்றல் தக்க வச்சுக்கிறாங்க. அவங்களுக்கு டாக்டர் பட்டம்லாம் கொடுத்துருக்காங்க சார், யூஎஸ்ஏ நம்ம நாடு இந்தியாவும் கொடுத்துருக்கு அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும் சார். யோகத்தினால வந்து இந்த டாக்டர் கே பிரிஷா ஒரு உதாரணமா
1: எடுத்துக்கலாம் சொல்றீங்க. சரிங்க சார், இவ்வளவு நேரம் வந்து யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு, இது சம்பந்தமா பல்வேறு செய்திகளை பகிர்ந்துட்டீங்க. உங்களை சந்திச்சு பேசுனதுல மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம் சார்.
0: அப்புறம் இருக்கின்ற 12வது சர்வதேச யோகா தினத்தினுடைய கருப்பொருள் வந்து ஹெல்தி ஏஜிங்,
1: ஆரோக்கியமான
0: முதுமை. இதுக்கு நிச்சயமா யோகா பயிற்சி வந்து ரொம்ப ஒரு உதவியா இருக்கும், அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. நம்ம நல்ல சிந்தனையோட நல்ல நம்மளுடைய நினைவாற்றல் வந்து நம்ம நிலைத்து இருக்கிறதுக்கும், ஏதாவது உங்களால முடிஞ்சது ஒரு மூச்சு பயிற்சி, ஒரு தியான பயிற்சி, என்னவோ நீங்க உங்களால முடிந்ததை நல்ல ஒரு ஆரோக்கியமான இடத்துல செய்து பயனடுமாறு இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில், யோகா மூலம் சிந்தனை திறன் ஆரோக்கியம் மற்றும் நினைவாற்றல் தக்க வைப்பு குறித்து புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியின் உடற்கல்வி மற்றும் யோகா துறையின் உதவி பேராசிரியர் மற்றும் யோக கல்வி ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஆர். முருகேசன் அவர்களுடன் நேர்முகம் கண்டவர் மயிலாடுதுறை த. செந்தில்குமார் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரி.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்தரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். திருவொற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவில். ஞான விநாயகனே என்ற சுவாமி சரவண பவானந்தா பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ராகம் கம்பீர நாட்டை ஆதிதாளம்.

நேரம் இப்பொழுது 9:27 45 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் திருப்புலிவனம் இ உத்தரகுமாரன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். திருவொற்றியூர் ஏ ராமலிங்கம் அவர்கள் தவில். நிகழ்ச்சி நிறைவாக வதனே வாருலேரு என்கிற தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சண்முகப்பிரியா, ஆதி தாளம்

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானத்தை முன்மொழிந்துள்ளார். முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தின் மீதான விவாதம் தற்போது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. இந்திய பிரான்ஸ் இடையிலான நட்புறவு வரும் காலத்தில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா விளையாட்டுத்துறையில் உலகளாவிய சக்தியாக வேகமாக உருவெடுத்து வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே தெரிவித்துள்ளார். பிரதமரின் பயணம் இந்திய பிரான்ஸ் இடையிலான உலகளாவிய உத்திசார்ந்த கூட்டு செயல்பாடுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்திர் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிர் கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கசாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்புப் படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின் போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையில் இருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் இம்மாதம் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் அநேக இடங்களிலும் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே ஏற்பட்டுள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம் தவறானது என்று அமெரிக்க முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு ஜான் போல்டன் விமர்சித்துள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. பி பிரிவில் நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து 4-1 என்ற கோல் கணக்கில் போஸ்னியாவை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வணக்கம் வணக்கம் வணக்கம், இனிய காலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் இனி நாம கேட்டு ரசிக்க போறோம் எனக்கு பிடித்த பாடல். உங்களுக்கு பிடித்தமான, எனக்கு பிடித்தமான, நம்ம எல்லோருக்கும் பிடித்தமான பாடல்கள் கேட்டு ரசிக்க போறோம் இந்த ஒரு மணி நேரமும். உங்களுக்காக பாடல்கள் தர ரெடியா இருக்கேன் நான் சுந்தரி. எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில முதல் பாடலா திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி குரல்ல செங்குருவி அப்படின்ற ஒரு அழகான பாடல் கேட்கலாமா?

இணையத்தில் இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரையை வானொலி தரும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில அடுத்ததா வானத்தை போல திரைப்படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா குரல்ல மீண்டும் ஒரு அருமையான பாடல்.

நேரம் 10:15 நெருங்கியாச்சுங்க. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கோம் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சி.

நரசிம்மா திரைப்படத்திலிருந்து அழகான பாடல் கேட்டு முடித்த நேரம் 10:25:20. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1669 kHz-இல் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில அடுத்ததா தவசி திரைப்படத்திலிருந்து கே.ஜே. யேசுதாஸ் சாதனா சர்க்கம் குரல்ல மீண்டும் ஒரு அழகான பாடல் இதோ.

நேரம் 10:30 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில் சூப்பர் டூப்பரான பாடல்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து தோடி ராகம் அப்படின்ற பாடல் கேட்கலாமா?

எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரல்ல அழகான பாடல் ஒலித்து சென்றது செந்தூரபாண்டி திரைப்படத்திலிருந்து. நேரம் 10:41 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் எனக்கு பிடித்த பாடல். எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில பாடல்கள் எல்லாம் செம தூளா போயிட்டு இருக்கு. அந்த வகையில அடுத்த பாடலா வருது. வல்லரசு திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் மற்றும் சுஜாதாவின் இனிமையான குரல்ல பாடல் இதோ காற்றலைகளில் கேட்டு மகிழுங்கள் நேர்களே.

0: அதாவது அவர் என்ன சொல்ல வராருனா, இந்த ஊர்ல அழகான ஆறு, ஏரி, குளம், நதி, காடு, மலைகள் சூழ்ந்து ரொம்ப அழகா இருக்கான். அது அவரை பிரமிக்க வைக்குதுன்னு சொல்றாரு.
1: டேய், அந்த காலக்கைய ஏதோ சொல்றேன், ஆனா இந்த புள்ள வேற ஏதோ சொல்லுதுன்னு
2: நினைக்கிறேன்டா. ஆனா
0: அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை இருக்குதான். அது என்னன்னா, சாலைகள்ல நீர்நிலைகளோட ஓரத்துல மக்கள் குப்பைகளை கொட்டுறாங்களாம். குப்பை தொட்டி இருந்தும் அங்க போய் கொட்டுறாங்க, அதுதான் ரொம்ப மோசமா இருக்குன்னு சொல்றாரு. அதனால மக்களே, குப்பைகளை இயற்கை சார்ந்த இடங்களுக்கு மற்றும் பொது இடங்களுக்கு போகிறப்ப குப்பைகளை குப்பை தொட்டில தான் போடணும்னு சொல்றாரு. நன்றின்னு சொல்றாராமா.
2: அதாவது
0: ஆகாஷ்வாணி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
2: ஆமாங்கக்கா.

நேரம் 10:47 இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன். முதன்மை அலைவரிசையில் நாம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கும் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில. அடுத்ததா என்ன செய்ய மச்சான் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்ல மீண்டும் ஒரு அழகான அருமையான

0: இதயமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஏமா, காலையில இருந்து குப்பை போடணும் குப்பை போடணும் சொன்னியே, இவ்வளவு நேரம் வீட்டு முன்னாடி குப்பை வண்டி வந்து நின்னுச்சு, என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
2: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
2: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்ல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
2: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காத்தா? சரிதா, நான் தெரியாம சொல்லிட்டேன்.
2: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: நேரம் 10:55, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில நிறைவு பகுதியில் நெருங்கிட்டோம். நிறைவான பாடலா வருது கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குரல்ல.

இதுவரை கேட்டு ரசித்தீர்கள் எனக்கு பிடித்த பாடல். இன்னைக்கு எனக்கு பிடித்த பாடல் நிகழ்ச்சியில வந்த எல்லா பாடல்களுமே உங்களுக்கும் பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். சுந்தரி, நன்றி நேர்களே. இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: சௌஹான் ஒப்புதல் அளித்துள்ளார். ஐநா சபையில் பாகிஸ்தானும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பும் ஜம்மு காஷ்மீர் குறித்து முன்வைத்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை இந்தியா திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. கொப்பரை மற்றும் பச்சை பயிறு கொள்முதலுக்கான அனுமதியை விரைந்து வழங்குமாறு மத்திய அரசை தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் நடப்பாண்டில் நடத்திய குடிமைப்பணி தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊக்கத்தொகை பெறுவதற்கு இன்று முதல் வரும் 30ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அரசு கூறியுள்ளது. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை சுங்கச்சாவடி அருகே டீசல் ஏற்றி வந்த டேங்கர் லாரியில் ஏற்பட்ட தீ விபத்தை தீயணைப்பு படையினர் விரைந்து கட்டுப்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி அணையிலிருந்து தாராபுரம் நகராட்சியின் குடிநீர் தேவைக்காக இன்று முதல் வரும் 23ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. ஆம்பூர் அருகே கோவில் திருவிழாவில் வான வேடிக்கையின்போது பட்டாசு வெடித்து 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று கிராமுக்கு 380 ரூபாய் குறைந்து சவரன் 1,08,560 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த சுழற்சி காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பெலா தம்கான்கர் சீனாவின் ஃபெயர்ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டி பி பிரிவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் கனடா 6-0 என்ற கோல் கணக்கில் கத்தார் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் மெக்சிகோ 1-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகளை நேயர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்.
2: ஆகாஷ்வாணி இலக்கியம் பேசுவோம். சோழர் காலத்து செப்பேடுகள் வழங்குபவர் முனைவர் இ ஜீவா அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள்.
3: இன்றைய இலக்கியம் பேசும் நிகழ்வு கொஞ்சம் வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, வழக்கமாக நம்ம இலக்கிய பாடல்கள் இல்லை என்றால் இலக்கிய நூல்கள் இந்த மாதிரி இலக்கியம் சார்ந்ததாகவே நம்ம வந்து நிகழ்ச்சி அமைச்சிருப்போம், அல்லது ஒரு எழுத்தாளரோ அவர்களுடைய படைப்புகளோ சார்ந்து இருக்கும். ஆனால் இன்று கொஞ்சம் சிறப்பாக அமையவிருக்கிறது. ஏன் அப்படின்னா, இலக்கியத்திற்கு தொல்லியல் அகழாய்வுகள் சான்றாக இருக்குது. அதில் செப்பேடுகள் அப்படின்னு கூறப்படுகிற குறிப்பேடுகள் நம்மளுக்கு வந்து காலத்தை பிரதிபலிக்கும் ஒரு விஷயமாக இருக்கிறது. அதுவும் முக்கியமாக சமீபத்தில் பாரத பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து நாட்டிலிருந்து சோழர் காலத்து ஆனைமங்கல செப்பேடுகளை பெற்றிருக்கார். அதை நம் நாட்டிற்கு சிறிது காலத்தில் கொண்டு வந்து விடுவார்கள். அதனால் இன்றைய நிகழ்ச்சி அந்த சோழர் கால செப்பேடுகள் பற்றி தான். அதை பற்றி நம்முடன் விவாதிக்க, நம்முடன் நிறைய தகவல்களை அளிக்க, சென்னை தரமணியில் உள்ள உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள முனைவர் இ ஜீவா அவர்கள் சென்னை ஆகாஷ்வாணியின் ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்துள்ளார். அவரோட தான் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். சார் வணக்கம். சார்
4: சார் வணக்கம்.
3: இது நம்மளுடைய 2வது சந்திப்பு.
4: மிக்க மகிழ்ச்சி. இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள்.
3: தொல்லியல் அகழாய்வுகள் அப்படின்னு சொல்லும்போது பல விஷயங்கள் இருக்குது. அதில் நாம் கடந்த முறை பேசும்போது அது என்ன என்று விரிவாக பார்த்து விட்டோம். அதற்குள் இப்போது செல்ல வேண்டாம். அந்த தொல்லியல் அகழாய்வுகளுக்கு உள்ள வருகின்ற செப்பேடுகள் அப்படின்னா என்ன?
4: இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியில் ஏற்கனவே நம்ம இலக்கியம் தொடர்பான தொல்லியல் சான்றுகள் குறித்து நிறைய தகவல்களை பேசணும். இன்னைக்கு நம்ம பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொல்லியலில் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்று அப்படின்னு சொன்னால் நம்ம செப்பேடுகளை தவிர்த்து விட்டு இன்றைய வரலாற்றை நம்மால் எழுத முடியாது. அந்த வகையில் செப்பேடுகள் என்பவை வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில் மிக ஒரு முக்கியமான சான்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால், கல்வெட்டுக்களை விட செப்பேடுகளில் ஒரு அரச மரபினரை பற்றிய செய்திகள் மிக கூடுதலாக இடம்பெற்றிருக்கும். ஆகையால் ஒரு நாட்டினுடைய வரலாற்றை அல்லது ஒரு அரச வம்சத்தினுடைய வரலாற்றை எழுத வேண்டும் என்றால் அதற்கு செப்பேடுகள் மிக அவசியமான ஒரு சான்று என்று குறிப்பிட வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய சோழர்கள், நம்முடைய தமிழக வரலாற்றில் பொற்காலம் என்று சொல்வோம் சோழர்களுடைய ஆட்சி காலத்தை, அப்படிப்பட்ட அந்த சோழ மரபினரை பற்றிய வரலாற்று தரவுகளை நமக்கு மிக தெளிவாக காட்டுவதில்

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகா அணை கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் இன்று முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்த அரசினர் தனி தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்று வருகிறது. காவிரி நதிநீர் உரிமையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். வளர்ந்து வரும் மற்றும் எதிர்கால தொழில்நுட்பத்தில் இந்தியா முதலீடு செய்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அவருக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம் மற்றும் ஹரியானா ஆகிய நான்கு மாநிலங்களில் பயறு வகை மற்றும் எண்ணெய் வித்துக்களை மத்திய அரசின் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பெருமளவில் கொள்முதல் செய்வதற்கு மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ்

0: செப்பேடுகளின் பங்கு மிக மிக முக்கியமானது. சோழர்களுடைய செப்பேடுகளை பற்றி பார்க்க வேண்டும் என்றால் அவ்வளவு தகவல்கள் உள்ளன.
1: இப்போ செப்பேடுகள் அப்படின்னா என்னன்னு சொன்னீங்க, இன்னும் கொஞ்சம் விரிவாக நான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க விரும்புகிறேன். செப்பேடுகள் அப்படின்றது எந்த உலோகத்தில் செய்யப்பட்டது?
0: செப்பேடுகள் அப்படின்றது என்ன உலோகத்தில் செய்யப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, தாமிரத்தில் செய்யக்கூடிய வழக்கம் அதிகமாக உண்டு. அதனால தான் நம்ம அந்த செப்பில் அதை வந்து செய்யப்படுறதால செப்பேடுகள் அப்படின்னு சொல்லுவோம். செப்பேடுகள் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொடைகள் கொடுத்துருப்பாங்க தானங்களை பதிவு செய்யறதுக்கு. நம்ம இன்னைக்கு வந்து டீடு இருக்குல்ல, இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஏதாவது ஒரு ஆவணங்களை பதிவு செய்யறதுக்கு பதிவு அலுவலகத்தில் அந்த ஆவணங்களை பதிவு செஞ்சு வச்சுக்கிறோம். அந்த ஆவணங்கள் இருந்தால் தான் அது நம்முடையது. ஏதோனும் ஒரு குறிப்புகளை வந்து நம்ம பதிவு செய்வதற்காக ஆவணங்களை பயன்படுத்துகிற மாதிரி, அன்றைய காலகட்டத்தில் காலத்தால் அழியாமல் அந்த ஆவணங்களை வந்து நிலைத்து வைத்திருப்பதற்காக பின்பற்றிய ஒரு முறை தான் இந்த மாதிரியான செப்பு தகடுகளில் பொறித்து வைக்கக்கூடிய முறை. சுவடிகளில் ஓலையில் எழுதி கொடுக்கும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 ஆண்டுகளுக்கு மேல் அதை வந்து நம்ம பத்திரப்படுத்தி வைப்பது என்பது சாத்தியமில்லாதது. ஆகையால் காலத்தால் அழியாமல் அந்த ஆணையையோ அல்லது அந்த கொடையோ நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும் அப்படின்னா, அதற்கு செப்பேடுகள் காலத்தால் நிலைத்திருக்கக்கூடியவையாக இருக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி என்ன மெட்டீரியலில் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தாமிரத்தாலான ஏடுகள் நிறைய கிடைக்குது. இன்னும் ஒருபடி மேலே போனீங்கன்னா சில ஏடுகள் நமக்கு பொன்னாலான ஏடுகள் கூட கிடைக்குது. பொன்னிலும் கூட ஏடுகளை வந்து செய்து எழுதி வைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கு. என்ன காரணம்னா, காலத்தால் அழியாமல் இதை பத்திரமா பாதுகாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக பின்பற்றப்பட்டிருக்கு.
1: செப்பேடுகள் கொடுக்குறாங்க அப்படின்றப்போ நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு சேல் டீடு அப்படின்ற அந்த ஒரு வகையமேலே வச்சுக்கலாமா, இல்ல வேற வகையா கூட அதுக்கு பயன்கள் உண்டா? ஏன் இந்த கேள்வி நான் குறிப்பா கேட்கிறேன் அப்படின்னா, செப்பேடுகள் கொடுக்குற இடத்துல ஒரு கல்வெட்டு கொடுக்கலாமே, ஒரு சின்ன ஒரு கல்லில் பொறித்து கொடுக்கலாமே, ஏன் செப்பேடுகளுக்கு சென்றார்கள், அந்த ஒரு விஷயம் என்னன்னு
0: சொல்லு. முக்கியமான ஒரு தகவல், இது கல்லிலேயே வெட்டி வச்சுக்கலாமே, கல்லில் வெட்டி வச்சாலே நம்ம வந்து ரொம்ப காலத்துக்கு நிலைத்திருக்கோம், செப்பேட்டை விட கூட ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க குறிப்பிடுவது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அரசன் ஏதாவது ஒரு கொடை கொடுக்கும்போதோ இல்ல ஏதாவது இரு தரப்பிற்கு இடையில நம்ம சோழர்களை பத்தி பேசுறோம்னு வந்துட்டு வச்சுக்கோங்களேன், சோழர்களுடைய காலத்துல இந்த வலங்கை இடங்கை பிரிவினருக்கிடையே நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டதை பார்ப்போம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அரசர்கள் நேரடியா தலையிட்டு அவர்களுக்கு இடையிலான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இது உங்களுக்கு சொந்தம், இது உங்களுக்கு சொந்தம், இல்ல இந்த நாட்கள்ல நீங்க இந்த உபயங்களை செய்து கொள்ளலாம், இந்த நாட்கள்ல நீங்க இந்த விழாக்கள்ல நீங்க தலைமை ஏற்கலாம், இந்த மாதிரியான அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல வந்து அரசன் வாய் வழியா சொல்லிட்டு போயிடுவாரு, அதை வந்து ஓலையில கொடுத்துருவாங்க. கொடுக்கும்போதே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதை வந்து கல்லிலும் செம்பிலும் வெட்டி கொள்க அப்படின்னு இறுதியா வந்து குறிப்பிட்டுருவாங்க. அப்ப நீங்க கேட்கிற மாதிரி கல்லுல மட்டும் வெட்டி வச்சுக்கிட்டா போதுமே அப்படின்ற ஒரு காரணம் இருந்தாலும் கூட, இப்ப செப்பேட்ல வெட்டி வைக்கிற ஒரு நோக்கம் என்னன்னா, அந்த கல்லை வந்து ஒரு இடத்துல இருந்து சாட்சிக்காக நம்ம கொண்டு போய் காமிக்க முடியாது. மீண்டும் அந்த பிரச்சனை வருகின்ற போது, இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு வழங்கப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் போது, மீண்டும் அதை நம்ம வந்து ஒரு கல்லை கொண்டு போய் ஒரு இடத்துல காண்பிக்கிறது அவ்வளவு எளிதானது கிடையாது. அப்ப அது செப்பு பட்டயங்களா இருக்கும்போது அந்த பட்டயங்களை நாம் எளிதாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அந்த ஆவணத்தை நம்ம சமர்ப்பிப்பதற்கு பயனுள்ளதா இருக்கும்.
1: அருமையா சொன்னீங்க, செப்பேடுனா என்ன, செப்பேடு அப்படின்றது ஏன் கொடுக்கறாங்க அப்படின்றது சொன்னீங்க. இப்ப நம்மளுடைய தமிழகத்தின் மிக பழமையான செப்பேடு அப்படின்னா எதை சொல்லலாம், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இது ஒரு நல்ல கேள்வி. இப்ப சமீபத்தில் நம்ம நிறைய செப்பேடுகள் குறித்த செய்திகள்லாம் பார்த்துருப்போம். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் கிடைக்கக்கூடிய காலத்தால் தொன்மை வாய்ந்த செப்பேடு அப்படின்னா எந்த செப்பேடு அப்படின்னு ஒரு வினா கேட்டா எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்றது சந்தேகத்திற்குரிய ஒரு வினாதான். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப காலத்தால் பழமை வாய்ந்த செப்பேடு அப்படின்னு சொன்னா, பல்லவர்களுடைய காலத்தை சேர்ந்த பல்லன் கோயில் அப்படின்ற ஊர்ல கிடைச்ச செப்பேடு தான் காலத்தால் மிகவும் தொன்மை வாய்ந்த ஒரு செப்பேடு. ஏனென்று சொன்னால் அதனுடைய காலம் வந்து பாத்தீங்கன்னா சிம்ம விஷ்ணுவுக்கு முந்தைய ஒரு காலகட்டம். அதாவது நமக்கு எல்லாருக்கும் பல்லவர்கள் என்றால் முதலாம் மகேந்திரவர்மனுடைய காலம் தொட்டு தெரியும். ஆனால் முதலாம் மகேந்திரவர்மனுடைய பாட்டனார் அவருடைய காலத்தில் வெட்டப்பட்ட ஒரு செப்பேடு. அந்த பல்லன் கோயில் செப்பேடு தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் தொன்மையான செப்பேடு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
1: அருமையா சொன்னீங்க பழமையான செப்பேடு, அந்த செப்பேடு என்னன்றதையும் சொன்னீங்க. இதுல சோழர் கால முக்கிய செப்பேடுகள்லாம் என்னென்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பல்லவர்களுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா, நமக்கு பாண்டியர்களை நிச்சயமா நம்ம பேசணும். ஏன்னா பாண்டியர்களுடைய காலத்திலும் நமக்கு ஏராளமான பழமை வாய்ந்த செப்பேடுகள்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதிலும் குறிப்பாக வந்து வேள்விக்குடி செப்பேடு அப்படின்னு ஒரு செப்பேடு இருக்குது, பாண்டியர்களுடைய செப்பேடு. அதுவும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடு. அதற்கு அடுத்ததாக நம் சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, ஏராளமான செப்பேடுகள் சொல்லிக்கொண்டே போகலாம். அதிலும் குறிப்பாக சோழர்களுடைய வரலாற்றை மீட்டுருவாக்கம் செய்வதில் அந்த செப்பேடுகளினுடைய பங்களிப்பு அளப்பரியது என்றுதான் நாம் குறிப்பிட வேண்டும். சோழர்களுடைய செப்பேடுகளை பொறுத்த மட்டில் நம்ம கொஞ்சம் காலத்தால் முந்தையதாக கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு விஜயாலய சோழனுடைய காலம் தொட்டு ஆதித்ய சோழன், பராந்தக சோழன் இவர்களுடைய காலத்தை சேர்ந்த செப்பேடுகள் ஏராளமாக நமக்கு கிடைக்குது. குறிப்பாக நான் சில செப்பேடுகளுடைய பெயரை இங்கே பதிவு செஞ்சே ஆகணும். நமக்கு வந்து

0: அன்பில் செப்பேடு, திருவாலங்காடு செப்பேடு, எசாலம் செப்பேடு, நம்ம சமீபத்தில் இப்போ ரொம்ப பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஆனைமங்கலம் செப்பேடு, திரு இந்தலூர் செப்பேடு, இப்படி நம்ம ஏராளமாக சோழர்களுடைய செப்பேடு அப்படின்னா நம்ம அடுக்கிக்கிட்டே போகலாம். அத்தனை செப்பேடுகள் நமக்கு கிடச்சிருக்கு. இன்னும் நம்ம மெட்ராஸ் மியூசியம் செப்பேடுன்னு ஒரு செப்பேடு இருக்கு. இந்த செப்பேடுகளுக்கு பேர் எதன் அடிப்படையில் வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அந்த செப்பேடு எந்த இடத்துல கிடைக்குதோ, எந்த ஊரில் கிடைக்குதோ, அதன் அடிப்படையில் அந்த செப்பேடுக்கு பேர் வச்சுருவாங்க. அந்த வகையில் நமக்கு ஒரு சோழர்கால செப்பேடுக்கு அது எங்கே கிடைச்சதுன்னு தெரியாத காரணத்தால் அதுக்கு என்ன பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மியூசியம் காப்பர் பிளேட்னே பேர் வச்சுருக்கோம். பிகாஸ் அது எந்த இடத்துல கிடைச்சது அப்படின்றத நம்ம பதிவு செய்யாமல் விட்டதால் சென்னை மியூசியம் செப்பேடுனே ஒரு செப்பேடு இருக்குது. இந்த மாதிரி சோழர்களுடைய காலத்தை சேர்ந்த ஏராளமான செப்பேடுகள் நமக்கு நிறைய கிடைச்சிருக்கு.
1: அருமையாக சொன்னீங்க. ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

நிகழ்ச்சியோடைய தலைப்புக்குள்ள வந்துருவோம். தலைப்புக்குள்ள தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இன்னைக்கு நடத்துறதுக்கு முக்கியமான காரணம் ஆனைமங்கலம் செப்பேடு. இன்று அனைவராலும் அது பேசக்கூடியதாக இருக்கிறது. நிறைய ஆர்வலர்கள் அதை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரணும் அப்படின்லாம் வந்து கோரிக்கை வச்சிட்ருக்காங்க. அப்படிப்பட்ட சிறப்பு

0: வாய்ந்த இந்த ஆனிமங்கலம் செப்பேடு பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: உண்மையிலேயே தலைப்புக்குள்ள அப்படின்றத விட ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் இன்னைக்கு தமிழ் ஆர்வலர்களும் தமிழனுடைய தொன்மை மீதும் தமிழனுடைய வரலாற்றின் மீதும் அக்கறை கொண்டவர்கள் உள்ளபடியே ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்றத பற்றி, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு இதை பற்றின செய்திகள் என்ன அப்படின்னு எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். ஏனென்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டு காலமாக இந்த செப்பேடு நம்மிடத்தில் இல்லை. நம்ம இந்தியாவிலேயே இல்லை இந்த செப்பேடு. ஆனைமங்கலம் அப்படின்ற இடத்துல வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த செப்பேடு எங்கே இருந்துச்சுன்னு அவங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். இந்த செப்பேடினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேடை யார் வழங்கினா, இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பௌத்த பள்ளிக்காக, அதாவது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இங்கே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சைவம் வைணவம் சார்ந்த கோயில்களை நிறைய பார்த்துருப்பீங்க. நிறைய சைவ வைணவம் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் ஏராளமாக இருக்கிறது நமக்கு தெரியும். அரசர்களும் அதுக்கு நிறைய கொடைகள் கொடுத்தாங்க, நிறைய கோயில்கள் கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரியும். ஆனால் முதலாம் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு படி மேலே சென்று நம்முடைய நாகப்பட்டினத்தில் ஒரு மிகப்பெரிய பௌத்த விகாரம் அமைந்திருந்தது. அந்த பௌத்த விகாரத்திற்காக முதலாம் ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய ஒரு கொடையை சமயப்புறையோடு வழங்கியிருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்று தான் நம்முடைய இந்த ஆனைமங்கலம் செப்பேடு.
0: இந்த செப்பேட்டை வழங்கியவர் யார்?
1: இப்போ ஆனைமங்கலம் செப்பேடு யார் வழங்கினது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. முதல்ல இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்ரீ விஜயம் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ரீ விஜயம் அப்படின்னா என்னென்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய கடாரம் அப்படின்னு சொல்லுவோம். கடாரம் இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இன்றைய இந்தோனேஷியா பகுதியை நம்ம குறிப்பிடலாம். இந்த பகுதியை வந்து ஆட்சி செய்தவர்கள் வந்து ஸ்ரீ விஜய பேரரசர்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் குறிப்பாக வந்து ஸ்ரீமார விஜயத்துங்கவர்மன் அப்படின்ற ஒரு ஸ்ரீ விஜய பேரரசன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நாகப்பட்டினம் பகுதியில் ஒரு பெரிய புத்த விகாரத்தை வந்து உருவாக்குறாரு. அதுக்கு என்ன பண்ணுறாருன்னா, முதலாம் ராஜராஜ சோழன் இடத்துல வந்து ஒரு அனுமதியை கூறுறார். அங்கேருந்து அதிகாரிகளை அனுப்பி இந்த நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வணிக நகரம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துறைமுக பகுதினே சொல்லலாம். நிறைய அயல் நாட்டுவர்கள் வந்துட்டும் போயிட்டுமா இருக்க மாதிரியான ஒரு துறைமுக பகுதி அப்படின்னு குறிப்பிடலாம். அப்போ அங்கே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய புத்த விகாரத்தை கட்டுவதற்காக ஒரு அனுமதியை கேட்குறாங்க. அப்போ முதலாம் ராஜராஜன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய 21வது ஆட்சி ஆண்டில், சரியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1005, முதலாம் ராஜராஜனுடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 985லிருந்து 1014 வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் இருக்கும். அதில் அவருடைய 21வது ஆட்சி ஆண்டு அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1005. இந்த காலகட்டத்தில் தான் இந்த நிகழ்வுகள் நடக்குது. அப்போ பெரிய ஒரு புத்த விகாரம் கட்டிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு விஷயத்த நீங்கள் இந்த இடத்துல உற்று நோக்கினீங்கன்னா, நம்முடைய தஞ்சை பெருவுடையார் கோயில் இந்த காலகட்டத்தில் கட்டி முடிக்கப்படலை. ஒருவேளை பணி நடந்துட்டு இருக்கலாம். தஞ்சை பெருவுடையார் கோயில் கட்டி முடிக்கப்படாத ஒரு காலகட்டம். ஆனால் ஒரு பெரிய சைவ சமயம் சார்ந்த ஒரு அரசன், முதலாம் ராஜராஜன் மிகப்பெரிய சைவத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு மன்னன். நம்ம எல்லாருக்கும் ஆணித்தனமாக நம்ம சொல்லலாம், நிறைய சைவம் சார்ந்த கோயில்களை கட்டியிருக்காரு. இப்போ இவர்கிட்ட கேட்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, அந்த மன்னன் கேட்கும்போது அவர் என்ன கேட்குறாருன்னா, அவருடைய தந்தை நினைவாக வந்து சூலாமணிவர்மனோட நினைவாக நாகப்பட்டினத்தில் ஒரு புத்த விகாரத்தை கட்ட போகிறோம் அப்படின்னு அனுமதி கேட்கும்போது, நம்ம முதலாம் ராஜராஜ சோழர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புத்த விகாரத்திற்காக ஆனைமங்கலம் என்ற ஒரு ஊரை, கிட்டத்தட்ட ஒரு 26 ஊர்களை உள்ளடக்கிய ஆனைமங்கலம் என்ற ஒரு பெரிய ஊரையே என்ன பண்ணுறாருன்னா கொடையாக வழங்குறார். அந்த ஊர்லேருந்து வரக்கூடிய வருவாய் அத்தனையும், அரசுக்கு வர வேண்டிய வருவாய் அத்தனையும் என்ன பண்ணுறாருன்னா, அந்த புத்த விகாரத்திற்காக கொடுக்கும்படி ஒரு பெரிய ஆணையை வந்து நிறைவேற்றுறாரு. இதுதான் அந்த ஆனைமங்கலம் செப்பேடுடைய ஒரு மைய கருத்து, மைய செய்தி அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம்.
0: இதுல எனக்கு ஒரு சின்ன ஒரு ஐயம் உண்டு. மங்களம் அப்படின்னு சொல்லும் போது அது பிராமணர்களுக்காக கொடுக்கப்படுகின்ற ஒரு கொடையாக பார்க்கப்படுகிறது. இப்ப சதுர்வேதி மங்கலம் அப்படின்லாம் சொல்றோம்ல, அப்படி இருக்கும்போது ஒரு ஆணை மங்கலம் அப்படின்ற ஒரு கிராமத்தை ஒரு புத்த விகாரத்துக்கு கொடுக்குறாங்க அப்படின்றப்போ, அது அந்த காலத்துல வந்து சமய ஒற்றுமை இருந்ததை தானே காட்டுறது அப்படின்னு எனக்கு தோணுது. அது சரிதானா?
1: நிச்சயமாக நம்ம முதலாம் ராஜராஜ சோழருடைய ஆட்சி காலத்தில் வந்து எந்த விதமான சமய பூசல்களும் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அதற்கு ஒரு மிகப்பெரிய சான்று தான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடும் கூட. இன்னொரு சான்று நான் சொல்லி ஆகணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜராஜ சோழன் அவருடைய தமக்கை குந்தவை நாச்சியார் மீது மிகுந்த பற்றும் அன்பும் கொண்டவர், மிகுந்த மரியாதையும் கொண்டவர். அதே போன்று குந்தவை அவர்களும் அவருடைய சகோதரர் அருள்மொழிவர்மன் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம திண்டிவனம் பக்கத்தில் ஒரு ஊரையை நிர்மாணிக்கிறாங்க. ராஜராஜ சோழபுரம் அப்படின்ற ஒரு ஊரை நிர்மாணிக்கிறாங்க. இன்றைக்கு அந்த ஊர் வந்து தாதாபுரம் என்ற பெயரில் அழைக்கப்படுது. ராஜராஜ சோழபுரம் எப்படி தாதாபுரமா மாறுச்சுன்றது தெரியல. அந்த ஊர்ல

0: என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய தம்பியினுடைய ஆட்சி காலம் எந்த விதமான சமய பூசல்களும் இல்லாம ஒரு சமய பொறையோடு இருக்கு அப்படின்றத நிரூபிக்கிறதுக்காக அந்த அம்மா மூன்று கோயில்களை கட்டுறாங்க அந்த ஊர்ல. ரவிக்குல மாணிக்க ஈஸ்வரம்னு ஒரு கோயிலும், குந்தவை ஜினாலயம் அப்படின்ற ஒரு கோயிலையும், குந்தவை விண்ணகர் ஆழ்வார் அப்படின்ற ஒரு வைணவம் சார்ந்த ஒரு கோயிலையும், அதாவது சைவம் வைணவம் சமணம் சார்ந்த மூன்று கோயில்களுக்கும் ஒரே மாதிரி சமமா கோயில்களை கட்டி ஒரே மாதிரியான நிபந்தனைகளை கொடைகளை வழங்கியிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னா, என் தம்பியுடைய ஆட்சி காலம் எந்த சமய பூசல்களும் இல்லாம இருந்துச்சு அப்படின்றத பறைசாற்றும் விதமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதேதான் இந்த ஆனைமங்கலம் செப்பேடும் வந்து நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது.
1: ஆனைமங்கலம் செப்பேடு அப்படின்ற ஒரு அருமையான ஒரு பெயர் இருக்கும்போது, இது லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு தான் வந்து அறியப்படுது, லீடன் செப்பேடு அப்படின்ட்டு. அப்படி ஒரு பெயர் வர என்ன காரணம், ஆனைமங்கலம் செப்பேடு நெதர்லாண்ட்ஸ் என்றது எப்படி, அதுவும் அந்த ஒரு கதையும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: நான் முன்னாடி குறிப்பிட்ட மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 300 ஆண்டுகளாக இந்த ஆனைமங்கலம் செப்பேடு நம்மகிட்ட இல்லை அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. நான் இன்னொரு விஷயத்த உங்களுக்கு நான் குறிப்பிட மறந்துட்டேன். இந்த செய்திகளை சொல்றதுக்கு முன்னாடி, இந்த ஆனைமங்கலம் செப்பேடு இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனைமங்கலம் செப்பேடு. நானும் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தேன், இந்த ஆனைமங்கலம் அப்படின்ற ஊரை வந்து பள்ளிச்சந்தமாக, அதாவது நம்ம கோயில்களுக்கு கொடையா கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவதானம் அப்படின்னு கல்வெட்டுகளில் குறிப்பிடுவாங்க. அதே மாதிரி பிராமணர்களுக்கு கொடையாக கொடுக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, சதுர்வேதி மங்கலம் அப்படின்ற பெயரில் குறிப்பிடுவாங்க. இதுவே வந்து ஒரு சமண கோயில்களுக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ தானம் வழங்கும்போது அதை என்ன பெயரில் அழைப்பாங்க அப்படின்னா, பள்ளிச்சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நம்ம நிறைய தமிழ்நாட்டில் ஊர்களில் பள்ளிச்சந்தல் அப்படின்ற ஊரையே பார்க்கலாம். பள்ளிச்சந்தல் அப்படின்ற பெயரில் இருந்தாலே அது ஏதோ ஒரு சமண பள்ளிக்கோ அல்லது பௌத்த விகாரங்களுக்கோ கொடையாக வழங்கப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த கொடையை வழங்கியவர் எனவோ முதலாம் ராஜராஜ சோழர் தான். அதிலும் குறிப்பாக வந்து குறிப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, தன்னுடைய 21வது ஆட்சி ஆண்டில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய அரண்மனையுடைய அந்த தெற்கு மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் போது, தன்னுடைய 96வது நாளில் இந்த கொடையை கொடுத்தேன் அப்படின்றது ரொம்ப அழகாக செப்பேரில் பதிவு செஞ்சுருப்பாங்க. கொடையை கொடுத்தது என்னவோ முதலாம் ராஜராஜ சோழன் தான். ஆனால் இந்த கொடைக்கு உரிய செப்பு பட்டயத்தை வழங்கியது அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திர சோழன். நம்ம இதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம். அந்த தானத்தை வந்து அப்பா கொடுத்துட்டு போயிட்டாரு, கொடுத்ததோடு அந்த ஓலையில் மட்டும் இல்லாமல் அதை என்ன பண்ணுறாருன்னா, முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னாடி அவர் தான் என்ன பண்ணுறாருனா, இதை வந்து அந்த ஓலையில் இருந்த செய்திகளை செப்பேட்டில் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு செப்பு தகட்டில் பொறித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த பட்டயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக அவர் அதை குறிப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏடுகளை வந்து பொருத்தி அதில் ஒரு வாசகத்தையும் எழுதி வச்சிருப்பார். அதை நம்ம வந்து கடந்து போக முடியாது. என்ன குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜத் ராஜன்ய மகுட ஸ்ரேணி ரத்னேஷு சாசனம் இதி ராஜேந்திர சோழசிய பரகேசரி வர்மனக அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. அந்த செப்பேடு இருக்கு இல்லைங்களா, அதோடைய ஒரு வளையத்தை பொருத்தி அதில் அரச முத்திரையை வச்சிருப்பாங்க. அந்த அரச முத்திரையில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய சின்னமாக இருக்கக்கூடிய புலி இருக்கும், பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் சின்னம் இருக்கும் பாண்டியர்கள், அதுக்கு கீழே சேரர்களுடைய வில் சின்னம் இருக்கும். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு வெண்குடை இருக்கும். அப்போ இந்த மூவேந்தர்களையும் ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்த பெருமை ராஜேந்திர சோழனுடைய காலத்திலிருந்து உண்டு. அப்போ அவங்க எல்லாரையுமே வந்து இவங்களுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னு. இப்போ இதில் ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்கு இல்லையா, ராஜேந்திர சோழன் என்னன்னு குறிப்பிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேட்டில் இடம்பெற்றிருக்கக்கூடிய வாசகத்தை, அதாவது சோழ அரசர்களுடைய இந்த மணி முடி இருக்கு இல்லையா, அந்த முடியோடைய வரிசையில் ஒரு ரத்தினம் போன்று திகழக்கூடியது தான் இந்த ராஜேந்திரவர்மனுடைய காலத்தில் வெளியிடப்பட்ட இந்த செப்பேடு அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியாக பதிவு செய்கிறாரு. அப்போ அப்பா தானம் கொடுத்துருந்தாலும் கூட இந்த செப்பேட்டாக இதை மாற்றி கொடுத்த பெருமை யாரை சாரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதலாம் ராஜேந்திர சோழரையே தான் சாரும்.
1: இந்த செப்பேடு நெதர்லாண்ட்ஸ் என்றது எப்படி, அது கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: இந்த செப்பேடு நெதர்லாந்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது நம்முடைய பெரிய புத்த விகாரம் நாகப்பட்டினத்தில் இருக்கு. நாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்த விகாரத்துக்கு நம்ம ராஜேந்திர சோழர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைமங்கலத்தை கொடையா கொடுக்குறாரு. அதற்கான பட்டயம் நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லெய்டன் பல்கலைக்கழகத்துக்கு எப்படி போச்சு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மிக வியப்புக்குள்ளான ஒரு விஷயம். சோழர்களுடைய காலத்தில் இதெல்லாம் வழங்கப்பட்டிருந்தாலும் கூட, இதுக்கு பின்னாடி இந்த பகுதியை, இந்த நாகப்பட்டினம் உள்ளடக்கிய பகுதியை வந்து டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருந்துச்சு. அப்போ டச்சுக்காரர்களுடைய ஆட்சியின் கீழே இருக்கும்போது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளோரன்சியஸ் கேம்பர் அப்படின்ற ஒரு நெதர்லாந்தை சேர்ந்த ஒரு மத போதகர், அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பகுதியில் ஊழியம் செய்வதற்காக வராரு. அப்படி இந்த பகுதிகளில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இந்த பழமையான இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை, இதனுடைய பழமை கருதி என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய நாட்டிற்கு கொண்டு செஞ்சு விடுகிறார். அப்படி போகும்போது கொஞ்ச காலம் இந்த பட்டயம் யார்கிட்ட இருக்குன்னா, நெதர்லாந்தில் இவருடைய குடும்பத்தார் வசம் இருக்கு. அப்போ இவர்கிட்ட இருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருடைய குடும்பம் வந்து இந்த ஹெமேக்கர் அப்படின்ற ஒரு குடும்பத்தாரோடு மன உறவு கொள்கிறார்கள். அப்போ இவர்கிட்ட இருந்து அந்த பட்டயம் அந்த ஹெமேக்கருடைய குடும்ப வசம் செல்கிறது. அப்போ இப்படியே கொஞ்ச காலம் போயிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த

0: ஹெச்ஏ ஹெமேர்கர் அப்படின்ற ஒரு பேராசிரியர். அவர் தான் என்ன பண்றாருன்னா, இந்த ஆனைமங்கலம் செப்பேடுகளை வந்து 1862 நம்ம நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய பழமையான ஒரு பல்கலைக்கழகம் அந்த லெய்டன் அப்படின்ற பல்கலைக்கழகத்தினுடைய வசம் ஒப்படைக்கிறார். அப்படி கொடுத்ததுக்கு பின்னாடி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதை எல்லாரும் பார்க்குற மாதிரி அருங்காட்சியகத்தில் மியூசியத்தில் காட்சிப்படுத்திலாம் வைக்கல. இவங்க வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கியமான புராதன சின்னங்களுடைய பட்டியல் இதை வச்சுக்கிட்டு இதை வந்து பாதுகாப்பு கருதி வச்சுருக்காங்க. நம்ம பார்க்கணும்னு முயற்சி பண்ணி போனாலும் அவ்வளோ எளிதாக இதை நம்ம பார்க்க முடியாது. இத்தனை ஆண்டுகள் யாரும் எளிமையாக பார்க்கும்படியாக அந்த செப்பேடு பார்வைக்கு வைக்கப்படவில்லை. நம்ம ஏதாவது இது குறித்த ஒரு ஆய்வுகள் மேற்கொள்ள போகிறோம் ஆய்வாளர்கள் அப்படின்னா மட்டும்தான், ரொம்ப கடுமையான விதிகளுக்கு பிறகுதான் அதை பார்க்கவே அனுமதிச்சாங்க. ஸோ இப்படி தான் ஆனைமங்கலம் செப்பேடு லெய்டன் செப்பேடுகளாக மாறுச்சு, லெய்டன் பல்கலைக்கழகத்துக்குள்ளே போய் சேர்ந்துச்சு.
1: ஒருவரிடமிருந்து இன்னொருவருக்கு மன உறவு மூலம் போகிறது, அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து பல்கலைக்கழகத்துக்கு தராங்க. இது எல்லாம் சரிதான். இதனோட முக்கியத்துவம் வந்து இதை படித்து பார்த்தா தான் தெரிய போகுது. என்ன எதற்காக யாருக்கு கொடுத்தது என்ன விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா படித்து பார்க்கணும். எப்போ இதை படித்து பார்த்தாங்க, இதன் முக்கியத்துவத்தை எப்போ அறிஞ்சிக்கிட்டாங்க, யார் பண்ணாங்க?
0: இது முக்கியமான விஷயம். நீங்கள் கேட்ட மாதிரி இந்த செப்பேடுகள் இங்கிருந்து என்னன்னே தெரியாமல் 1700 காலகட்டங்களில், அதாவது டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்த பகுதிகளை ஆட்சி செய்த காலகட்டங்களில் இங்கிருந்து நெதர்லாந்து நாட்டிற்கு சென்றது. நெதர்லாந்து நாட்டில் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட இருந்து இவர்கிட்ட அப்படின்னு கைமாறி இறுதியாக இது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இதனுடைய இது ஒரு பழமையான காப்பர் பிளேட்டாக இருக்குது அப்படின்றதால அதை நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய அந்த லெய்டன் பல்கலைக்கழகம் வசம் கொண்டு சேர்த்து விட்டார்கள். இது வரைக்கும் நமக்கு தெரியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்றத வந்து நமக்கு எப்போ கண்டறிந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டராக தான். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய செய்திகள் இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோழர்களுடைய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு செப்பேடுகள் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆனைமங்கலம் செப்பேடு, அதே மாதிரி நம்ம திருவாலங்காடு செப்பேடியும் சொல்லலாம். ஏன்னா இந்த செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய செய்திகள் வந்து பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய வம்சம் எப்படிப்பட்ட வம்சம், சோழர்களை பார்த்தீங்கன்னா நிறைய வரலாற்று பூர்வமான சான்றுகளை இந்த செப்பேடுகள் வழங்குது. இதை படித்தறியப்பட்டதுக்கு பின்னாடி தான் கே நீலகண்ட சாஸ்திரி அவர்களுடைய சோழர்கள் அப்படின்ற ஒரு வரலாற்று நூல் நமக்கு தெரியும். சோழர்களுடைய வரலாறு சார்ந்த செய்திகள் வந்து மீண்டும் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டதில் இந்த செப்பேடுகளுடைய பங்கு அளப்பரியது. இது ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக இங்கிருந்து யாரும் நெதர்லாந்து போய் படிக்க முயற்சி செய்யலை, அங்கிருந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு. அங்கிருந்து நெதர்லாந்துலேருந்து அந்த செப்பேடினுடைய செய்திகள் வந்து படியெடுத்து அனுப்பப்பட்டுச்சு, அதை வச்சு இங்கே படிக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆரம்ப காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எபிக்ராஃபி செக்ஷனில் வந்து ஹூல்ஸ் அப்படின்ற ஒரு முதல் கல்வெட்டு ஆய்வாளர் இருந்தார், அவருடைய காலங்களில் முயற்சி மேற்கொள்ளப்பட்டுச்சு. அதே மாதிரி நடீச சாஸ்திரி அப்படின்னு சொல்லுவாங்க, அவரும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோலாம் இணைந்து ஒரு காலகட்டங்களில் படிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. ஆனால் முழுமையாக இந்த செப்பேடு வந்து பதிவு செய்யப்பட்டு வெளியுலகிற்கு முழுமையாக வந்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கே வி சுப்பிரமணிய ஐயர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். கே வி சுப்பிரமணிய ஐயருடைய நிறைய வரலாறு சார்ந்த நூல்கள் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டவர், அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதன் முதலாக 1933 ஆனைமங்கலம் செப்பேடுகளில் உள்ள செய்திகளை முழுமையாக பதிவு செய்து எபிகிராஃபியா இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஎஸ்ஐன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையோட கல்வெட்டு பிரிவில் ஒவ்வொரு ஆண்டும் கல்வெட்டுகளை பதிவு செய்து வால்யூம்ஸாக வெளியிடுவாங்க. அதில் வந்து ஆனைமங்கலம் செப்பேட்டுடைய செய்திகளை முழுமையாக பதிப்பித்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே வி சுப்பிரமணிய ஐயர்.
1: அருமையாக சொன்னீங்க. நேயர்களே, இன்று நாம் இலக்கியம் பேசும் நிகழ்ச்சியில் சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து முனைவர் இ ஜீவா அவர்களுடன் உரையாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பின் நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இடைவெளிக்கு முன்னாடி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஆனைமங்கலம் செப்பேடு எப்போது யாரால் படித்து அறியப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனைமங்கலம் செப்பேடு குறிப்பிடுகின்ற இந்த சூடாமணி விகாரம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: ஆனைமங்கலம் செப்பேடு பற்றி இவ்வளோ விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். இந்த செப்பேடு இங்கிருந்து எப்படி நெதர்லாந்துக்கு சென்றது, ஆனைமங்கலம் செப்பேடு எப்படி லெய்டன் செப்பேடாக பெயர் மாற்றம் பெற்றது, இதை பற்றிலாம் நிறைய நம்ம பேசிட்டு இருந்தாலும் கூட இந்த ஆனைமங்கலம் செப்பேடு எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினத்தில் இருந்த அந்த சூடாமணி விகாரம் என்று அழைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு புத்த விகாரம். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நம்ம பௌத்தம் தொடர்பான சான்றுகள் எதுவும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருப்பதாக நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் பல்லவர்களுடைய காலம் தொட்டே நம்முடைய தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தம் பெரிய அளவில் இருந்த ஒரு பகுதி. நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அயல்நாட்டவர்களுடைய வருகையெல்லாம் பார்த்திங்கன்னா பௌத்தம் தொடர்பான ஆய்வுக்காக தான் இருந்திருக்கு. அந்த வகையில் நம்முடைய தமிழக பகுதியிலும் பௌத்தம் மிகப்பெரிய அளவில் வேரூன்றி இருந்துச்சு அப்படின்றதுக்கு மாற்று கருத்தே இல்லை. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம காஞ்சிபுரம் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரத்தை வந்து நம்ம நான்கு பகுதிகளாக பிரிக்கலாம். நமக்கு வந்து காஞ்சிபுரத்தையே வந்து எப்படி குறிப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்த காஞ்சி, சமண காஞ்சி, அதே மாதிரி வைணவ காஞ்சி, சைவ காஞ்சி என்றெல்லாம் வந்து நமக்கு பிரித்தறியப்பட்ட சான்றுகள் நமக்கு இருக்குது. பல்லாயிரக்கணக்கான பௌத்த மத துறவிகள் காஞ்சியில் வாழ்ந்திருந்தார்கள் அப்படின்றதுக்கான ஏராளமான சான்றுகள் நம்மிடையே உண்டு. அந்த வகையில் முதலாம் ராஜேந்திர சோழருடைய ஆட்சி காலத்தில் பௌத்தத்திற்காக நாகப்பட்டினம் பகுதியில் இந்த சூளாமணி விகாரம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்றதுல பெரிய ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா நமக்கு பௌத்தம் சார்ந்த தரவுகள் ஏராளமாக இருக்குது. பௌத்தம் இங்கே பெரிய அளவில் பரவி இருந்திருக்கு. பின்னால் கொஞ்சம் பௌத்தம் வந்து நமக்கு இங்கே சான்றுகள் கிடைக்காம போயிருக்கு. இன்றைக்கி அந்த விகாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய பெரிய அளவில் சைவத்தை பின்பற்றக்கூடிய அரசனாக இருந்தாலும் கூட முதலாம் ராஜேந்திர சோழர் அளித்திருக்கக்கூடிய கொடை என்பது அளப்பரியது. அப்படிப்பட்ட ஒரு பௌத்தம் சார்ந்த விகாரத்திற்கு கிட்டத்தட்ட 26 ஊர்களை சேர்த்து ஒரு அரசுக்கு வருவாய் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த செப்பேடில் குறிப்பிடும் போது அவங்களுடைய எவ்வளவு வருவாய் என்பதை வந்து இந்த ஆனைமங்கலம் பகுதியில் வழங்கப்பட்ட அந்த கொடை, அந்த நிலத்தினுடைய அளவு என்ன, அதிலிருந்து எவ்வளவு வருவாய் அரசிற்கு வர வேண்டி இருக்கிறதோ அந்த வருவாயை அப்படியே அந்த விகாரத்தினுடைய பயன்பாட்டிற்காக வழங்கும்படி தெளிவாக கல்வெட்டில் பதிவு செஞ்சுருக்காங்க. இன்னும் சிறப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்பேடில் குறிப்பிடும் போது வந்து பார்த்தீங்கன்னா, ஆனைமங்கலத்துக்கு அரசர் ஓலை கொடுத்துருவாரு. ஓலை கொடுத்துட்டாருன்னா இந்த ஓலையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரசர் வாய்மொழியாக சொல்லிடுவார் ஒரு செய்தியை. சரிப்பா, நீங்கள் வந்திருக்கீங்க, நான் வந்து இந்த புத்த விகாரத்திற்காக இந்த பகுதியை கொடையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுவார். அதை ஓலையில் பதிவு செய்யறதுக்கு ஒரு அதிகாரி இருப்பார். திருமந்திர ஓலைன்னு ஒருத்தர் இருப்பார், ஓலை நாயகம்னு இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இவங்க எழுதுவாங்க. அப்புறம் இதை வந்து கருமம் ஆராயும் அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார். அரசன் சொன்னது அப்படியே இவங்க பதிவு செஞ்சுருக்காங்களா, இல்லை அதுக்கும் இதுக்கும் ஏதாவது முன்னுக்கு முரணாக இருக்கா அப்படின்றத நிறைய அதிகாரிகள் இதெல்லாத்தையும் மேலாய்வு செய்து, ஓலை நாயகம் இருப்பார், அப்புறம் வந்து வரி புத்தகம் இருப்பார், விடையிலி அதிகாரின்னு ஒருத்தர் இருப்பார், அந்த ஓலையை விடுவிக்கக்கூடிய இடத்துல இருப்பார். இப்படி பல அதிகாரிகளுடைய

0: ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பின்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஓலையை எந்த பகுதிக்கு தானமாக வழங்கப்பட்டிருக்கோ அந்த ஊர் சபை வசம் அனுப்பி வைப்பாங்க. இப்போ இப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஊர் வந்து அரசன் கொடை கொடுத்ததை வந்து கொண்டாட்டமாக ஏற்றுக்கொண்டிருக்காங்க. செப்பேரில் பதிவு செஞ்சுருக்காங்க, அரசன்ட்டு ஓலை வந்திருக்கு அப்படின்ற தகவல் தெரிஞ்சதும் அந்த ஊர் சபை ஒரு பெண் யானையை வச்சு மகிழ்ச்சியோடு அந்த ஓலையை வரவேற்று என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எல்லைகளை அமைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் யானையை நடக்க விட்டு அது நடக்கக்கூடிய அந்த பாதம் பதியக்கூடிய இடங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதை நடக்க விட்டு அந்த எல்லையை வந்து வரையறை செய்யும்போது பார்த்தீங்கன்னா, கல்லையும் கல்லையும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லையும் கல்லையும் நட்டுக்கொள்க. நம்ம இன்னைக்கு வந்து ஃபென்சிங் போடுறோம் இல்லையா, ஒரு நிலத்தை அளந்து நம்ம எல்லை கல்கள் அமைக்கிற மாதிரி, அன்னைக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லையும் கல்லையும் நட்டுக்கொள்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனைமங்கலம் செப்பேரில் இந்த விஷயத்தை குறிப்பிடும் போது என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி சூழ்ந்து பிடாகை நடந்து அறவோலை செய்யப்பட்டுச்சு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அதாவது அந்த பெண் யானையை வச்சு நடக்க வச்சு அந்த பெரிய அளவில் நிலப்பரப்பை வந்து கல்லையும் கல்லியும் ஊனி அந்த நிலங்கள் வந்து அளந்து அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்ற செய்தி சொல்றாங்க. இது அப்படியே நம்மளுடைய ராஜேந்திர சோழன் மிக அழகாக செப்பேடாக செய்து கொடுக்கிறார். அப்ப நமக்கு இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதி அன்றைக்கு நிறைய புத்த துறவிகள் வந்து செல்லக்கூடிய இடமாகவும், மிகப்பெரிய அளவுல வெவ்வேறு நாடுகளோடு வணிகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு துறைமுகமாகவும் விளங்கியிருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப தெளிவா இதுல இருந்து புலப்படுகிறது.
1: நல்ல விரிவான தகவல்களா சொன்னீங்க. அது மாதிரி ஆனைமங்கலத்துல ஒரு செப்பேடு தான் கிடைக்குதா இல்ல வேறு ஏதேனும் செப்பேடுகள் கிடைச்சிருக்கா?
0: ஆனைமங்கலம் அப்படின்னாலே எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஆனைமங்கலம் செப்பேடுனா ஏதோ ஒரு செப்பேடு தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி அல்ல, ஆனைமங்கலத்தில் இரண்டு செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பெரிய லைடன் செப்பேடு, சிறிய லைடன் செப்பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவதாக இந்த பெரிய லைடன் செப்பேடுன்னு சொல்றதா என்னன்னா, ஆனைமங்கலத்துடைய செப்பேடு. இது வந்து முதலாம் ராஜேந்திர சோழர் வெட்டி கொடுத்த செப்பேடு. இந்த ஏடுகளோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 21 ஏடுகள். இதோட வெயிட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோ அளவுக்கு எடை கொண்ட ஒரு தாமிரத்தகடு. இது மிகப்பெரிய ஒரு 30 கிலோ அளவுக்கு வெயிட் இருக்கக்கூடிய ஒரு செப்பேடு. நான் 21 ஏடுகள் சொன்னேன் இல்லையா, அந்த 21 ஏடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, முதல் 5 ஏடுகள் சமஸ்கிருத பகுதியாகவும் எஞ்சி இருக்கக்கூடிய 16 ஏடுகள் தமிழிலும் பொறிக்கப்பட்டிருக்கும். எல்லா செப்பேடுகளுமே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செப்பேடுகளோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் வாழ்த்தோடு தொடங்குவாங்க. அப்புறம் அவங்களுடைய பிரதஸ்தியை சொல்லுவாங்க, அரசர்களுடைய குலப்பெருமையை சொல்லுவாங்க. சோழர்கள் வந்து நாங்கள் சூரிய குலத்தில் உதித்தவர்கள், இவங்களுடைய அரச மரபு வந்து சூரியன் உள்ளவரை நிலைத்திருக்கும், அதே மாதிரி கைலாயத்தில் வந்து சிவனும் பார்வதியும் உள்ளவரை நிலைத்திருக்கும், பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளும் எவ்வளோ நிலைத்திருக்குமோ அதே போல் இந்த சோழ மரபு நிலைத்திருக்கும் அப்படின்னு அவங்களோட குலப்பெருமையை சொல்லுவாங்க. அப்புறம் அவங்களோட வழி வந்த அரசர்களோட பெருமைகளையும் கூட குறிப்பிடுவாங்க. இந்த செப்பேடில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சிபி சக்கரவர்த்தியுடைய பெருமையை சொல்கிறாங்க, கரிகால் பெருவளத்தரை பற்றி சொல்கிறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இந்த செப்பேட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் நிறைய இலக்கியங்களில் சான்றிருக்கும். இந்த காவிரி கரையோரங்களில் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, ஏராளமான சைவ கோயில்களை எடுப்பித்த கோச்செங்கண்ணன் அப்படின்ற ஒரு சோழ அரசனை பற்றின குறிப்புகள் நம்ம படிச்சிருப்போம். அவரை பற்றின ஒரு குறிப்பும் வருது. அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த பெருக்காறு சடைகணைந்த பெருமான் சேரும் பெருங்கோயில்கள் 78 வகையான கோயில்கள் இருந்துச்சுன்னு அப்புறம் திருத்தண்டத்தில் சொல்கிற நமக்கு அப்படி அத்தனை வகையான கோயில்கள் இருப்பதற்கான சான்றுகள் இன்னைக்கு பெருசாக கிடைக்கல. ஆனா அதை இந்த செப்பேடு பதிவு செய்து, நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதைக்காலத்திலாம் பேசுறாங்க இல்லையா, விஜயாலய சோழனை பத்தி குறிப்புகள் இருக்கு, ஆதித்ய சோழனை பத்தி குறிப்பு இருக்கு, பராந்தக சோழனை பத்தி இருக்கு, அடுத்தடுத்து வரக்கூடிய சோழ அரசர்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேரை பத்தின, அதாவது இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாம் பராந்தகருடைய மகன்களா இருக்கும்போது நம்ம வந்து ஆனைமேல் துஞ்சிய தேவர் அப்படின்னு சொல்லுவோம். அவரை பத்தின குறிப்புகளும் கூட இருக்கு. அவர் வந்து ராஷ்டிரகுடர்களுக்கு எதிரான அந்த போர்க்களத்துல யானை மீது அமர்ந்திருந்து வீர மார்பிட்டு அவர் ஈட்டு எப்படி துளைத்து இறந்து போனார், அதெல்லாம் பெருமையா பேசுறாங்க. நம்ம இந்த பொன்னியின் செல்வன் கதைக்களத்திலாம் பேசுறாங்க இல்லையா, இன்னைக்கு சோழ அரசர்களை முறைப்படுத்தி எழுதுவதற்கு ஒரு முக்கியமான சான்றாக விளங்கக்கூடியது நம்ம இந்த ஆனைமங்கலம் செப்பேடு என்றே நம்ம சொல்லலாம். இப்படி அவங்களோட பெருமையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் என்ன கொடைகள் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்றத தமிழ் பகுதியில சொல்றாங்க. என்னென்ன ஊர்லாம் அது ரொம்ப துல்லியமாக சொல்லுவாங்க. செப்பேடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா, அளவுகளை மிக துல்லியமாக, இத்தனை வேலி, இத்தனை குழி நிலம், இத்தனை மாநிலம், அதுலேருந்து இவ்வளவு அளவில் இத்தனை தூணி நெல் வழங்கப்பட்டிருக்கு, இத்தனை பதக்கு அப்படின்னு அளவுகளை எல்லாம் மிக துல்லியமாக பதிவு செய்திருக்காங்க. இந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செப்பேடு. நீங்கள் கேட்ட மாதிரி ஆனைமங்கலத்தில் ஒரு செப்பேடு மட்டும்தானா அப்படின்னு இல்லைங்க, இன்னொரு செப்பேடும் இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனைமங்கலத்தில் கிடைச்சதா சிறிய செப்பேடுன்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த செப்பேடுகள் எத்தனை இதழ்களை கொண்டது அப்படின்னா, இந்த இரண்டாவதான செப்பேடு வந்து 3 இதழ்களை கொண்ட ஒரு செப்பேடு, சிறிய அளவிலான செப்பேடு. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாம் ராஜேந்திர சோழருடைய காலத்தில் வழங்கப்பட்ட அந்த செப்பேட்டில் வழங்கப்பட்ட அந்த செய்திகளை, அந்த கொடையை வந்து உறுதிப்படுத்துவதற்காக அவருடைய பேரன் முதலாம் குலோத்துங்க சோழருடைய ஆட்சி காலத்தில் மீண்டும் ஒரு செப்பேடு கொடுக்குறார். எப்போ இங்கே சோழருடைய ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்ட இந்த கொடைகளுக்கு எந்த தீங்கும் ஏற்படக்கூடாது, இது தொடர்ந்து நடைபெறணும் அப்படின்றத உறுதிப்படுத்தும்படியாக முதலாம் குலோத்துங்க சோழருடைய காலத்தில் ஒரு செப்பேடை வழங்குறாங்க. அதே சமயம் வந்து அவர் இன்னும் சில நிபந்தனைகளை கூடுதலாக அந்த புத்த விகாரத்திற்கு கொடுத்தது.

0: யும் அந்த குலோத்துங்கச்சோனுடைய செப்பேட்டில் பதிவு செய்கிறாரு. ஸோ இப்போ ஆனைமங்கலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இரண்டு செப்பேடுகள் கிடைச்சிருக்கு. ரெண்டுமே வரலாற்றில் மிக முக்கியமான செப்பேடுகளாக அறியப்படுகிறது.
1: அருமையாக சொன்னீங்க. இதில் நீங்கள் பொன்னியின் செல்வன் அந்த புதினத்தை பற்றி கொண்டு வந்ததுனால நேயர்களுக்கு இது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். பொன்னியின் செல்வன் புதினத்தை சார்ந்து நாம் ஒரு நிகழ்ச்சி ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் நவம்பர் 1ஆம் தேதியிலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டு இருக்கிறது. அது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, பொன்னியின் செல்வங்கள் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி. அதில் முதலில் பொன்னியின் செல்வன் புதினத்திலிருந்து சிறிய பகுதி ஒரு 10 நிமிடங்களுக்கு வாசிக்கப்படும். அதன் பின் அந்த பகுதியில் இருக்கும் அருஞ்சொற்பொருட்கள், நிலம் சார்ந்த விளக்கங்கள், வார்த்தைகளின் அர்த்தங்கள், இதையெல்லாம் வந்து ஐங்கரன் அவர்கள் வழங்குகிறார். இது 102.3 விவித் பாரதி தமிழ் அலைவரிசையில் ஒளிபரப்பாகிறது, தினமும் இரவு 9 மணிக்கு. அதுபோக இந்த நிகழ்ச்சியின் மறு ஒலிபரப்பு சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் ஒலிபரப்பாகிறது. இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நியூஸ் ஆன் ஏர் என்ற ஆப்பிலும் கேட்கலாம். இது ஒரு கூடுதல் தகவலாக என் சார்பில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனைமங்கலத்தில் ஒரு செப்பேடு மட்டும் இல்லை, பல செப்பேடுகள் கிடைச்சிருக்கு அப்படின்றத சொன்னீங்க. பெரிய லீடன் பிளேட்ஸ், அப்புறம் வந்து சிறிய லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த தகவல்கள் வந்து புதிய தகவல் தான், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புவோம்.
0: நிச்சயமாக சார், நம்ம இனிமேல் அதை லீடன் பிளேட்ஸ் அப்படின்னு சொல்ல வேணாம். ஏன்னா லீடன் பல்கலைக்கழகம் மனம் உவந்து அந்த பட்டயத்தை நம்மகிட்ட திரும்ப கொடுக்க முன் வந்திருக்காங்க. அதனால் நம்ம இனி அதை ஆனைமங்கலம் செப்பேடு என்று ஆணித்தனமாக சொல்லலாம்.
1: அதோட உரிய பெயரே நம்ம அதுக்கு வந்து அளித்து விட்டோம். பெருமை நமது பாரத பிரதமரை தான் சாரும்.
0: நிச்சயமா, நிச்சயமா சார்.
1: ஒரு சிறிய பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சியை தொடரலாம்.

0: இந்த ஆணைமங்கலம் செப்பேட்டின் முக்கியமான ஒரு ஒரு மையப்புள்ளி அப்படின்னு பார்க்கும்போது சூடாமணி விகாரம் தான். இத்தகைய புகழ்பெற்ற இந்த சூடாமணி விகாரம் நாகப்பட்டினத்தில் அமைந்துள்ளது. அதன் தற்போதைய நிலை என்ன, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா?
1: நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மையக்கரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆணைமங்கலம் செப்பேடு. அந்த ஆணைமங்கலம் செப்பேடு எதற்காக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினத்தில் செயல்பட்டு வந்த நாகப்பட்டினத்தில் எடுக்கப்பட்ட அந்த சூளாமணி விகாரம் என்ற ஒரு பெரிய பௌத்த விகாரத்திற்காக வழங்கப்பட்டுச்சு. நீங்கள் கேட்குற மாதிரி அத்தனை பெரிய கொடைகளை பெற்று மிக முக்கியமான ஒரு இடமாக இருந்த அந்த பௌத்த விகாரத்தினுடைய தற்போதைய நிலை என்ன, இத்தனை பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறை கொண்ட அந்த பௌத்த விகாரம் இன்றைக்கி என்னாச்சு அப்படின்ற ஒரு ஐயம் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் டச்சு கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியினுக்கு பின்னாடி இங்கே வந்த ஆங்கிலேய மத போதகர்கள், அதே மாதிரி அவங்களை தொடர்ந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சியாளர்கள் இந்த காலகட்டம் அந்த பகுதிகள் கைப்பற்றப்பட்ட போது என்ன பண்ணாங்கன்னா, நாகப்பட்டினம் பகுதியில் அமைந்திருந்த அந்த பௌத்த விகாரத்தை வந்து இடிக்கணும் அப்படின்னு அப்போதைய கலெக்டருக்கு பரிந்துரை செய்தாங்க. ஆனால் அவங்க வந்து அதை பற்றி ஆய்வு செய்வதற்காக குழுக்களை எல்லாம் அமைச்சாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது ரொம்ப பழமையான ஒரு கட்டிடமாக இருக்குது, இதை இடிக்க வேணாம், பாதுகாக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் கூட அந்த பகுதியில் இருந்த இயேசு சங்கம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இது வந்து ரொம்ப இடிந்து விழக்கூடிய அபாயகரமான சூழல் இருக்குது, ஆகையால் இதை வந்து இடிப்பதற்கு அனுமதி கேட்டு தொடர்ந்து முறையிட்டாங்க. அதன் அடிப்படையில் அப்போதைய கலெக்டராக இருந்த ஆங்கிலேய ஆட்சியாளர் என்ன பண்ணாங்கன்னா, அதை இடிப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1700 காலகட்டங்களில் வந்த ஆங்கிலேயர்கள் இந்த புத்த விகாரத்தை பற்றி நிறைய பதிவு செஞ்சுருக்காங்க. நிறைய புத்தகங்களில் அதனுடைய படமும் கூட இடம்பெற்றிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3 தளமாக இருந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய உயர்ந்த ஒரு கட்டிடமாக இருக்குது. அந்த பகுதி மீனவர்கள் இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடையாளமாகவே அதை வந்து பார்த்துருக்காங்க. அந்த காலகட்டத்தில் அதை வந்து சீனா கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க, சைனா கோயில் இங்கே இருந்துச்சு அப்படின்லாம் வந்து அந்த பகுதி மக்கள் குறிப்பிடுறாங்க. அப்படி சிறப்பு வாய்ந்த அந்த ஒரு பழம்பெரும் கட்டிடம் வந்து 1867 August 26 இடிப்பதற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டு, அதை இடிப்பதற்கான அந்த அனுமதியும் யாருக்கு வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, நாகப்பட்டினம் பகுதியில் இருந்த சென்ட் ஜோசப் கல்லூரி அங்கே இயங்கி கொண்டிருந்த அந்த கிறிஸ்தவ கல்வி நிறுவனத்திற்கு அவங்க தான் அதை இடிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கையை முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் அவர்களிடத்திலேயே அந்த ஆங்கிலேய அதிகாரி அந்த அனுமதியும் வழங்கினாங்க. கூடுதலாக வந்து அந்த கட்டிடத்தை இடிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்களை பயன்படுத்தி கல்லூரி புதிதாக கட்ட இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்களுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்ற ஒரு செய்தியும் அவங்களுக்கு தெரிவித்தாங்க. அதன் அடிப்படையில் அவங்க அந்த பௌத்த விகாரத்தை இடித்து அங்கிருந்த அந்த கட்டுமான பொருட்களை பயன்படுத்தி கல்லூரிகளாகவும் கட்டிக்கிட்டாங்க. அதற்கு பின்னர் அந்த பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வில் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக இதை நம்ம சொல்லியாகணும், எண்ணிக்கையிலான 350 மேற்பட்ட புத்த விகாரங்கள் மண்ணுக்கடியிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. மிக முக்கியமான ஒரு பார்க்க வேண்டிய விஷயம் இது. இப்போ எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பௌத்த விகாரமாக அது செயல்பட்டிருக்கக்கூடும் என்பதை வந்து நம்மளால் புரிய முடியுது. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியைச் சேர்ந்த மீனவர்களும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் அதை இடிப்பதற்கு அவ்வளவு எளிதில் ஒத்துக்கல. அவங்க அந்த மக்களுடைய எதிர்ப்புக்கு மத்தியில்தான் அந்த பௌத்த விகாரம் இடிக்கப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம இந்த நேரத்தில் நிச்சயம் பதிவு செய்யணும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, நாகை மாவட்டத்துடைய ஆட்சியர் அலுவலகம் அமைந்திருக்க பகுதி தான் அந்த பௌத்த விகாரம் அமைந்திருந்த இடமாக அறியப்படுகிறது.
0: பௌத்தம் சமயத்திற்கு இந்தியா தான் பிறப்பிடம்,

0: இன்று இந்தியாவில் அதன் தாக்கம் மிக குறைந்து உலக நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக கிழக்காசிய நாடுகள், சீனா போன்ற நாடுகளில் அதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த பௌத்தம் சார்ந்த சான்றுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தால் அழிக்கப்பட்டு இன்று நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு தொல்லியல் சான்றான இந்த சூடாமணி விகாரம் நமக்கு கிடைக்காமல் போனது மிகப்பெரிய வருத்தம்தான். அதை நீங்கள் ஆணித்தரமாகவே பதிவு செஞ்சுருக்கீங்க.
1: மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். ஏனென்று சொன்னால் இத்தனை பெரிய ஒரு அடையாளமாக நின்றிருந்த அந்த பௌத்த விகாரம் இன்றைக்கு அழிக்கப்பட்டிருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குள்ளான ஒரு செய்தி தான். ஏனென்றால் மிகப்பெரிய ஒரு வரலாற்று சான்று அது. அதுவும் நீங்கள் குறிப்பிடுவது போல பௌத்தம் தோன்றிய இடம் இந்தியாவாக இருந்தாலும் கூட அந்த பௌத்த விகாரத்தை இங்கே அமைத்தவர்கள் யார் என்று பார்த்தால் தென்கிழக்கு ஆசிய பகுதியை ஆண்ட ஸ்ரீமார விஜயதுங்கவர்மன் என்ற அந்த அரசனுடைய முயற்சியில் தான் இங்கே பெரிய ஒரு பௌத்த விகாரமே அமைக்கப்பட்டிருக்கிறது.
0: அருமையாக சொன்னீங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆணிமங்கலம் செப்பீடு தற்பொழுது நெதர்லாந்து நாட்டில் தான் இருக்கிறது. நமக்கு வழங்கிவிட்டார்கள், ஆனால் இன்னும் வந்து சேரவில்லை. இது இங்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் மக்களின் பார்வைக்காக எங்கே வைப்பாங்க?
1: நிச்சயமாக ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நீங்கள் இப்போ சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா தொல்லியல் சார்ந்த ஆய்வாளர்களுக்கும் கல்வெட்டு ஆய்வாளர்களுக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இதை வந்து எப்படியாவது நம்ம அந்த நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய லீடன் பல்கலைக்கழகத்திலிருந்து மீண்டும் இந்தியாவிற்கு, அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பல கட்ட முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுச்சு. தொடர்ந்து தொல்லியல் சார்ந்த அமைப்புகளும் அரசு ரீதியாகவும் நடுவன் அரசனுடைய தொல்லியல் துறை சார்பாகவும் ஏராளமான முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இறுதியாக சென்ற மாதம் மே மாதம் 16ஆம் தேதி நம்முடைய இந்திய பாரத பிரதமர் அவர்களுடைய கரங்களில் அந்த தொன்மை சிறப்பு வாய்ந்த சோழர்களுடைய அந்த பொக்கிஷம் ஆணைமங்கலம் செப்பேடு ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக அது இந்தியாவிற்கு வருவது மகிழ்ச்சியான ஒரு தகவல். இந்தியாவிற்கு கொண்டு வரப்படும் பட்சத்தில் அது எங்கு காட்சிப்படுத்தப்படும்? இத்தனை ஆண்டு காலம் யாரும் பார்க்க இயலாத ஒரு இடத்தில் இருந்த அந்த தொட்டு பார்த்து அந்த பழம்பெருமையை உணர முடியாமல் இருந்த ஒரு காலகட்டத்தை கடந்து இன்றைக்கு நம்முடைய பார்வைக்கு எங்கு வைக்கப்படும் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில், இங்கே இருக்கக்கூடிய ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில், அது தஞ்சையிலோ அல்லது கங்கை கொண்ட சோழபுரமோ கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஆசை அத்தனை பேருக்கும் உண்டு. ஆனால் இந்திய அரசாங்கம் நிச்சயமாக அதை சென்னை அரசு அருங்காட்சியகத்திடம் ஒப்படைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளதாகையால் நம் அத்தனை பேரும் பார்க்கும்படியாக மீண்டும் அந்த ஆணைமங்கலம் செப்பேடு நம்முடைய சென்னை அரசு அருங்காட்சியகம் வந்து சேரும். அத்தனை பேரும் சென்று பாருங்கள். நம்முடைய சோழரின் பெருமையை அறிவோம். நம்முடைய அந்த சோழரனுடைய பெருமையை நம் கைகளால் தொட்டு உணரக்கூடிய நாட்கள் வெகு தொலைவில் இல்லை. நிச்சயம் சந்திக்கலாம், அந்த செப்பேட்டை தொட்டு உணரலாம்.
0: அருமையாக சொன்னீங்க. அது 30 கிலோ எடை உள்ளது அப்படின்னு சொன்னோடனே அது எனக்கும் பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கு. அது நம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுது நிச்சயமாக அனைவரும் பார்க்கும் வாய்ப்பு கிடைக்கும்.
1: நிச்சயமா, நிச்சயமா சார்.
0: நிகழ்ச்சியின் நிறைவாக இந்த கேள்வி வச்சுக்கலாம். நம்ம நிறைய தொல்லியல் அகலாய்வுகள், செப்பேடுகள், கல்வெட்டுகள் அப்படி நிறைய பேசிட்டோம். இதை கேட்டுட்ருக்க நேயர்களுக்கு இது சம்மந்தமாக எதாவது படிக்கணும்னு கூட ஆர்வம் இந்த நேரத்தில் ஏற்படும். நீங்கள் பணியாற்றும் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனமும், அதாவது இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தமிழ் ஸ்டடீஸ், தரமணியில் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் நிறைய படிப்புகள் வந்து வழங்குறீங்க. இந்த தொல்லியல் சார்ந்த படிப்புகள் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன வகையில் அவர்கள் அதை ஆரம்பிக்கலாம்? அந்த படிப்புகளை எங்கெங்கெல்லாம் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது?
1: நிச்சயமா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். ஏன்னா இந்த நேரத்தில் உங்கள் எல்லோரிடத்துல இந்த மாதிரி தொல்லியல் குறித்த ஒரு விழிப்புணர்வு, எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். தொல்லியல் நம்முடைய பழமை என்ன, பண்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற, அகழாய்வுகளை பற்றி தெரிஞ்சுக்கணும், கல்வெட்டுகளை படிக்கணும் அப்படின்ற ஆர்வம் எல்லோருடைய மத்தியிலும் உண்டு. ஆனால் அதற்கான சூழலும் அதற்கான நேரமும் எல்லோருக்கும் அமைவதில்லை. நம்ம பலதரப்பட்ட சூழல்கள், பணிச்சுமை காரணமாக நம்ம ஏதோ ஒரு வழியில் ஓடிக்கொண்டிருப்போம். ஆனால் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருப்பவர்களுக்கு மிக ஒரு அற்புதமான வாய்ப்பை தமிழ்நாடு அரசினுடைய உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழங்கி கொண்டிருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் வழியாக தொல்லியல் மற்றும் கல்வெட்டு வகுப்புகள் ஞாயிறு தோறும், அதாவது வார விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் ஓராண்டு ஒரு பட்டய வகுப்பாகவே வழங்கப்படுகிறது. ஆர்வம் உள்ளவர்கள், நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் நிச்சயமாக அந்த விடுமுறை நாளை செலவழித்து கற்றுக்க முடியும்னா நீங்கள் நிச்சயமாக இந்த உலக தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் இந்த கல்வெட்டு தொல்லியல் இந்த மாதிரியான அகழாய்வுகள் குறித்த ஒரு வகுப்பினை நீங்கள் வந்து பயன்பெறலாம். அதோடு இல்லாமல் நம்ம தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையிலும் கூட தொல்லியல் சார்ந்த, கல்வெட்டு சார்ந்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. டெல்லியில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஐ ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாலையும் கூட இந்த மாதிரி தொல்லியல் குறித்த பட்டய வகுப்புகள் வழங்கப்படுது. இன்னைக்கு நிறைய தனியார் கல்வி நிறுவனங்களும் கூட முன் வந்து இந்த மாதிரியான பயிற்சிகள் வழங்கிட்டு இருக்காங்க. நம்ம சென்னையிலே எடுத்துட்டீங்கன்னா சென்னை கிறிஸ்தவ கல்லூரியில் கூட இன்னைக்கு வந்து தொல்லியல் கல்வெட்டு சார்ந்த ஒரு வகுப்பை வந்து

0: பட்டப்படிப்பையே கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இன்னைக்கு முன் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. தஞ்சை பகுதியில் வந்து தமிழ் பல்கலைக்கழகத்திலும் கூட இந்த மாதிரி தொழில் சார்ந்த வகுப்புகள் நடைபெற்று வருது. ஆர்வமுள்ளவங்க நிச்சயமா நீங்க இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு முயற்சி பண்ணீங்கன்னா இந்த படிப்புகள் நீங்க படிக்கிறதால உங்களுக்கு நிறைய வந்து பணி வாய்ப்புகளும் இருக்கு. அரசு துறைகளில் பணி வாய்ப்புகளும் இருக்கு, மியூசியத்தில், கல்வெட்டு துறையில், தொல்லியல் அகழாய்வுத் துறையில் ஏராளமான பணி வாய்ப்புகளும் இருக்கு. நிச்சயமா பயன்பெறுங்க.
1: இந்த ஞாயிற்றுக்கிழமை நடக்கும் பட்டய படிப்பு சொன்னீங்கல்ல, அது வேலைக்கு செல்பவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். இந்த படிப்பு சேர்க்கைக்கான அறிவிக்கை எப்போ வரும், இதற்கு கட்ட வேண்டிய தொகை எவ்வளவு இருக்கும்?
0: ரொம்பவே குறைவான ஒரு கட்டணத்தில் ஒரு நிறைவான வகுப்பை வந்து இந்த உலக தமிழாட்சி நிறுவனம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு வார பயிற்சி, ஒரு மாத பயிற்சின்னு போனாலே நிறைய ஏராளமான பணங்களை நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் வெறும் ஒரு 3000 ரூபாய் கட்டணத்தில் ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு கல்வியை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியாக வந்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஆர்வம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்று நம்முடைய தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், கல்வெட்டு

0: வர பயிற்சி, ஒரு மாத பயிற்சின்னு போனாலே நிறைய ஏராளமான பணங்களை நம்ம செலவழிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் வெறும் ஒரு 3000 ரூபாய் கட்டணத்தில் ஒரு ஆண்டு முழுவதும் ஒரு கல்வியை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதியாக வந்து 10ஆம் வகுப்பு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஆர்வம் உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் இதில் பங்கேற்று நம்முடைய தமிழருடைய கலாச்சாரம், பண்பாடு, பாரம்பரியம், கல்வெட்டு, தொல்லியல், இது சார்ந்த அகழாய்வு சார்ந்த விஷயங்களை எளிமையாக கற்றுக்கொள்ள முடியும்.
1: இதற்கான அறிவிக்கை எப்போ வரும்?
0: இதற்கான அறிவிக்கை வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுடைய இறுதியில் டிசம்பர் மாதத்தில் இதற்கான அறிவிக்கை வரும். ஜனவரி மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரையிலான ஓராண்டு காலம் முழுவதுமாக இந்த வகுப்பு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 8வது ஆண்டாக தற்போது நடந்து கொண்டு வருகிறது.
1: அருமையாக சொன்னீங்க முனைவர் ஜீவா அவர்களே. உங்களுடைய நேரத்தை ஆகாஷ்வாணி நேயர்களுக்காக ஒதுக்கி சோழர் காலத்து செப்பேடுகள் குறித்து பல தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்களுடைய ஒளிப்பதிவு கூடத்திற்கு வந்து இந்த ஒரு அருமையான உரையாடலில் பங்கு கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: இந்த இலக்கியம் பேசுவோம் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு வரக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும், இந்த வானொலி நிறுவனத்திற்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.
2: இலக்கியம் பேசுவோம் கேட்டீர்கள். சோழர் காலத்து செப்பேடுகள், பங்கேற்றவர் முனைவர் இ ஜீவா அவர்கள், உடன் உரையாடியவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.

0: மத்திய அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் தேசிய குழந்தைகள் விருது 2026க்கான பரிந்துரைகளை வரவேற்கிறது.
1: வீரம், சமூக சேவை, சுற்றுச்சூழல், விளையாட்டு, கலை மற்றும் கலாச்சாரம், அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் 18 வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் வியக்கத்தக்க சாதனைகளை அங்கீகரிப்பதற்காக வழங்கப்படும் மதிப்புமிக்க தேசிய விருது பிரதான் மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார்.
0: தங்கள் பரிந்துரைகளை அனுப்புவதற்கான இணையதள முகவரி https://awards.gov.in https://awards.gov.in

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்தியாலை வரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் 12:40. இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 இசை மேடை அபிராமம் கணேசன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம், 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 என்னுயிர் தோழி தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். இதில் பெயர் சொல்லும் கதை பகுதியில் முனைவர் என் சுலோச்சனா தரும் தகவல்கள் கேட்கலாம். எழுத்தின் இசை கவிஞர் குழந்தை அனிதா அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற காத்திருக்கின்றது. நலமாய் வளமாய் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். கதையரங்கம் பகுதி

உரை வழங்குபவர் ஜோனல், தொகுப்பு எம் விஜயகாந்த், அமைப்பு டாக்டர் கே வித்யாவதி. ஒன்று 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 பாரதியார் பாடல், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 மதுரத்தின்றல், 2:35 சேர்ந்திசை பாடற் பயிற்சி சென்னை அஞ்சலாக இடம்பெற கேட்கலாம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3 மணிக்கு பகல் நேர ஒளிபரப்பு நிறைவு பெறுவதை தொடர்ந்து மீண்டும் மாலை 5:27 குரலமுதம் 298 நிகழ்ச்சிகள் துவக்கமாகின்றது. மாலை 5:10 மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளும் நியூடெல்லி விஞ்ஞான் பவனில் இந்திய அரசின் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சரகத்தினால் ஏற்பாடு செய்திருக்கும் விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழ் ரோஜ்கர் மேளா 2026 நிகழ்வினை நிகழ்ச்சியின் நிறைவு வரை டெல்லி அஞ்சலாக கேட்கலாம். மாலை 6:10 ஒரு பட பாடல்கள், பெண்ணின் மனதை தொட்டு திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்க கேட்கலாம். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மதுரத்தின்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தின்றல், 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் அனுராதா, சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த தகவல் வழங்குகிறார் அருப்புக்கோட்டை வேளாண் அறிவியல் நிலைய மண்ணியல் மற்றும் வேதியியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கிருஷ்ணகுமார் அவர்கள். 8 மணிக்கு செய்தி அறிக்கை சென்னை அஞ்சல், 8:05 மதுரத்தின்றல், 8:30 அறிவியல் வெள்ளி. இன்றைய அறிவியல் வெள்ளி நிகழ்ச்சியில் மின்காந்த அலைகள் தகவல்கள் வழங்குபவர் மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். 8:45 மதுரத்தின்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்திச்சுடர் சென்னை அஞ்சல், 9:30 அரங்கிசை. இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாடல், பி ஞானதேவ் அவர்களின் வயலின் இசை, நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்களின் மிருதங்க இசை, ஆர் ராமன் அவர்களின் மோர்சிங் இசை இடம்பெற காத்திருக்கின்றது. 10:45 நட்சத்திர கீதங்கள், 11 மணிக்கு நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 11:10 அன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. இதுவரை கேட்டீர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை நிகழ்ச்சியும் நேரமுமாய். இனி கேட்கலாம் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் நேயர்களே, ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 12:10:30. இனி கேட்கலாம்
3: ஆகாஷ்வாணி மதுரை இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் அபிராமம் கணேசன் அவர்களின் நாதஸ்வர இசை கேட்கலாம். முதலாவதாக காண வேண்டாமோ என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ஸ்ரீரஞ்சனி ராகம், ரூபக தாளம்.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். தமது சமூக வலைதளத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள பிரதமர், நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரித்து சமூக பாதுகாப்பை விரிவுபடுத்தும் நோக்கத்துடன் இளைஞர்களுக்கு அதிகாரமளிக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஊக்கத்தொகை வழங்கப்பட இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுவது வேலைவாய்ப்புடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டத்தை செயல்படுத்துவதில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநில

0: மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நடப்பாண்டு ரபி சந்தை பருவத்தில் தமிழகத்திலிருந்து 990 மெட்ரிக் டன் வரை பாசிப்பயறு கொள்முதல் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 105 மெட்ரிக் டன்னுக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் பாசிப்பயிருக்கு மொத்த கொள்முதலுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை 8,68,00,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குஜராத் மாநிலத்திலிருந்து 18,250 மெட்ரிக் டன்னும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து 48,298 மெட்ரிக் டன்னும் பாசிப்பயறு மொத்த கொள்முதல் செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்திலிருந்து 97,970 மெட்ரிக் டன் உளுந்து மற்றும் 41,218 மெட்ரிக் டன் நிலக்கடலை கொள்முதல் செய்யவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் அனுமதி அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. வரும் ஞாயிற்றுக்கிழமையன்று இந்த தேர்வை எழுதும் மாணவர்கள் 7827980287 என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாக தகவல்களை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை அளிக்கும் தேர்வு தொடர்பான அனைத்து தகவல்களையும் இந்த வாட்ஸ்அப் எண் மூலமாக பெறலாம். 21ஆம் தேதி மறுதேர்வு எழுதுவதற்கான அனுமதி சீட்டை ஏற்கனவே பதிவிறக்கம் செய்தவர்கள் மீண்டும் ஒருமுறை பதிவிறக்கம் செய்ய தேவையில்லை என்று தேசிய தேர்வு முகமை தெளிவுபடுத்தியுள்ளது. நீட் மறுதேர்வையொட்டி டெலிகிராம் செயலி மீது மத்திய அரசு விதித்துள்ள தடை உத்தரவு செல்லும் என்று தில்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தேர்வையொட்டி டெலிகிராம் செயலிக்கு 22ஆம் தேதி வரை தற்காலிக தடை விதிக்கப்பட்டிருந்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தில்லி உயர்நீதிமன்ற நீதிபதி திரு கரியா தடை உத்தரவை செயல்படுத்தும் போது இது தொடர்பான சட்டத்தில் உள்ள நடைமுறைகளை மத்திய அரசு முழுமையாக பின்பற்ற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். சர்வதேச கடல்சார் தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக இந்தியாவின் திரு பிமல் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சர்வதேச கடல்சார் சட்டம் குறித்த ஐநா உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட நாடுகள் அவரை இப்பொறுப்புக்கு முறைப்படி தேர்ந்தெடுத்துள்ளன. தற்போது இத்தீர்ப்பாயத்தின் துணைத் தலைவராக உள்ள இந்தியாவின் திருமதி நீரு சதாவின் பதவிக்காலம் வரும் செப்டம்பர் மாதம் முடிவடைகிறது. அதன் பின்னர் திரு பிமல் பட்டேல் சர்வதேச தீர்ப்பாய நீதிபதியாக பொறுப்பேற்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐநா சர்வதேச சட்ட ஆணையத்தில் பணியாற்றி வரும் திரு பிமல் பட்டேல் குஜராத்தில் உள்ள தேசிய பாதுகாப்பு பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். தேசிய புத்தக வாசிப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. கேரள மாநிலம் புதுவாயில் நாராயண பணிக்கரின் பிறந்தநாள் ஆண்டுதோறும் தேசிய புத்தக வாசிப்பு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நூலக இயக்கத்தின் தந்தை என்று போற்றப்படும் நாராயண பணிக்கரின் அறக்கட்டளையின் மூலம் கேரள மக்களிடையே வாசிக்கும் பழக்கம் ஊக்குவிக்கப்பட்டது. புத்தகம் வாசிக்கும் பழக்கத்திற்கு ஊக்கமளிக்கும் வகையில் கடந்த 2017ஆம் ஆண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி நாராயண பணிக்கரின் பிறந்த நாளை தேசிய புத்தக வாசிப்பு தினமாக அறிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று லடாக் செல்கிறார். நாளை மறுநாள் வரை அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்கிறார். திரு சி பி ராதாகிருஷ்ணன் நாளை லூகுங் கிராமத்திற்கு செல்கிறார். அங்குள்ள சுய உதவிக்குழுவைச் சேர்ந்தவர்களுடன் அவர் கலந்துரையாடுவதுடன் எல்லைப் பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சிப் பணிகளையும் நேரில் பார்வையிடவுள்ளார். இதனைத் தொடர்ந்து நாட்டின் பாதுகாப்புக்காக உயிர்நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அங்குள்ள போர் நினைவிடத்திற்கு சென்று அவர் அஞ்சலி செலுத்துகிறார். வரும் ஞாயிற்றுக்கிழமை லே நகரில் வெகு விமரிசையாக நடைபெறவுள்ள சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களில் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்கிறார். காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் அரசினர் தனி தீர்மானம் அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றினார்

0: வழங்கியது. இந்த தீர்மானத்தை முதலமைச்சர் திரு விஜய் இன்று முன்மொழிந்து பேசுகையில், மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் தன்னிச்சையாக காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் திட்டத்தை கர்நாடக அரசு மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு பேரவை தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்வதாகவும் தெரிவித்தார். அரசினர் தனி தீர்மானத்திற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்தன. எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர். உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு தமிழகத்தின் வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்த தான முகாம் நடைபெற்றது. ரத்த தான முகாமில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் நினைவு பரிசுகளையும் மாவட்ட ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் வழங்கினார். அப்போது பேசிய அவர், ரத்த தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
1: நிறைய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் வந்துடுச்சு. ரோபோ சர்ஜரி பண்ற அளவுக்கு கூட போயிட்டு இருக்கோம். எந்த வித சர்ஜரியும் பண்ணுனாலும் கூட நம்ம வந்து இந்த பிளட் இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. சயின்டிபிக் டெவலப்மெண்ட் இருந்தாலும் நம்ம வந்து இந்த பிளட் டொனேஷனுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சோ அதுல நீங்க எல்லாம் ரொம்ப ஆக்டிவா இன்வால்வ் ஆகி பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இனி வர சமுதாயங்கள், இனி வர ஜெனரேஷன், அவங்களுக்கும் வந்து இதோட முக்கியத்துவம் வந்து நீங்க சொல்லி அவங்களையும் வந்து பிளட் டொனேஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஊக்குவப்படுத்த. அப்போ நீங்க இவ்வளவு நாள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, இனி நெக்ஸ்ட் ஜெனரேஷனையும் நம்ம ஊக்குவப்படுத்தணும். நம்மளோட மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து கொண்டு போகலாம். சோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். தேங்க்யூ.
0: காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனையடுத்து ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. கோடை காலம் தொடங்கியதிலிருந்தே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து படிப்படியாக குறைந்து வந்தது. ஒரு நிலையில் வினாடிக்கு சுமார் 200 கனடியாக தண்ணீர் வரத்து சரிந்தது. இந்நிலையில் தற்போது கர்நாடகா மற்றும் தமிழக எல்லைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு சுமார் 2000 கனடியாக அதிகரித்த தண்ணீர் வரத்து இன்று காலை நிலவரப்படி வினாடிக்கு 4000 கனடியாக அதிகரித்துள்ளது. மேலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்ந்தால் இந்த தண்ணீர் வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுற்றுலா பயணிகள் இவ்வருவிகளில் குளித்து மகிழ்கின்றனர். தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
0: லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 11-4, 11-7, 11-8 என்ற செட் கணக்கில் ஸ்லோவேனியாவின் பீட்டர் அனா டோஃபான்ட் இணையை வென்றது. இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிக்கா பத்ரா, ஸ்ரீஜா அக்குலா ஆகியோரும், ஆடவர் ஒற்றையர் பிரிவில் மனுஷாவும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். தைவான் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பேலா தம்கான்கர், சீனாவின் ஃபயர் ஹூ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் சுமார் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று வழங்குகிறார். தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேசம், ஹரியானா மாநிலங்களில் குறைந்தபட்ச ஆதரவு விலையில் பருப்பு வகைகளை மொத்தமாக கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. நீட் இளநிலை மருத்துவ படிப்பு நுழைவுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கென வாட்ஸ்அப் தகவல் சேவையை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. லூபியானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனுஷா தியா சிட்டேல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நேரம் 12:50, 30 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும். தென் தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி இன்று வீசக்கூடும். நாளை முதல் 22 வரை காற்று இதே வேகத்தில் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டி வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், பலத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும். இன்று தொடங்கி நாளை மறுநாள் 21 வரை வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும், 22 அன்று வடகடலோர ஆந்திர பிரதேசம், மேற்கு மத்திய வங்க கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், கிழக்கு மத்திய வங்க கடற்பரப்பின் சில பகுதிகள், வடக்கு அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். அருளரசு இயற்றிய பாடல், ஜி கே வெங்கடேஷ் இசையமைப்பில் பாடியவர் எல்.ஆர். ஈஸ்வரி.

நேயர்களின் நினைவிற்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் சார்பில் நடைபெறும் ரோஸ்கார் மேளா 2026 நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு மாலை 5:10 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இந்நிகழ்வு மாலை 5:10 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். மெல்லிசை பாடல்களில் அடுத்து எல்லார் அஞ்சலி பாடினர். இயற்றியவர் ஆலந்தூர் கோ மோகனரங்கன், இசை ஜி கே வெங்கடேஷ்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: UPI பின் என்டர் பண்றது பணத்தை அனுப்புறதுக்கு மட்டும் தானா?
3: RBI சொல்கிறது,
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: During the program, President Murmu visited a special exhibition set up under the National Sickle Cell Anemia Elimination Mission 2047. In the next phase of her visit, the President will travel to Rairangpur in Odisha, where she is scheduled to inaugurate several development projects. Prime Minister Modi will disburse incentives worth 2,400 crore rupees under the Pradhan Mantri Vikasit Bharat Rozgar Yojana in New Delhi today. This incentive has supported the creation of 15 lakh employment opportunities across the country. India has accused Pakistan of using propaganda to divert attention from its domestic challenges and its continued support for terrorism. New Delhi has strongly rejected Pakistan's allegations on Jammu and Kashmir at the 62nd session of the United Nations Human Rights Council. Speaking at the session, First Secretary at India's permanent mission to the United Nations, Anupama Singh, asserted that Jammu and Kashmir was, is and will always remain an integral and inalienable part of India. India maintained that the only unresolved issue is Pakistan's illegal occupation of Indian territories and their eventual return. Highlighting the situation in Pakistan-occupied Jammu and Kashmir, India alleged that growing protests and unrest in the region reflect widespread dissatisfaction with continued repression and denial of basic rights.
1: This is the country where the sitting defence minister boasts of hosting, training and deploying terrorist state policy, and yet Pakistan calls itself a victim of terrorism. Indeed, a paradox which only Pakistan could sustain. It is a living example of a Frankenstein state which is shocked when its own monster bites back.
0: The Delhi High Court has upheld the centre's decision to temporarily restrict access to the Telegram messaging platform ahead of the NEET UG 2026 re-examination on the 21st of June, saying the move was not disproportionate and complied with the law. Delivering the verdict, Justice Tejas Karia said the government had followed the procedure laid down under Section 69A of the Information Technology Act and that the blocking order was supported by sufficient reasons. Telegram had challenged the order, alleged discriminatory treatment, and arguing that it had already removed hundreds of links related to unlawful NEET content and cooperated with authorities. In the FIFA World Cup, Mexico defeated South Korea 1-0 at the Guadalajara Stadium, Mexico, to become the first country to qualify for the knockout round of 32 today. And with that, we end this news bulletin.
2: நேரம் ஒரு மணி பத்து நிமிடம்.
3: ஆகாஷ்வாணி என்னுயிர் தோழி, தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி.
4: இன்றைய நிகழ்ச்சியில் பெயர் சொல்லும் கதை, எழுத்தின் இசை, நலமாய் வளமாய் மற்றும் கதை அரங்கம் ஆகியவை இடம்பெறும். பெயர் சொல்லும் கதை வழங்குகிறார் முனைவர் என் சுலோச்சனா அவர்கள்.
5: இன்றைக்கு நாம் பார்க்க போகும் ஒரு ஊர் தேவதானம், தேவதானப்பட்டி அப்படின்லாம் ஊர் பேரில் இருக்குது. அது என்ன தேவதானம், தேவதானப்பட்டி அப்படின்னு நம்மளுக்கு என்ன தோன்றுதில்ல? அந்த ஊருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது அப்படின்னா, பண்டைய காலத்தில் வந்து மன்னர்கள் கோயில்களுக்கு நிலங்களை தானமாக தருவாங்க. அந்த அடிப்படையில் தானம், தேவதானம், பிரம்மதேயம், மங்களம் என்ற பெயர்கள் எல்லாம் ஊர் பெயர்களாக அமைந்திருக்கிறதை நாம் வரலாற்றில் அறிகிறோம். இதற்கான சான்றுகள் எல்லாம் கல்வெட்டுகளில் பொறிக்கப்பட்டிருக்கிறது, வரலாற்று சான்றுகளாக அமைகிறது. அப்படியான ஒரு ஊர் பேர் தேவதானம். இந்த தேவதானம் என்பது பண்டைய காலத்தில் மன்னர்களால் கோவில்களின் பராமரிப்பு, பூசை மற்றும் விழாக்கள் நடத்துவதற்காக வரி விலக்கு அளித்து தானமாக வழங்கப்பட்ட நிலங்களை குறிப்பதுதான் இந்த தேவதானம் என்று சொல்லப்படுவது. பாண்டிய மன்னனால் தானமாக கொடுக்கப்பட்ட நிலம் தெய்வதான பதி எனப்பட்டது. பொதுவாக பதி என்றால் கணவன் என்ற ஒரு சொல்லையும் பொருளையும் குறிக்கும். பொதுவாக சதிப்பதி அப்படின்னா சொல்லுவோம், பதிவிரதை அப்படின்னு சொல்லும். பதி என்பது ஊர் என்பதையும் குறிக்கும், தெரு என்பதையும் குறிக்கும். அதுபோல இங்கே பாண்டிய மன்னனால் தானமாக வழங்கப்பட்ட நிலம்

என்பதனால் அது தெய்வதானப்பதி எனப்பட்டது. தெய்வம் அப்படின்னா தெய்வத்திற்காக தானமாக வழங்கப்பட்ட நிலம் என்ற பொருளின் அடிப்படையில்தான் இது தெய்வ தானப்பதி என்பதுதான் தேவதானம் என்று மாறியிருக்கிறதை நாம் அறிகிறோம். தற்பொழுது அந்த ஊரானது தேவதான பட்டி என்று அழைக்கப்படுகிறது. இது தேனி மாவட்டத்தில் இருக்கிறது. பட்டி என்பது பொதுவாக முல்லை நிலம், அதாவது காடும் காடு சார்ந்த நிலப்பகுதியை குறிக்கும் சொற்களில் பட்டி என்பதும் ஒன்று. அந்த பட்டி என்ற ஒட்டுடன் இணைந்த ஊர் பெயர்தான் இது தேவதான பட்டி என்று சொல்லப்படுகிறது. அதே போல திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகிலும் தேவதானம் என்ற ஒரு ஊர் இருக்கிறது. கல்வெட்டுகளில் இருந்து தேவதானம், பள்ளிச்சந்தம், திருவிடையாட்டம், பிரம்மதேவயம் போன்றவை பொதுவாக நிலக்கொடை பெயர்களாக அறியப்படுகின்றன. அதாவது நிலங்களை வரியில்லாமல் தானமாக வழங்கப்படுவது, அதுதான் நிலக்கொடை அப்படின்னு சொல்லுவோம். அப்படி விருதுநகர் மாவட்டத்தில் ராசபாளையம் அருகில் தெற்கு தேவதானம், வடக்கு தேவதானம் என்னும் பெயரில் ஊர்கள் அமைந்திருப்பதையும் நாம் அறிய முடிகிறது. இப்படியாக கோயில்களுக்கு வரி விலக்கு அளிக்கப்பட்டு தானமாக வழங்கப்பட்ட நிலங்கள் யாரால அப்படின்னா மன்னர்களால் தானமாக வழங்கப்பட்டது. அது சோழ மன்னர்களாக இருக்கலாம், பாண்டிய மன்னர்களாக இருக்கலாம், யார் வேணாக இருக்கலாம். ஆனால் பொதுவாக மன்னர்களால் கோவிலுக்கு வழங்கப்பட்ட நிலம் என்பதுதான் தேவதானம், தேவதான பட்டி, தெற்கு தேவதானம், வடக்கு தேவதானம் போன்ற ஊர் பெயர்கள்.

0: எழுத்தின் இசை பகுதியில் கவிதை வழங்குகிறார் கவிஞர் குடந்தை அனிதா அவர்கள்.
1: கவிதையின் தலைப்பு சொந்த ஊர். நிற்கும் இடம் கூட சொந்தமில்லை, ஆனாலும் அங்கு பிறந்த காரணத்தால் ஊரே சொந்த ஊரானது. வையகத்தில் எங்கு சென்றாலும் மனம் அங்கேயே சுற்றித் திரியும். எத்தனை விலை கொடுத்தாலும் கிடைக்காத பேரானந்தம் அது. நட்டு வைத்த மரம் வளர்ந்தது பார்த்து தன் வயதை உணர்ந்து கொள்ள முடியும். என் டம்ளர் எங்கே என்று தேடி எடுத்து தண்ணீர் பருகும்போது டம்ளரின் தாகம் தணியும். பரணில் இருக்கும் மரக்குதிரை

ஏகமாக வந்து எட்டிப் பார்ப்பதாக நினைத்து நெற்றித் தழும்பை தன்னிச்சையாக கை தடவிவிடும். தோட்டத்தில் பால்பல் புதைத்த இடம் தேடி கண்கள் அலையும். நினைவோ தடுமாறும், இவன் எந்த பல்லைத் தேடுகிறான் என்று. கண்ணாமூச்சி விளையாடும்போது அத்தை மகள் கன்னம் தொட்டது நினைத்து இப்போதும் கன்னம் சிவக்கும். ஊர் என்னவோ அங்கேயேதான், வீடும் என்னவோ அங்கேயேதான். எல்லை தாண்டினால் வளர்ந்தும் ஊர் எல்லை தொடும்போது சிறு பிள்ளையாகவும் மாறுகிறது மனம். இது கவிதை. நாம் அறிமுகமில்லாத ஒருவரை சந்திக்க நேர்ந்தால் அவரிடம் கேட்கும் முதல் கேள்வி உங்க சொந்த ஊர் எது என்பதாகத்தான் இருக்கும். சொந்த வீடு இல்லாதவர்கள் கூட பிறந்த ஊரைதான் சொல்வார்கள். அப்படி சொல்வதால் கிடைக்கும் மகிழ்ச்சியே அலாதியானது. சிறு வயதில் விதைத்து வைத்த செடி மரமாக வளர்ந்திருப்பதை பார்த்து வியப்பதும் தண்ணீர் பருகும் ஒருவருக்கு தானே தாகம் அடங்கும். ஆனால் இங்கு டம்ளரின் தாகம் தணிவதாக சொல்வது திருமணமாகி கணவர் வீடு சென்ற பின் நீண்ட காலம் கழித்து பிறந்தகம் வருவதாக கொள்ளலாம். அதேபோல பரணிலிருக்கும் மரக்குதிரை சிறு வயதில் விளையாடியதாக இருக்கும், வளர்ந்த பின் அது அவசியமற்றது. இருந்தும் அந்த குழந்தை மனம் அவர்களுக்கு வந்துவிடும். ஊர் வீடு சென்றதும் தோட்டத்தில் பால்பல் தேடியதும் எதிர்பாராத முத்தம் கிடைத்ததும் நினைவுக்கு வரும். ஊர் அங்கேயேதான் இருக்கும், வீடும் அப்படியேதான் இருக்கும். பிறந்த ஊர் நினைவே சிறு பிள்ளையாக மாறி மகிழ்வதே குழந்தையின் மனம். இது எத்தனை வயது ஆன பெரியவருக்கும் பொருந்தும்.

0: நலமாய் வளமாய் வழங்குபவர் யோகக்கலை பயிற்றுனர் பவித்ரா பால்ராஜ் அவர்கள்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம். பெண்கள் நாட்டின் கண்கள். பெண்களாகிய நாம் நம் உடலை ஒழுங்காக பார்த்து கொண்டால்தான் நம் குடும்பத்தினர் ஆரோக்கியம் பார்த்து கொள்ள முடியும். நாம் சாப்பிடும் உணவு மற்றும் உடல் பயிற்சி மிகவும் அவசியம். நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பொக்கிஷம்தான் யோகா. இந்த நிகழ்ச்சி மூலமாக பெண்களின் ஒவ்வொரு பருவத்திலும் அவர்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்க என்னென்ன ஆசனா மற்றும் மூச்சு பயிற்சி பண்ணலாம்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். நீங்களும் என்னோட செய்ய ரெடியா? என் பெயர் பவித்ரா பால்ராஜ். ஹெல்த் ஃபோக்கஸ் மற்றும் யோகா வித் பவித்ரா பால்ராஜ் என்ற நிறுவனம் மூலமாக சிறுவர்கள், சிறுமியர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அவரவர் உடலுக்கு ஏற்ற மாதிரி, வயசுக்கு ஏற்ற மாதிரி உடல் பயிற்சியும் யோகாவும் சொல்லித்தரேன். கடந்த 9 வருஷமாக 1000க்கு மேற்பட்ட மக்களுக்கு பயிற்சி அளித்து வரோம். நீங்கள் இப்போ என்னோட யோகா செய்ய ரெடியா? நம்ம யோகா பண்ணுறதுக்கு முன்னாடி பெண்கள் உயிரியல் ரீதியாக

என்னென்ன வளர்ச்சி நிலைகள்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் வளர்ச்சி நிலை பேதை, 5-7 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தை பருவம். ரெண்டாவது பெதும்பை, 8-11 வயசுக்குள்ளே இருக்கிற ப்ரீடீன் ஸ்டேஜ். இது இந்த ஸ்டேஜில் தான் ஹார்மோன் மாற்றங்கள் தொடங்கி இரண்டாம் நிலை உடல் வளர்ச்சி ஏற்படும். மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மங்கை, 12-13 வயசுக்குள்ளே இருக்கிற இந்த ஸ்டேஜில் தான் பியூபர்ட்டி, பூப்படைதல், பருவமடைதல் இந்த இதெல்லாம் நடக்கும். நாலாவது ஸ்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மடந்தை. மடந்தைன்றது இளமை பருவம், அடோலசன்ஸ் இல்லைன்னா டீனேஜ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த ஸ்டேஜில் முழுமையான உடல் மாற்றம், மன முதிர்ச்சி அடையக்கூடிய காலம் இது. அஞ்சாவது ஸ்டேஜ் அறிவை. அறிவைன்றது 20-25 வயசுக்குள்ள இருக்கிற ஸ்டேஜ் தான் அறிவை. ஆறாவது ஸ்டேஜ் தெளிவை. தெளிவையும் அறிவையிலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குடும்ப ஆரோக்கியம் மற்றும் தாய்மை அடைவதற்கான முக்கியமான கட்டம் இது. ஏழாவது ஸ்டேஜ் தான் பேரிளம் பெண். ஸோ இந்த ஸ்டேஜில் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 32-40 or 45 வயசுக்குள்ள இருக்கிற இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இனப்பெருக்க ஹார்மோன்கள் குறைந்து மாதவிடாய் நிற்கும் காலம், மெனோபாஸ் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இன்று பேதை மற்றும் பெதுமை பருவத்தில் என்னென்ன ஆசனா செய்யலாம், அதோட ஆரோக்கியம் நம்ம எப்படி வச்சுக்கலான்றது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, எறும்பு வளர்ச்சி, சுறுசுறுப்பான உடல், நெகிழ்வுத்தன்மை ஃப்ளெக்சிபிலிட்டி மற்றும் மனதை ஒருமுகப்படுத்துவது மிகவும் அவசியம். இரும்பு சத்து, கால்சியம் மற்றும் போத சத்து, புரோட்டீன் இது அவங்க உணவில் சேர்த்து உட்கொண்டா அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்தரந்த சுகாதாரமும் மிகவும் முக்கியம். பர்சனல் ஹைஜீன் வந்து ரொம்ப முக்கியம் இந்த காலத்தில். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் மாற்றங்களால் இந்த வயதில் சிறு குழந்தைகள் திடீரென உடல் எடை அதிகரிக்கும் அவங்களுக்கு. எனவே அதிகமான சர்க்கரை மற்றும் உப்பு நிறைஞ்ச ஆகாரம் வந்து இந்த ஏஜில் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறமா உடல் ரீதியாக வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். அங்கே தான் உங்களுக்கு யோகாவும் உடற்பயிற்சியும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெகிழ்வுத்தன்மை மற்றும் மனதை ஒருமுகப்படுத்துவது யோகா பயிற்சி மிகவும் முக்கியமானது. யோகா மூச்சு பயிற்சி, ஆசனாக்கள் மற்றும் தியானம், மெடிடேஷன் நம் உடலை சுறுசுறுப்பாக வைத்து கொள்ளவும் மனதை அமைதியாக கொள்ளவும் நம் தினசரி அதை செய்வது ரொம்பவே அவசியம். இந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன குழந்தைக்கே கேட்ஜெட்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. ஃபோனு, டிவி இந்த மாதிரிலாம் கொடுத்து அவங்கள ஒரே இடத்துல உட்கார வைக்கிறதுனால அவங்களோட கவனசக்தியும் வந்து குறைஞ்சி போகுது. அதுக்கப்புறமா எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கிறதுனால அவங்க இடுப்பு பகுதியில் வந்து நிறைய இடை போட்டு ஸ்டிஃப்னஸ் ஆகிடுது. ஸோ என்னோடய ஒரே ரிக்வஸ்ட் பேரண்ட்ஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்டேஜில் குழந்தைங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மற்றும் யோகா சொல்லி கொடுங்க. யோகான்ற கிஃப்டை வந்து உங்கள் குழந்தைக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப் ஃபுல்லாக அதை அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. காஸ்ட்லியான டாய்ஸ் மற்றும் வீடியோ கேம் உங்கள் குழந்தைக்கு கெடுதலை உண்டாக்கும். யோகா என்னும் பிளெஸ்ஸிங்கை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கறது மூலமாக அவங்களோட ஆரோக்கியம் லைஃப் ஃபுல்லாக நல்லா இருக்கும். மெயினாக பெண் குழந்தைகள் வந்து ஒரு இடத்துல உட்காராமல் அந்த ஸ்டிஃப்னஸ் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா ஸ்டிஃப்னஸோடு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி வந்து பீரியட்ஸ் இஷ்யூ வரத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வரத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி மனதை அமைதிப்படுத்த, கவனத்தை ஒருநிலைப்படுத்த தியானம் மிகவும் அவசியம். நிறைய ஹைப்பர் ஆக்டிவ் கிட்ஸ் இப்போ வந்துட்ருக்காங்க கேஜெட்ஸ் யூசேஜ்னால. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து யோகா பயிற்சி கொடுக்கும்போது அவங்க ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் குறைஞ்சி அவங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போது நான் உங்களுக்காக ஒரு மூச்சு பயிற்சியும் ஒரு முக்கியமான ஆசனாவும் சொல்லித்தரப்போகிறேன். ஒரு யோகா மேட் இருந்தால் எடுத்துக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட யோகா மேட் இல்லை அப்படின்னா ஒரு காட்டன் மேட் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு கார்பெட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. நிற்கும் போது அது வந்து ஸ்கிட் ஆகாமல் இருக்கிற ஒரு மேட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ரெடியா? இப்போது முதல்ல வந்து நம்ம பார்க்க போகிற மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பிராணயாமா. நாடி சுத்தி பிராணயாமான்றது ஒரு நாசியில் மூச்சு வாங்கி ஒரு நாசியில் விடுறது. ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீத்திங் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இந்த பிராணயாமம் பண்ணுறது மூலமாக உங்களோட ஆற்றல் தடைகள் நீங்கி நரம்பு மண்டலத்தை சமநிலைப்படுத்த உதவுகிறது. இந்த யோகா நுட்பம் மனம் அழுத்தத்தை குறைக்கும், இதயம் துடிப்பை கட்டுப்படுத்தி மூளையின் இரு அறக்கோளங்களையும் ஒருங்கிணைப்பதால் இது மனத்தெளிவு, நோய் எதிர்ப்பு சக்தி மற்றும் சுவாச ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த பயிற்சியாக அமைகிறது. ஸோ நம்ம உடலில் வந்து ரெண்டு விதமான சக்திகள் இருக்குது. குளிர்ச்சியான சக்தி சந்திரன், வெப்பமான சக்தி சூரியன். ஸோ இந்த பிராணாயம பண்ணும்போது அந்த ரெண்டு சக்தியும் பேலன்ஸ் ஆகி நம்மளோட உடம்புல வந்து இரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செய்யும். ஸோ இப்போ இந்த பிராணாயம எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு கீழே உட்கார முடிஞ்சால் சமணாங்கால் போட்டு கீழே உட்காந்துக்கோங்க.

0: அப்படி இல்லைன்னா நீங்கள் சேரில் கூட உட்காந்துக்கலாம். சேரில் உட்காரும்போது முதுகு தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க. உங்களோட ரைட் ஹேண்ட், உங்களோட வலது கையில் வந்து நீங்கள் வைக்க போகிற முத்ரா பேர் பிரணவ முத்ரா இல்லைன்னா நாசிக முத்ரா. உங்களோட ஆள்காட்டி விரல் மற்றும் உங்களோட நடுவிரல் மடக்கி உங்களோட பெருவிரலோட கடைசி லைன் இருக்கு இல்லையா, அங்கே எடுத்துகிட்டு வந்து வைக்கணும். இந்த முத்ரா பேர் பிரணவ முத்ரா இல்லைன்னா நாசிக முத்ரா. ஸோ இந்த முத்ராவை வந்து நீங்கள் உங்களோட வலது கையில் வச்சுக்க போகிறீங்க. இடது கையில் வந்து சின் முத்ரா வைக்க போகிறீங்க. சின் முத்ரா எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். உங்களோட பெருவிரல் மற்றும் உங்களோட ஆள்காட்டி விரலோட நுனியை வந்து ஒன்னோட ஒன்று டச் பண்ணுற மாதிரி வைக்கணும். மிச்சம் மூணு விரலை நீட்டி வைக்கணும். ஸோ இப்போ நீங்கள் உட்கார்ந்த பொசிஷனில் உங்களோட இடது கையோட உள்ளங்கை மேலே பார்க்குற மாதிரி உங்கள் எல்போஸை மடக்கி உங்களோட தொடையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களோட வலது கையில் வச்சுருக்க பிரணவ முத்ராவை உங்கள் மூக்குக்கு கிட்ட எடுத்துகிட்டு போங்க. உங்கள் உள்ளங்கை உங்களோட மூக்கை பார்க்குற மாதிரி இருக்கணும். இப்போது உங்களோட ரைட் சைட் நோஸ் இருக்கு இல்லையா, அதை உங்கள் பெருவிரலால் முடிக்க போகிறீங்க. லெஃப்ட் சைடில் நல்லா மூச்சை உள்ளே இழுக்க போகிறீங்க. இழுத்துட்டு லெஃப்ட் சைடை வந்து உங்களோட மோதிர விரலால் மூடிட்டு இப்போ ரைட் சைடை மெதுவாக ரிலீஸ் பண்ண போகிறீங்க. ரைட் சைடு ரிலீஸ் பண்ணும்போது ரைட் சைடு வந்து நீங்கள் உங்களோட மூச்சை வெளியில் விட போகிறீங்க. ப்ரீத் அவுட் பண்ண போகிறீங்க. திரும்பி ரைட் சைடில் உங்கள் மூச்சை உள்ளே இழுக்க போகிறீங்க. உள்ளே இழுக்கும்போது ப்ரீத் இன் இன்ஹேல். இப்போ ரைட் சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறமா உங்கள் லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு வழியாக திரும்பி மூச்சை வெளியில் விட போகிறீங்க. ஸோ ப்ரீத் அவுட். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ரைட் நோஸ்க்கு உங்களோட வலது சைடு இருக்கிற மூக்குக்கு யூஸ் பண்ணணும். உங்களோட ரிங் ஃபிங்கர் மோதிர விரலை வந்து உங்களோட இடது சைடு இருக்கிற மூக்குக்கு யூஸ் பண்ணணும். ரெண்டு மூக்கும் க்ளோஸ் பண்ண அப்புறம் தான் ஒரு மூக்கு ஓப்பன் பண்ணும். ஸோ இது பேர் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீத்திங்னால அட் அ பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரே ஒரு மூக்கு மாத்திரம்தான் திறந்துருக்கணும். ஒரே ஒரு மூக்கு தொலை மாத்திரம்தான் திறந்துருக்கணும். அதே மாதிரி மூக்கை க்ளோஸ் பண்ணுறேன்னு மூக்கை வச்சு புஷ் பண்ணக்கூடாது. தள்ளாமல் உங்களோட மூக்கோட எலும்பு வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இன்னொரு தடவை பண்ணி பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து உங்களோட வலது சைடு இருக்கிற ஓட்டையை வந்து உங்களோட பெருவிரல்னால் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு உங்களோட இடது மூக்கு வழியாக மூச்சை உள்ளே வாங்குங்க. இன்ஹேல். இப்போது இடது சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு மெதுவாக வலது சைடை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணும்போது அது வழியாக மூச்சை வெளியில் விடணும். எக்ஸ்ஹேல். இப்போ மெதுவாக உங்களோட வலது சைடில் மூச்சை உள்ளே இழுங்க. இன்ஹேல். இப்போது உங்களோட பெருவிரலால் மூக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மெதுவாக உங்கள் இடது சைடு இருக்கிற விரலை எடுங்க. இடது வழியாக லெஃப்ட் வழியாக மெதுவாக எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். ஸோ லெஃப்ட் இன்ஹேல், ரைட் எக்ஸ்ஹேல், ரைட் இன்ஹேல், லெஃப்ட் எக்ஸ்ஹேல். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்லோவாக பண்ண முடியுமோ பண்ணுங்கள். அதுவும் உங்களோட எக்ஸலேஷன் மூச்சு வெளியில் விடுற கவுண்ட் வந்து உள்ளே இழுக்கிறதோட ஜாஸ்தியாக இருக்கணும். மூணு கவுண்ட்டுக்கு நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிக்ஸ் கவுண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்ஹேல் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்போ தான் நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு எல்லாம் வெளியில் போகும். கார்பன் டை ஆக்சைடுன்றது ஒரு நம்மளோட உடம்புல இருக்கிற ஒரு டாக்ஸின். ஸோ அது வெளியில் போகணும் அப்படின்னா உங்களோட எக்ஸலேஷன் வந்து நீங்கள் லாங்கராக வைக்கணும். ஸோ லெஃப்ட் சைடில் இன்ஹேல் பண்ணி ரைட் சைடில் எக்ஸ்ஹேல் பண்ணி திரும்பி ரைட் சைடில் இன்ஹேல் பண்ணி லெஃப்ட் சைடில் எக்ஸ்ஹேல் பண்ணுறது ஒரு ரவுண்ட். இந்த மாதிரி நீங்கள் அஞ்சிலிருந்து ஒம்பது ரவுண்ட் வரலாம். நிதானமாக பண்ணலாம். உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிதானமாக பண்ணலாம். இன்கேஸ் நடுவில் நீங்கள் கையை இறக்கிட்டு கொஞ்சம் நார்மல் ப்ரீத்திங் எடுக்கணும், நார்மலாக நீங்கள் வந்து மூச்சு எடுத்து மூச்சு விடணும் அப்படின்னாலும் கையை இறக்கிட்டு நார்மல் ப்ரீத்திங் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த பிராணாயாமா பேர் நாடி சுத்தி பிராணாயாமா. இது நீங்கள் எப்போ பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு வந்து மூக்கில் ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கும் போதோ இல்லை உங்களுக்கு வந்து ரொம்ப மூக்கு அடைப்பாக இருக்கும் போதோ அந்த மாதிரி சமயத்தில் பண்ணக்கூடாது. மற்றபடி எல்லா சமயத்துலேயும் பண்ணலாம். நீங்கள் சாப்பிட்டதுக்கும் நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கும் வந்து அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு இல்லை மூணு மணி நேரம் கேப் இருந்தால் பெட்டர். ஆக்சுவலாக காலையில் வெறும் வயிற்றில் பண்ணுறது ரொம்பவே சிறந்தது. ஸோ இந்த பிராணாயாமம் வந்து உங்களுக்கு நல்ல கவனசக்தியை உண்டாக்கி உங்களோட ரெண்டு எனர்ஜிஸ் இருக்கு இல்லையா, சந்திரன் சூரியன், வெப்பம் மற்றும் குளிர்நிலை, அந்த ரெண்டு நிலையிலும் வந்து பேலன்ஸ் பண்ணி உங்களோட உடம்புல இருக்க ரத்த ஓட்டத்தை நல்லபடியாக ப்ராப்பராக உங்களோட ஆர்கன்ஸ்க்கு போய் சேர்றதுக்கு வழிவகுக்கும்.
1: இதன் தொடர்ச்சியை அடுத்த வார வெள்ளிக்கிழமை அன்று என்னுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

0: கதை அரங்கம் வழங்குகிறார் ஜோனல் அவர்கள்.
1: ஒரு அப்பாவும் ஒரு குட்டி பையனும் இருக்காங்க. அந்த குட்டி பையன் பேரு கார்த்திக். அப்பா வந்து இந்த குட்டி பையனான கார்த்திக்கு ஒரு முக்கியமான லைஃப் லெசன், வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்லி கார்த்திக் இங்கே வாப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவன் கையில் ஒரு கல்லை கொடுக்குறாரு. கல்லா? அப்பா ஏன் நம்மக்கிட்ட ஒரு கல்லை போய் கொடுக்குறாரே அப்படின்னு யோசிக்கிறான் அந்த கார்த்திக். கார்த்திக், இந்த கல் உனக்கானது, நீ தான் இந்த கல்லை வச்சுக்க போகிற. அது மட்டும் இல்லாமல் இந்த கல்லை நீ எவ்வளோ விலைக்கு விற்க முடியுமோ நீ விற்றுக்கலாம். அந்த காசு உன்னோடது, உனக்கானது அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட அவங்க அப்பா சொல்கிறாரு. என்ன அப்பா கல்லை போய் விற்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை வாங்கிக்கிறான் கார்த்திக். அந்த கல்லை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, புது வடிவத்தில் இருக்குது, ரொம்ப ஷைனிங்காக பாலிஷ்டாக மினுமினுக்குது. ஆனால் கார்த்திக்கு அது என்ன கல், அதோட விலை என்ன எதுவுமே தெரியாது. அவங்க அப்பா கார்த்திக்கை பார்த்து சொல்கிறாரு, கார்த்திக், இந்த கல்லை நீ எந்த கடையில் வேணாலும் போய் அதோடைய விலையை நிர்ணயம் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல அதிகபட்சமான விலை கொடுக்குறாங்களோ அங்கே நீ இதை சேல் பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணுறதுக்கு முன்னால் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன புன்னகையோட அவங்க அப்பா கார்த்திக்கிட்ட சொல்கிறாங்க. ஆ ஓகேப்பா, நானும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கார்த்திக்கும் அந்த கல்லை எடுத்துகிட்டு போகிறான். சரி, இதோடைய விலை எங்கன்னு யார்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இந்த மீன் தொட்டிலாம் வச்சுருப்பாங்கல்ல, அதுக்குள்ளே இந்த கல்லை போடுவாங்கல்ல, அப்போ அந்த கடையில் போய் கேட்டால் இதோடைய விலை என்னென்னு தெரியும் தானே, அப்போ அங்கே கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கடைக்குள்ளே போகிறான் கார்த்திக். இந்த மீன்கள் எல்லாத்தையும் விற்கக்கூடிய கடையான அந்த மீன் தொட்டியெல்லாம் கிடைக்கும் அந்த கடைக்குள்ளே போய் இந்த கல்லை கொடுத்து, ஆனால் இந்த கல்லோடைய விலை என்னன்னா, இந்த கல்லை என்கிட்டருந்து நீங்கள் வாங்கிக்கிறீங்களா, நான் உங்களுக்கு இந்த கல்லை தந்தா நீங்கள் எனக்கு எவ்வளவு தருவீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் அந்த கடையில் போய் கேட்குறான். அந்த அண்ணாவும் அந்த கல்லை வாங்கிட்டு, பா தம்பி, இந்த மாதிரி கல் நம்ம கடையிலேயே கிடையாது, புதுசாக இருக்குது, அழகாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குதே, ஓகே நான் வேணால் வாங்கிக்கிறேன், ஆனால் என்கிட்ட இருக்கிற எந்த கல் மாதிரியும் இல்லை, இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, ஒரே ஒரு பீஸ் வேறு தான் வச்சுருக்கிறேன், இதை வேணால் சும்மா ஒரு அழகு சாதனமாக பயன்படுத்திக்கலாம்ப்பா, நல்லா தான் இருக்குது, எவ்வளோ வேணும் அப்படின்னோடனே, நீங்கள் எவ்வளோ நான் தருவீங்க, இதோட விலை என்னென்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன இதுக்கு ஒரு 300 ரூபா கொடுக்கலாம், 300 ரூபா போதுமாப்பா அப்படின்னோன்னு, 300 ரூபா தான் தருவீங்களா, சரி ஓகேண்ணா, நான் வந்து எங்கள் அப்பா கிட்டே கேட்டுட்டு ரிட்டர்ன் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூன்னு அந்த கல்லை மீண்டும் வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ வர்ற வழியில் யோசிக்கிறான், 300 ரூபானா எத்தனை நாளைக்கு நம்மளுக்கு பாக்கெட் மணியை யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லை ஆனால் விற்காமல் அப்பா கிட்டே வர்றான் கார்த்திக். அப்பா, இந்த கல் இருக்குல்ல, இதை நான் ஒரு மீன் தொட்டி கடைக்கு கொட்டு போய் எவ்வளவுன்னு கேட்டேன்ப்பா, 300 ரூபான்னு சொன்னாங்க,

நான் வேணா அங்கேயே வித்துட்டுமாப்பா அப்படின்னு கார்த்திக் கேட்க, அவங்க அப்பா ஒரு அதிர்ச்சியோட கூட ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, கார்த்திக் அங்கே எவ்வளோ சொன்னாங்க, 300 சொன்னாங்களா, சரி நான் வேற ஒரு கடை சொல்கிறேன், நீ அங்கே போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திக்கோட அப்பா. என்ன கடைப்பா, எங்கே போய் கேட்கணும் அப்படின்னு கார்த்திக் கேட்க, இது ஒரு தங்க நகை கடை, ஒரு ஜுவல்லரி ஷாப், இங்கே போய் நான் கொடுத்த அந்த கல்லுக்கு என்ன விலை அப்படின்னு நீ கேளு கார்த்திக் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. ஓகேப்பா அப்படின்னு சொல்லி கார்த்திக்கும் அந்த கல்லை எடுத்துகிட்டு அந்த நகை கடைக்கு போகிறான். நகை கடைக்கு போயிட்டு, ஆனால் இந்த மாதிரி ஒரு கல் எங்கள் அப்பா கொடுத்துருக்காங்க, இதுதான் அந்த கல், இதுக்கு என்ன விலை இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த கல்லை நான் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் எவ்வளோ விலை எனக்கு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கார்த்திக் அந்த நகை கடையில் கேட்குறான். அந்த நகை கடையில் உள்ளவங்க எல்லோரும் ஷாக்காக பார்க்குறாங்க கார்த்திக்கு. ஏன் எல்லோரும் நம்மளை இப்படி பார்க்குறாங்கன்னு கார்த்திக் நினைக்க, அப்புறம் தான் சொல்கிறாங்க, தம்பி நீ எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த கல் ரொம்ப விலை மதிப்பு உயர்ந்தது, ஆனால் அது உனக்கு தான் தெரியல, இந்த கல் யார் உனக்கு கொடுத்தா அப்படின்னு கேட்க, எங்கள் அப்பா கொடுத்தாங்க அண்ணா, இதை வந்து உங்ககிட்ட கொடுத்து எவ்வளோ விலை நீங்கள் தருவீங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னோடனே, தம்பி நீ கையில் வச்சுருக்கிறது வெறும் கல் இல்லைப்பா, அது ஒரு டைமண்ட், இந்த டைமண்டை நாங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கிறோம், விலை மதிப்பு உயர்ந்த ஒரு டைமண்டு தான் இது, இதை நாங்கள் செக் பண்ணி சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட இருந்து அந்த கல்லை வாங்கி அதை செக் பண்ணிவிட்டு, இதுக்கு எங்களால் 100,000 வரைக்கும் கொடுக்க முடியும் கார்த்திக் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்த்திக் ஒரு ஷாக்கு, என்னடா இது, கொஞ்ச நேரம் முன்னால் வரைக்கும் இது ஒரு சின்ன சாதாரண கல்லுன்னு நினச்சோம், மீன் தொட்டிக்குள்ளே போடலான்னு நினச்சோம், பார்த்தா இது டைமண்டுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, ஓ அப்படியாண்ணா, ஓகே ஓகே, 100,000 தருவீங்களா, நீங்கள் வச்சுருங்க, நான் போய் எங்கள் அப்பா கிட்டே கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி மறுபடி வேகமாக ஓடுறா வீட்டுக்கு. அப்பா அப்பா அப்பா 100,000 தராங்களாம்ப்பா இந்த கல்லுக்கு அப்படின்னு சொல்லி வேகமாக போகிறான் கார்த்திக். ஆமாம் கார்த்திக், இந்த கல்லோடைய விலை ரொம்ப உயர்ந்தது. சரிப்பா அப்படின்னா இங்கேயே விற்றுடலாமா, 100,000 தராங்கல்ல அப்படின்னோடனே, இல்லை கார்த்திக், இன்னும் நீ நிறைய இடத்துல யோசிச்சு தெரிஞ்சு ஆராய்ஞ்ச பிறகு தான் எங்கே விற்கணுன்றதை யோசிக்கணும். ஸோ இப்போது இன்னொரு கடை சொல்கிறேன், நீ அங்கே போய் கேட்டுப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன கடைப்பா அப்படின்னு கேட்க, கார்த்திக்கு ஒரு ஆன்டிக் ஷாப்பை சொல்கிறாங்க. பழைய பொருட்களை விற்கக்கூடிய வாங்கக்கூடிய ஒரு கடை தான் ஆன்டிக் ஷாப். அந்த கடைக்கு போய் இந்த கல்லை கொடுத்து விலை என்னன்னு கேட்டுட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாங்க கார்த்திக்கை. கார்த்திக்கும் பத்திரமாக அந்த கல்லை பொக்கிஷம் மாதிரி பேகுல எடுத்து அவன் கைக்குள்ளேயே வச்சு எடுத்துகிட்டு போகிறான். முதல்ல மீன் தொட்டி கடைக்கு எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கல் தானே அப்படின்னு ரொம்ப அசால்ட்டாக எடுத்துகிட்டு போன அதே கல் தான் இப்போது அதோடைய மதிப்பு தெரிஞ்ச பிற அதோடைய விலை தெரிஞ்ச பிறகு கார்த்திக் பத்திரமாக பயத்தோட பத்திரமாக எடுத்துகிட்டு போகிறான். இப்போ எடுத்துகிட்டு போய் அந்த ஆன்டிக் ஷாப்பில் கொடுக்குறான். கொடுத்துட்டு, ஆனால் இந்த கல்லுக்கு நீங்கள் எவ்வளோ விலை கொடுப்பீங்க, இந்த கல்லை எங்கள் அப்பா உங்ககிட்ட கொடுத்து விலையை கேட்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது, அந்த ஆன்டிக் ஷாப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் அசந்து போய் அந்த கல்லை பார்க்குறாங்க. 2-3 மேக்னிஃபையிங் கிளாஸ், ஸ்க்ரூ டிரைவர்ஸ், சின்ன சின்ன முக்கியமான பொருட்களை வந்து ஆராய்ஞ்சு பார்க்கக்கூடிய டூல்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து பார்த்து சொல்கிறாங்க, தம்பி நீ எடுத்துகிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த கல்லானது ரொம்ப விலை மதிப்பற்றது, ரொம்ப விலை உயர்ந்தது, அதுக்கு வந்து ப்ரைஸ்லெஸ், அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமான இந்த கல்லை நீ எடுத்துகிட்டு வந்திருக்க, இது வந்து ரேர் ஏர்த் மினரல் அப்படின்னு சொல்லுவாங்க, இது டைமண்டெல்லாம் கிடையாதுப்பா, இது அரிய வகை கல், இந்த கல் வந்து 1,000 வருடங்கள் வந்து பூமிக்கடியில் இருந்தால் மட்டும்தான், 1,000,000,000,000 கணக்கான வருடங்களாக இது வந்து உருவாக்கப்பட்டிருக்கோம், ஸோ இந்த கல்லானது ரொம்ப விலை மதிப்பு உயர்ந்தது, இந்த கல்லை நாங்கள் கண்டிப்பாக உடனே உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறேன், 500,000 வரைக்கும் நான் தரேன், இந்த கல்லை எனக்கு தந்துடுறியா அப்படின்னு சொல்லி உடனே கூட நான் வந்து கேஷாக தந்துடுறேன், நீ எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கார்த்திக்கிட்ட அந்த கடை அண்ணா கேட்குறாங்க. கார்த்திக் அப்படியே வாயடைச்சு நின்று பார்க்குறான், என்னது 500,000, 300 சொன்னார் ஒருத்தர், 100,000 சொன்னார், இப்போ எங்கே வந்து நிற்கிது, 500,000 சொல்கிறாங்களே, ஐயோ வேணாம் அண்ணா, நீங்கள் 500,000 தரீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான், ஆனால் நான் போய் எங்கள் அப்பா கிட்டே கேட்டுட்டு தான் வரணும், நீங்கள் விடுங்க நான் வேகமாக போய் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி வேகமாக கொடுக்கூடும் ஓடுறான். அப்பா 500,000 இந்த கல்லோட விலை அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்து அவங்க அப்பா கிட்டே போய் நிற்கிறான். அப்பா நகைச்சுவையோடு சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சந்தோஷம்ப்பா, எப்படி விலை மாறிக்கிட்டே இருக்குது பார்த்தியா கடைக்கு கடை அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ப்பா நான் வேணா 500,000 அதை விற்றுட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நீ அதை பண்ண வேண்டாம்,

0: வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்பா இருக்குதுலே அங்கே தான் விலை மதிப்பு ஜாஸ்தியாக சொன்னாங்க, அங்கே வித்துடலாம் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை தம்பி அங்கே நீ விற்க வேண்டாம், இது மூலமாக நீ ஒரு விஷயத்த கற்றுக்கிடணும் அப்படின்னு அவங்க அப்பா சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கார்த்திக் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய நண்பர்கள் வரலாம், ஒவ்வொரு நண்பர்களும் உன்னை ஒவ்வொரு மதிப்பில் இடை செய்யலாம், உனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முத்திரையாக உன் மேலே குத்தலாம், ஆனால் நீ யாரு உன்னுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கணும், உன்னுடைய மதிப்பு என்னங்கிறது உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் உனக்கு சொல்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸாக கூட இருக்கலாம். அந்த நேரத்தில் ஒவ்வொருத்தங்களும் சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, ஓ நான் விலை மதிப்பு கம்மியானவன், ஓ ஒருவேளை என்னோட மதிப்பு ரொம்ப கம்மியோ அப்படின்னு நீ நினச்சிடக்கூடாது. உன்னுடைய மதிப்பு உன்னுடைய அடையாளம் என்னங்கிறது முதலாவதாக உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது, உன்னுடைய மதிப்பையும் அடையாளத்தையும் தெரிஞ்சிக்கக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய நண்பர்களோடு நீ சேர்ந்திருக்கும் போது உன்னுடைய மதிப்பு விலையற்றதாக இருக்கோ, உன்னுடைய அடையாளம் சிறந்ததாக இருக்கோ. மற்றவங்க அதாவது நல்ல நண்பர்கள் இல்லாதவங்க சொல்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் வச்சு உன்னுடைய மதிப்பை நீ கம்மியாக எடை போடக்கூடாது. கரெக்டான கடையில் கொண்டு போய் காட்டும்போது தான் அந்த கல்லுடைய உண்மையான மதிப்பு உனக்கு தெரிஞ்சுது. அதே மாதிரி தான் உன்னோட மதிப்பு எங்கே தெரியுமோ அங்கே மட்டும் உன்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்கணும். உன்னுடைய மதிப்பு உன்னுடைய அடையாளம் உன்னுடையது அப்படின்னு சொல்லி ஒரு அழகிய லெசனை அவங்க அப்பா கார்த்திக்கு கற்றுக் கொடுக்குறாரு.
1: தேன்கூடு தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
1: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
3: பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் சார்பில் நடைபெறும் ரோஸ்கார் மேளா 2026 நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை மாலை 5:10 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடெல்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக்கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிதா முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் அனைத்து மாநிலங்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளால் வரும் 2047 ஆண்டிற்கு முன்பே சிக்கிள் செல் நோய் முற்றிலும் ஒழிக்கப்படும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வரில் இது தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், ஆரோக்கியமான மகளிர் வலுவூட்டப்பட்ட குடும்பம் என்ற இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் இந்நோயை கண்டறிந்து முற்றிலும் ஒழிப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்நோயை கண்டறிய இதுவரை நடத்தப்பட்ட பரிசோதனையில் 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் ஊக்கத்தொகையை புதுடில்லி விஞ்ஞான் பவனில் இன்று மாலை வழங்குகிறார். இந்த ஊக்கத்தொகை நாடு முழுவதும் 15 லட்சம் பயனாளிகளுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்க வழிவகுத்துள்ளது. இத்திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பணிபுரியும் ஊழியர்கள் இந்த ஊக்கத்தொகை பெற தகுதி உடையவர்கள். கூடுதல் வேலைவாய்ப்பை உருவாக்கும் முதலாளிகள் மற்றும் ஒரு கூடுதல் பணியாளருக்கு மாதந்தோறும் 3000 ரூபாய் ஊக்கத்தொகை பெற இத்திட்டம் வகை செய்கிறது. இந்நிகழ்ச்சியை நாடு முழுவதும் நேரலை ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. முன்னதாக தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகள்

0: அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் இன்று புதுடெல்லி திரும்பினார். இப்பயணத்தின் போது பிரான்ஸ் நீஸ் நகரில் நடைபெற்ற பாரத் இன்னோவேட்ஸ் தொடங்கி G7 மாநாடு விவாடெக் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரையாடியது குறித்தும் எடுத்துரைத்துள்ளார். இரு நாடுகளின் அன்பான உபசரிப்பிற்கும் பிரதமர் சமூக வலைதளத்தில் நன்றி தெரிவித்துள்ளார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். புதுடில்லியில் இன்று நடைபெற்ற 26வது இந்திய கைரேகை மாநாட்டில் உரையாற்றிய அவர், சிக்கலான வழக்குகளை எளிமையாக்குவதில் இந்த அமைப்பு உதவி புரிவதாக கூறினார். குற்றப்பத்திரிகைகள் சுருக்கமானதாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அமைச்சர், பயனுள்ள ஆதாரங்களை மட்டுமே நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். புதிய குற்றவியல் சட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப அடிப்படையிலான விதிகளை அரசு தரப்பு திறம்பட பயன்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்தார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் சீரிய தலைமையில் கடந்த 12 ஆண்டுகளில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற கொள்கையுடன் அரசு செயலாற்றி வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியை துரிதப்படுத்தும் வகையில் தொலைதூர மற்றும் மலைப்பாங்கான பகுதிகள் தேசிய போக்குவரத்து அமைப்புடன் இணைக்கப்பட்டு இப்பகுதிகளை உள்ளடக்கிய மாநிலங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. கடந்த 12 ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக விமான நிலையங்களின் எண்ணிக்கை தற்போது 17 உயர்ந்துள்ளது. உதான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. வடகிழக்கு பகுதிகளில் 4170 கிலோமீட்டருக்கும் அதிகமான ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதோடு 46000 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராம சாலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இதனையடுத்து இப்பகுதிகளில் வர்த்தகம், பொருளாதாரம், போக்குவரத்து, கல்வி உள்ளிட்ட துறைகள் புதிய உச்சத்தை எட்டியுள்ளன. போக்குவரத்து மேம்பட்டதை அடுத்து சுற்றுலாத்துறை வளர்ச்சி கண்டு உள்ளூர் மக்களின் வாழ்வாதாரம் உயர்ந்துள்ளது. மத்திய அரசின் 12 ஆண்டுகால வளர்ச்சிப் பணிகள் குறித்து திருச்சி தனியார் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் வி மாணிக்கம் தெரிவிக்கையில்,
2: பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்தின் கீழ் 47,270 கோடி ரூபாய்க்கும் அதிகமான நிதி செலவுப்பட்டு 46,290 கிலோமீட்டருக்கும் அதிகமான கிராமப்புற சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. 8 விமான நிலையங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. குடான் திட்டத்தின் கீழ் 90 வழித்தடங்கள் மற்றும் 12 விமான நிலையங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. 4170 கிலோமீட்டர் ரயில் நிலையங்கள் மின்மயமாக்கப்பட்டு முழுமையான மின்மயமாக்கப்பட்ட இந்தியாவாக உருவெடுத்துள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் நடவடிக்கைக்கு எதிராக தமிழக அரசு கொண்டு வந்த தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், மேகதாது அணை தொடர்பான திட்ட அறிக்கையை மத்திய அரசு பரிசீலிக்கக்கூடாது என்று வலியுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதியை பெறாமல் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாது அணையை கட்டும் முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பை பேரவை தெரிவித்து கொள்கிறது என்றும் கூறினார். காவிரி படுகை ஒரு பற்றாக்குறை படுகை என குறிப்பிட்டு படுகையின் மொத்த நீரினையும் உச்சநீதிமன்றமும் காவிரி நடுவர் மன்றமும் படுகை மாநிலங்களுக்கு பகிர்ந்தளித்து விட்டதால் காவிரி படுகையின் புதிய திட்டங்களை மேற்கொள்ளவோ கூடுதலாகவோ நீரை பயன்படுத்த இயலாது என்றும் தெரிவித்தார். அரசியல் கட்சிகளுக்கு இடையே கொள்கை நிலைப்பாட்டில் வேறுபாடுகள் இருந்தாலும் மக்களுக்காக ஒன்றுபட்டு இருக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார்.
4: காவிரி பிரச்சனை இரு மாநிலங்களின் உணர்வு பூர்வமான பிரச்சனையாகும். கர்நாடக அரசு மேகதாதுவிலோ வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசினை அறிவுறுத்துமாறு இப்பேரவை வலியுறுத்துகிறது. கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழ்நாடு அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது.
0: இத்தீர்மானத்தை வரவேற்று பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இத்தீர்மானத்தை அனைத்துக் கட்சி குழுவினரும் பிரதமரிடம் நேரில் வழங்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். காங்கிரஸ், அஇஅதிமுக, பாமக,

0: விடுதலை சிறுத்தைகள், தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் இத்தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. அனைத்து கட்சிகளும் ஆதரவு தெரிவித்ததை அடுத்து இத்தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. முன்னதாக அவை இன்று காலை கூடியதும் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் தா வீராசாமி, சி ராமசாமி, சுவாமிநாதன், ஆறுமுகம், பே கண்ணன், நாஞ்சில் முருகேசன் ஆகியோருக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் இரா நல்லக்கண்ணு, பேரவை முன்னாள் செயலாளர் ராமசாமி, திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா, தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன் ஆகியோர் மறைவிற்கும் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. நாடு முழுவதும் இரண்டாவது கட்ட போலியோ தடுப்பூசி முகாம் வரும் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. தருமபுரியில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை இம்முகாமில் பங்கேற்க செய்து போலியோ இல்லாத மாவட்டமாக உருவாக்க மாவட்ட தாய்சேய் நல அலுவலர் திருமதி கார்த்திகா அறிவுறுத்தியுள்ளார்.
1: வருகின்ற June 28ஆம் தேதி பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து நாடு முழுவதும் தங்கள் வீடுகளுக்கு அருகாமையில் உள்ள அங்கன்வாடி மையங்கள், அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்களில் அளிக்கப்படுகிறது. இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி போலியோ இல்லாத இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
0: தென்காசி மாவட்டத்தில் கார்பருவ சாகுபடிக்கான முன்னேற்பாடு பணிகள் தீவிரமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தென்காசியில் அடவி நன்னார் அணை, குண்டார் அணை, கருப்பாநதி அணை, ராமநதி அணை மற்றும் கடனாநதி அணை உள்ளிட்ட 5 அணைகளை கொண்டுள்ள மாவட்டத்தில் தற்போது கார்பருவ சாகுபடிக்கான நெல் நாற்று பாவுதல் உள்ளிட்ட முதற்கட்ட பணிகளை விவசாயிகள் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றனர். கால்வாய்கள் மற்றும் நீர்ப்பாசன அமைப்புகள் முறையாக சீரமைக்கப்பட்டால் அணைகளில் இருந்து திறக்கப்படும் தண்ணீர் தடையின்றி விவசாய நிலங்களுக்கு சென்றடையும். இதன் மூலம் இந்த ஆண்டு கார்பருவ சாகுபடி முழுமையான விளைச்சல் கிடைக்கும் என விவசாயிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: திருப்பூர் மாவட்டம் உடுமலை அமராவதி அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 1397 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று வினாடிக்கு 4000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், நீலகிரி, சேலம், நாமக்கல், கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற காலிறுதியில் அவர் தென்கொரியாவின் மின் சன் கிம்மை 21-16, 21-18 என்ற நேர் செட்களில் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான வேலைவாய்ப்பு ஊக்கத்தொகை திட்டத்தின் கீழ் ஊக்கத்தொகையை புதுடில்லியில் இன்று வழங்குகிறார். நாட்டில் குற்றவியல் நீதி அமைப்பு தற்போதைய மாற்றங்களை பூர்த்தி செய்யும் வகையில் புதுப்பிக்கப்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் நடவடிக்கைக்கு எதிரான தனி தீர்மானம் சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. மேகதாது அணை விவகாரத்தில் வேறுபாடுகளை களைந்து அரசியல் கட்சிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டார். மக்காவ் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் அரையிறுதிக்கு இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் இனிய மதிய வணக்கம் நேயர்களே. பசுமையான நினைவுகளாய் காவிய கானங்களாய் ஒலிக்க இருக்கிறது மதுரத்தென்றல். இன்னைக்கு மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில காவிய கானங்களாக முதலில் வரும் பாடல் பார்மகளை பார் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலா குரலில் நீரோடும் வைகையிலே அப்படின்ற பாடல் கேட்கலாமா?

0: நேரம் 2:23:48 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் மதுரத் தென்றல் காவிய கானங்களாக. பசுமையான நினைவுகளாய் பயணித்துக் கொண்டிருக்கிறது மதுரத் தென்றல் நிகழ்ச்சியில். அடுத்த பாடலாய் பறக்கும் பாவை திரைப்படத்திலிருந்து டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரலில் பாடல் இது.
1: நிலவென்னும் ஆடை கொண்டாடும் அவள் தன் நிழலுடன்

0: நிலவென்னும் ஆடை கொண்டாளோ அவள் தன் நிழலுடன் நின்றாளோ, குளிரென்னும் வாடை கொண்டாளோ அவள் தன் கூந்தலில் மறைந்தாளோ.
1: நேரம் 2:27:50 நொடிகள்ல இணைந்திருக்கிறோம் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியுடன்.

மனதில் நீங்காத நினைவுகளாய் இணைந்திருக்கிறோம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில். மீண்டும் இசைக்கிறது டி எம் சௌந்தரராஜன் குரலில் புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:31 இணைந்திருக்கிறோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி தரும் மதுரை தன்றல் நிகழ்ச்சியின் நிறைவான பாடலாய் வருகிறது காத்திருந்த கண்கள் திரைப்படத்திலிருந்து பி.வி. ஸ்ரீனிவாஸ் குரலில்.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இதுவரைக்கும் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில வந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கும் பிடித்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையில நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் சுந்தரி. நன்றி நேர்களே, மீண்டும் நாளை 2:15 சந்திக்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில். இணைந்திருங்கள் நேயர்களே, இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: 26 நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு மாலை 5:10 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். இந்நிகழ்வு மாலை 5:10 முதல் டெல்லியிலிருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் அஞ்சல் ஆகும். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:35, 25 நொடி. ஆகாஷ்வாணி சேர்ந்திசை பாடற் பயிற்சி கேட்கலாம். கன்னட மொழி பாடலை என்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். இயற்றியவர் துட்டரங்கே கவுடா அவர்கள். இசையமைத்திருப்பவர் பி ஆர் கீதா அவர்கள்.

0: குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஒரு கன்னட மொழி பாடலை கத்துக்க போறோம். இந்த பாட்டை எழுதியிருக்கிறவர் தொட்டரங்கே கவுடா அவர்கள். சரி, பாடலை முதல்ல எழுதிப்போமா? நான் ஒவ்வொரு வரியா சொல்றேன், நீங்க எழுதிக்கிறீங்களா?
1: கடல கரைய கக குலா,
2: கடல கரைய கக குலா,
1: எனிதோ
2: முகிலா,
1: உத்த அகல
2: உத்த அகல,
1: ஜீகிதனிது பாந்தளா
2: பாந்தளா.
0: இது வரைக்கும் பல்லவி. இப்ப முதல் சரணம்.
1: வானலோக நகுவ நாக,
2: வானலோக நகுவ நாக,
1: ஹாரோ ஹக்கி பாலிகே,
2: ஹாரோ ஹக்கி பாலிகே,
1: ரெக்கே பீசி தைரிய சூசி,
2: ரெக்கே பீசி தைரிய சூசி,
1: சுக்கி முட்டோ ஹம்மிகே,
2: சுக்கி முட்டோ ஹம்மிகே.
0: இனி இரண்டாவது சரணம்.
1: தூர தூர ஹாரி ஹாரி,
2: தூர தூர ஹாரி ஹாரி,
1: வியோம காணுவா பகே,
2: வியோம காணுவா பகே,
1: ஹசிவ மரசி,
2: ஹசிவ மரசி,
1: வாஞ்சே மெரசி,
2: வாஞ்சே மெரசி,
1: திகந்த சேரோ லகுபகே,
2: திகந்த சேரோ லகுபகே.
0: சரி, இப்ப மூன்றாவது சரணம்.
1: யாவ நாடோ எந்த காடோ,
2: யாவ நாடோ எந்த காடோ,
1: ஹாரோ ஆசை ஹக்கிகே,
2: ஹாரோ ஆசை ஹக்கிகே,
1: முக்த ககன நூறு கால,
2: முக்த ககன நூறு கால,
1: ஈஜோ சக்தி ரெக்கிகே,
2: ஈஜோ சக்தி ரெக்கிகே.
0: இந்த பாடல் ஆஹிர் பைரவ் ராகத்துல திஸ்ரகதி தாளத்துல அமைஞ்சிருக்கு. பாடலை முழுசும் எழுதியாச்சா? இப்ப பாடலை கத்துப்போமா?

0: சப்பாஷ் குழந்தைகளே, அருமையான கன்னட மொழி பாடல் இத உங்களோட சேர்ந்து செய்யால இன்னும் அற்புதமாக்கிட்டீங்க. எவ்வளவு ஸ்ரத்தையா கத்துக்கிட்டீங்கன்னு நீங்க பாடுற விதத்திலேயே தெரியுது. மீண்டும் சந்திப்போமா? வணக்கம் குழந்தைகளே.
1: சேர்ந்து செய் பாடற்பயிற்சி கேட்டீர்கள். கன்னட மொழி பாடலை இயற்றியவர் துடரங்கே கவுடா அவர்கள், இசையமைத்திருந்தார் பி ஆர் கீதா அவர்கள். நூற்று 1.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக யோகா தினத்தை ஒட்டி கர்ப்பிணி பெண்களுக்கான யோகா பயிற்சிகள் குறித்து மகப்பேர் மருத்துவர் டாக்டர் கே விஜயலட்சுமி அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்டு பயன்பெறலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில இடங்களிலும் காரைக்காலிலும் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 9 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, சேலம் மாவட்டம் காவேரிபுரம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், காரைக்காலில் 7 சென்டிமீட்டர், அயப்பாக்கம், சென்னை வளசரவாக்கம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், விருதுநகர், கொரட்டூர், சாம்ராஜ், சென்னை அண்ணாநகர் மேற்கு, பையூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், திருவாரூர், செம்பனார் கோவில், தென்கனிக்கோட்டை, நெடுங்கல், பில்லூரணை, சென்னை எம்ஜிஆர் நகர் ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், சிவகங்கை, பாடாலூர், திருமங்கலம், நகுடி, குன்னூர், சின்னக்கல்லாறு, பிளவக்கல் பெரியார் அணை, கேளம்பாக்கம், ஆவடி, கள்ளிக்குடி, மதுரவாயல், செம்பரம்பாக்கம், ஷாலிகிராமம், கிண்ணக்கோரை, திருத்துறைப்பூண்டி, சீர்காழி, மேட்டூர், கோவில்பட்டி, கருமாந்துறை ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், அவலூர்பேட்டை, கொரட்டூர், மணலி, புதுக்கோட்டை, நெற்குன்றம், தண்டையார்பேட்டை, தாமரைப்பாக்கம், சேலம், திருவொற்றியூர், சேத்துப்பட்டு, மாரண்டஹள்ளி, காரியாக்கோவில் அணை, பூண்டி, செங்கம், சென்னை வடபழனி, ஸ்ரீமுஷ்ணம், காஞ்சிபுரம், சென்னை ஆட்சியர் அலுவலகம், விருதுநகர், ஆலந்தூர், சென்னை, திருமயம், காரையூர், அம்பத்தூர், பேசின்பாலம், கொளத்தூர், மணலி, சென்னை பாரிமுனை, பாலக்கோடு, மேட்டூர், ஆற்காடு, சாத்தூர், பாலக்கோடு, மாதவரம், கேதண்டப்பட்டி, கோவிலாங்குளம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், இன்னும் பல இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. அதிகள வெப்பநிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டின் சில இடங்களில் 4 முதல் 5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகள வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 38.5 டிகிரி செல்சியஸ் சென்னை விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையான 23 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், சென்னை விமான நிலையம் ஆகிய இடங்களில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான

மிக குறைந்த வெப்பநிலை 12.6 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், கரூர், திருவள்ளூர், தூத்துக்குடி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது.

0: செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு குறைந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி, நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, தூத்துக்குடி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. தருமபுரி, ஈரோடு, சேலம், திருப்பத்தூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு: பலத்த காற்றுடன் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கரூர், திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த இடிமழைக்கு வாய்ப்புண்டு. மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். நாளை பலத்த காற்றுடன் நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மழைத்தூரலுக்கும் வாய்ப்புண்டு. நாளையும் இதே வானிலை தொடரக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் பலத்த மழை இடிமின்னலுடன் பெய்யக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 17 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகள வெப்பநிலை 33.8 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். 5:07 மாலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது நிலையத்தின் மாலை ஒலிபரப்பு இனிதே துவங்குகிறது. நிகழ்ச்சிகளின் துவக்கமாக கேட்கலாம் குரல் அமுதம்.
1: புறம் தூய்மை நீரானமையும் அகன் தூய்மை வாய்மையான் காணப்படும்.
2: உடலின் வெளிப்புற தூய்மை தொடர்ந்து நீராடுவதால் உண்டாகும். உடலின் உள்ள தூய்மை இடையறாது உண்மை பேசுவதால் உருவாகும். குறள் எண் 298 அதிகாரம் வாய்மை.
1: புறம் தூய்மை நீரானமையும் அகன் தூய்மை வாய்மையான் காணப்படும்.
2: உடலின் வெளிப்புற தூய்மை தொடர்ந்து நீராடுவதால் உண்டாகும். உடலின் உள்ள தூய்மை இடையறாது உண்மை பேசுவதால் உருவாகும். குறள் எண் 298 அதிகாரம் வாய்மை.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு தொடரும்.

0: மாநில செய்திகள். வாசிப்பவரன் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள்.
1: உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்தியாவுடன் வர்த்தகம் புரிய அனைத்து நாடுகளும் விரும்புவதாக குறிப்பிட்டுள்ளார். உலகின் நன்மைக்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்

0: பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கம் அளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 33 நாடுகளின் உயரிய விருதுகள் பிரதமருக்கு வழங்கப்பட்டுள்ளது அவரது தலைமை பண்புக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் அவர் கூறியுள்ளார். 70 லட்சம் கோடிக்கும் கூடுதலான நேரடி அந்நிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு கோவிட் தடுப்பு மருந்து விநியோகம் செய்யப்பட்டதாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை, திருச்சி, திருநெல்வேலி, கோவை, மதுரை ஆகிய இடங்களை தலைமையிடமாக கொண்டு இந்த மண்டலங்கள் செயல்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையில் வெளிப்படையான நிர்வாக செயல்திறன் மற்றும் விரைவான சேவையை வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தாவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தாவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: சர்வதேச யோகா தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்பட உள்ளதையொட்டி சேலத்தில் 1000 மேற்பட்டோர் பங்கேற்ற யோகாசன நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உடலை இலகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சியில் இவர்கள் ஈடுபட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உடலையும் மனதையும் ஒரே நேரத்தில் புத்துணர்வாக்கும் யோகாசனத்தை அனைவரும் நாள் தவறாமல் மேற்கொள்ள வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நடப்பாண்டு சர்வதேச யோகா தினம் ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற பொருண்மையில் கொண்டாடப்படுகிறது. இதன் அடிப்படையில் சேலத்தில் 1000 மேற்பட்ட மாணவ மாணவியர் ஒன்று திரண்டு யோகாசனங்களை செய்து அசத்தினர். உடலை லகுவாக்கும் யோகாசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி, பிராணாயாமம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை இயற்கை மருத்துவம், பொறியியல், கலை அறிவியல் மற்றும் பாலிடெக்னிக் கல்வி பயிலும் மாணவ மாணவியர் செய்து காட்டினர். சேலத்திலிருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மன அழுத்தத்தை போக்க யோகா பயிற்சி பெரும் உதவிகரமாக உள்ளது என்று இதில் பங்கேற்ற மாணவர்கள் தெரிவித்தனர்.

0: ஸோ யோகா பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆப்வியஸ்லி ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ரிலாக்ஸிங் ஆசனா, ரிலாக்ஸிங் டெக்னிக், பிரணாயமா இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ மைண்டை காம்ஃபுல்லாக சூத்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி நம்ம யோகா பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் அண்ட் ஃபிசியாலஜிக்கலாகவும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால யோகா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இன்டர்நேஷ்னல் யோகா டே வந்துட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். யோகாங்கிறது வெறும் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக மட்டும் இல்லை, ஆல் த ஏஜ் பீப்புள்ஸ் வந்து நம்ம இதில் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இது பண்ணுறது மூலயமா பாடி அண்ட் மைண்டில் நம்மளுக்கு ஒரு பேலன்ஸ் கிடைக்குது.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் கிழக்கு விதர்பா முதல் தமிழக பகுதிகள் வரை தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம் வழியாக ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, ஈரோடு, சிவகங்கை, திருச்சிராப்பள்ளி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஓரிரு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு.
1: மாவட்ட செய்திகள். பெரம்பலூரில் உள்ள தனலட்சுமி சீனிவாசன் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற யோகா பயிற்சி முகாமில் 5000 மேற்பட்டோர் பங்கேற்றனர். மதுரை மாவட்டத்தில் உயர்கல்வி வழிகாட்டுதல் தொடர்பான குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு ஆகாஷ் தலைமையில் இன்று நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஷெடியூல்டு வகுப்பினர் மற்றும் பழங்குடியினருக்கு ஜவுளி வடிவமைப்பு உற்பத்தி தொடர்பான பயிற்சி தாட்கோ மூலம் வழங்கப்பட உள்ளதாகவும், விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான இணையதளத்தில் பதிவு செய்யுமாறும் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா கூறியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையின் போது கணக்கில் வராத 231,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சிங்கப்பெண் அதிரடி சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் இடி மின்னல் தாக்கியதில் விவசாயி ஒருவர் உயிரிழந்தார். சென்னை ஜோத்பூர் இடையே சிறப்பு ரயில் வரும் 30ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் இறுதி வரை செவ்வாய்க்கிழமை தோறும் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ஜெர்மனியின் சுல்லில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 10 மீட்டர் பிரிவில் சேஜல் காம்ப்ளே தங்கப்பதக்கத்தையும் ஹிமான்ஷி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். வன்ஷிகா சௌத்ரி, நவ்யா சான்ஸ்கிரிட்டா பானா ஆகியோரை கொண்ட இந்திய அணி மகளிர் குழு பிரிவிலும் தங்கப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 50 மீட்டர் பிரிவில் பிராச்சி கெய்க்வாட் வெள்ளிப்பதக்கத்தை வென்றார். ஆடவர் 25 மற்றும் 50 மீட்டர் குழு பிரிவில் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் பிராச்சி, மீனாட்சி ஹுடா மற்றும் நிக்கில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 57 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் பிராச்சி சீன தைப்பேயின் ஊ ஷியை வென்றார். மகளிர் 51 கிலோ இடைப்பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் மீனாட்சி ஹுடா கஜகஸ்தானின் ஆலுவா பால்கிகோவாவை வென்றார். ஆடவர் 55 கிலோ இடைப்பிரிவில் நிக்கிலும் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். உலக ஸ்னூக்கர் குழு சாம்பியன் போட்டியில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நித்யஸ்ரீ சுமதி சிவன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மக்கா ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அஷ்மிதா சாலிகா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகமே இந்தியாவை நம்பிக்கையுடன் உற்று நோக்குவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 5 புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மண்டலங்களை உருவாக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக நேரலையில் ஒளிபரப்ப தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபியும் அஇஅதிமுகவும் வலியுறுத்தியுள்ளன. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் மாலை 6:40.

5 நிமிடம். நேயர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கேட்கவிருக்கிறோம் மதுரத்தென்றல் திரைசை பாடல்களின் தொகுப்பாக. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் காதல் மன்னன் திரைப்படத்திலிருந்து.

சேவை செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மாபெரும் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் அவரிடமிருந்து வந்துள்ள செய்திக்குறிப்பை கேட்கலாம். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள RSR இன்டர்நேஷனல் பள்ளியில் வரும் 21/6/2026 அன்று சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் காலை 9:30 முதல் மாலை 3 வரை நடைபெற உள்ளது. இச்சிறப்பு தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் 50 மேற்பட்ட முன்னணி நிறுவனங்கள் கலந்து கொண்டு 3000 மேற்பட்ட பணிக்காலிடங்களுக்கு 8 தேர்ச்சி முதல் பட்டப்படிப்பு மற்றும் ITI டிப்ளமோ ஆகிய கல்வி தகுதியுடையவர்களை தேர்வு செய்யவுள்ளார்கள். விருப்பமுள்ள வெளிநாடுகள் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமில் நேர்காணல் கலந்து கொள்ள தங்களது சுய விவர சான்றிதழ், அனைத்து கல்வி சான்றிதழ்களின் நகல்கள் மற்றும் ஆதார் அட்டை ஆகியவற்றுடன் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வேலை அளிக்கும் நிறுவனங்கள் முகாமிற்கு பதிவு செய்ய மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலக தொலைபேசி எண் 9360171161. மீண்டும் ஒருமுறை 9360171161 அல்லது மின்னஞ்சல் முகவரி vnrjobfair@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளுமாறு தெரிவித்துள்ளார்கள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: உறவினர்கள், நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கி குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452 25 30 410.
1: தேனி மாவட்டம் கம்பம் JST மகால் வளாகத்தில் ஸ்ரீ சிவகணேச விநாயகர் ஆலய நூதன அஷ்டபந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. ஆனி மாதம் 11 25/6/2026 அன்று. நேர்களை தொடர்ந்து கேட்க இருக்கும் நிகழ்வு சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக. இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் இசையோடு.

0: பாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசிப்பவர் சுதா குமரன் அவர்கள்.
1: காவிரி நதியின் குறுக்கே மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு அனுமதி

வழங்கக்கூடாது என்று மத்திய அரசை வலியுறுத்தி முதலமைச்சர் திரு விஜய் கொண்டு வந்த அரசினர் தனி தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதும் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் முக்கிய பிரமுகர்கள் மறைவு குறித்த இரங்கல் தீர்மானங்களும் பேரவையின் முன்னாள் உறுப்பினர்கள் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் நிகழ்வுகளும் நடைபெற்றன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முதுபெரும் தலைவர் நல்லக்கண்ணு, சட்டமன்ற பேரவையின் முன்னாள் செயலாளர் சி கு ராமசாமி, பிரபல திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஆர் பி சௌத்ரி, கே ராஜன், பிரபல திரைப்பட இயக்குநர் பாரதி ராஜா ஆகியோர் மறைவு குறித்த செய்தியை பேரவைக்கு அறிவித்த பேரவையின் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இவர்களுக்கான இரங்கல் தீர்மானங்களை கொண்டு வந்தார். மறைந்த தலைவர்களின் சிறப்புகள், சமூக சேவை சாதனைகள், அவர்களது துறையில் ஆற்றிய பணிகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர் இவர்களை இழந்து வருந்தும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் அவர்களை நேசித்த ஆதரவாளர்களுக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு

வண்ணங்களை கொண்டு வந்தார். மறைந்த தலைவர்களின் சிறப்புகள், சமூக சேவை, சாதனைகள், அவர்களது துறையில் ஆற்றிய பணிகள் ஆகியவற்றை சுட்டிக்காட்டிய பேரவைத் தலைவர், இவர்களை இழந்து வருந்தும் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் மற்றும் அவர்களை நேசித்த ஆதரவாளர்களுக்கும் பேரவை சார்பிலும் தமது சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் மறைந்த இப்பெருந்தகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அவை உறுப்பினர்களும் எழுந்து நின்று 2 நிமிடம் மௌனம் அனுசரித்தனர். பல்வேறு காலகட்டங்களில் சட்டப்பேரவையில் பணியாற்றி அண்மையில் மறைந்த சங்கராபுரம் ராமசுவாமி, ஓரத்தநாடு வீராசாமி, புதுக்கோட்டை சுவாமிநாதன், பர்கூர் ஆறுமுகம், தாரமங்கலம் கண்ணன், நாகர்கோவில் நாஞ்சில் முருகேசன் ஆகியோர் மறைவுக்கும் பேரவையில் இன்று இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. இவர்களை இழந்து வருந்தும் குடும்பத்தினருக்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தமது சார்பிலும் பேரவையின் சார்பிலும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் இரங்கலையும் தெரிவித்தார். பின்னர் இவர்களுக்கும் பேரவை சார்பில் மௌனஞ்சலி செலுத்தப்பட்டது. இதையடுத்து முதலமைச்சர் திரு விஜய் அரசினர் தனி தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தார். தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர், நீர் ஆதாரமே அடிப்படை வாழ்வாதாரம் என்றும், நதிநீர் பிரச்சினை என்பது மிக முக்கிய பிரச்சினை என்பதால் அதை பாதுகாக்க வேண்டிய அடிப்படையில் இந்த தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும், கட்சி வேறுபாடின்றி அனைவரும் இந்த தீர்மானத்தை ஒருமனதுடன் நிறைவேற்றி தருமாறும் கேட்டுக்கொண்டார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை மதிக்காமலும், காவிரி நதிநீர் சம்பந்தப்பட்ட படுகை மாநிலங்களின் இசைவை பெறாமலும், மத்திய அரசின் எந்தவித அனுமதியை பெறாமலும் கர்நாடக அரசு தன்னிச்சையாக காவிரி நதியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட முயற்சி மேற்கொள்வதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால், கர்நாடக அரசின் இந்த செயலுக்கு தனது கடும் எதிர்ப்பை இப்பேரவை தெரிவித்துக் கொள்கிறது என்ற தீர்மானத்தை முன்மொழிந்த முதலமைச்சர், மேகதாது அணை திட்டத்திற்கு தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல் உட்பட எந்தவித அனுமதியும் அளிக்கக்கூடாது என்று மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டார். கர்நாடக அரசு மேகதாது பகுதியிலோ அல்லது காவிரி படுகையில் வேறு எந்த இடத்திலோ அணை அல்லது எவ்வித புதிய நீர்த்தேக்க திட்டத்தை பிற படுகை மாநிலங்களின் இசைவு இன்றியும், மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமலும் மேற்கொள்ளக்கூடாது என கர்நாடக அரசை அறிவுறுத்துமாறு மத்திய அரசை இப்பேரவை வலியுறுத்துவதாகவும் அவர் கூறினார். கர்நாடக அரசின் விரிவான திட்ட அறிக்கையை பரிசீலிக்கவோ, இதன் மீது நடவடிக்கை மேற்கொள்ளவோ அல்லது அதற்கு அனுமதி வழங்கவோ கூடாது என்று மத்திய நீர்வள குழுமத்தையும் பேரவை வலியுறுத்துவதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். கர்நாடக அரசின் இந்த முயற்சியை முறியடித்து தமிழக விவசாயிகள் நலனை பாதுகாத்திட தமிழக அரசு எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் இப்பேரவை தனது ஆதரவை ஒருமனதாக தெரிவித்துக் கொள்கிறது என்ற அரசினர் தனி தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்த பிறகு, அதை வழிமொழிந்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட 12 உறுப்பினர்கள் பேசினார்கள். திரு உதயநிதி ஸ்டாலின் பேசும்போது, காவிரி நதிநீர் பிரச்சினையின் தீர்வுக்காக முந்தைய திமுக அரசு எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை சுட்டிக்காட்டியதுடன், தற்போது முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தனி தீர்மானத்தில் நதிநீர் தாவா சட்டம் 1956 பிரிவு 4 கீழ் புதிய நடுவர் மன்றம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்கிற திருத்தத்தை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இது தொடர்பாக மாநில அரசு எடுக்கும் அனைத்து முயற்சிகளுக்கும் திமுக துணை நிற்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இறுதியாக பேசிய முதலமைச்சர் திரு விஜய், எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்ட அந்த திருத்தத்தை அரசினர் தனி தீர்மானத்தில் சேர்த்துக் கொள்ளலாம் என்று குறிப்பிட்டதுடன், இதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார். இதையடுத்து குரல் வாக்கெடுப்பு மூலம் தனி தீர்மானம் பேரவையில் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு ஆதரவு தெரிவித்து பேசிய காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு ராஜேஷ்குமார், மேகதாது அணை கட்ட முயற்சிக்கும் கர்நாடக அரசுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். அடுத்து பேசிய மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி, மேகதாது அணை கட்டுவதால் கர்நாடகா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த இரு மாநில மக்களும் பாதிக்கப்படுவதால் இந்த திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கக்கூடாது என்றும், காவிரி நதிநீர் பிரச்சினையில் இங்குள்ள அனைத்து கட்சியினரும் ஒரே அணியில் இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் திரு வன்னியரசு பேசும்போது, நதிகள் தேசியமயமாக்கப்பட வேண்டும் எனும் அண்ணல் அம்பேத்கரின் கருத்தை வலியுறுத்தி, தமிழ்நாட்டின் நலனை பாதுகாப்பதற்காக முதலமைச்சர் கொண்டு வந்துள்ள தனி தீர்மானத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரிப்பதாக கூறினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன் தீர்மானத்தை ஆதரித்து பேசுகையில், மேகதாது அணை கட்டுவதால் டெல்டா பகுதியில் உள்ள சுமார் 25 லட்சம் ஏக்கர் பாசன நிலம் பாதிப்புக்கு உள்ளாகும் எனவும், மேலும் பல மாவட்டங்களில் நிறைவேற்றப்பட்டு வரும் 32 கூட்டு குடிநீர் திட்டங்களுக்கும் ஆபத்து உருவாகும் என்றும் எச்சரித்தார். கூட்டணி தர்மத்தை விட தமிழகத்தின் உரிமை முக்கியம் என்று கருதி,

0: தமிழக அரசு மேகதாது பிரச்சினையில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரவு தரும் என்றும் அக்கட்சியின் உறுப்பினர் திரு நித்யானந்தன் தெரிவித்தார். முதலமைச்சரின் தீர்மானத்தை வரவேற்ற மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பை கர்நாடக அரசு ஏற்க மறுத்திருப்பதால் அவர்கள் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் இந்த பிரச்சினையில் அனைத்துக் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை நடத்தி பிரதமரை சந்தித்து வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்தார். தமிழகத்தில் ஏற்பட்டு வரும் தண்ணீர் பிரச்சினையை நிரந்தரமாக சமாளிப்பதற்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைக்க வேண்டும் என்றும், மழைக்காலத்தில் வீணாகி கடலில் கலக்கும் மழை நீரை தடுத்து சேமிக்க நீர் மேலாண்மை திட்டம் ஒன்றை செயல்படுத்த வேண்டும் என்றும் தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டார். மேகதாது பகுதியில் அணை கட்டியே தீர்வோம் என்று அடம்பிடிக்கும் கர்நாடக அரசின் போக்கை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி வலியுறுத்தினார். அவரை தொடர்ந்து பேசிய மதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன், கடந்த 40 ஆண்டுகளில் தமிழக டெல்டா மாவட்டத்திற்கு போதிய காவிரி நதிநீர் கிடைக்காததால் சுமார் 16 லட்சம் ஹெக்டேர் நிலங்கள் தரிசாகி இருப்பதாகவும், இதே காலகட்டத்தில் கர்நாடக மாநிலத்தில் சுமார் 38 லட்சம் ஹெக்டேர் பாசன பகுதியாக மாறியிருப்பதாகவும் குறிப்பிட்டு, மேகதாது அணை கட்டுவதால் ஏற்படும் ஆபத்தை உணர்ந்து மாநில அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பாட்டாளி மக்கள் கட்சி உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசுகையில், காவிரி நதிநீர் பிரச்சினையில் நமது மாநிலத்திற்கு அதிக உரிமை இருப்பதை தரவுகளுடன் சுட்டிக்காட்டினார். சுமார் 400 TMC தண்ணீர் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய சூழலில் 177.25 TMC என்கிற குறைந்த அளவே தண்ணீர் பகிர்வு ஏற்பட்டுள்ள நிலையில் அதையும் கர்நாடக அரசு தர மறுப்பதும் மேலும் சிக்கலை உருவாக்கும் வகையில் மேகதாது அணை கட்ட முயற்சிப்பதும் ஏற்கத்தக்கது அல்ல என்று கூறியதுடன், அனைவரும் ஒன்றிணைந்து அந்த முயற்சியை தடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் MGR, ஜெயலலிதா ஆகியோர் காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக எடுத்த பல்வேறு நடவடிக்கைகளை அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டினார். இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்காகவும், மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதற்காகவும் பிரதமரையும் மத்திய அமைச்சரையும் சந்தித்து பல்வேறு காலகட்டங்களில் அஇஅதிமுக தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதையும் அவர் எடுத்துரைத்தார். மேகதாது அணை கட்டும் கர்நாடக அரசின் செயல் கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி, இதை தடுப்பதற்கு பேரவையில் இன்று கொண்டு வந்துள்ள முதலமைச்சரின் தனி தீர்மானத்திற்கு ஒருமனதான ஆதரவை தெரிவிப்பதாகவும் கூறினார். பேரவையில் ஆளுநர் ஆற்றிய உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது இன்று நடைபெற்ற விவாதத்தில் தாவேக சார்பில் பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர், திமுக உறுப்பினர்கள் திரு சிவசங்கர், திரு ஆஸ்டின், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு சம்பத்குமார், திரு மோகன், காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா, தாவேக உறுப்பினர்கள் திரு முஸ்தபா, திரு விஜய சரவணன் ஆகிய 9 உறுப்பினர்கள் பங்கேற்று தங்களின் தொகுதி பிரச்சினைகள், கோரிக்கைகள் உட்பட பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தனர். இந்த விவாதங்களின் போது அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு அருண்ராஜ், திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன், திரு வன்னியரசு ஆகியோர் அவ்வப்போது குறுக்கிட்டு உரிய பதில்களையும் விளக்கங்களையும் அளித்தனர். அவ்வப்போது சிறு சிறு சலசலப்புகள் ஏற்பட்டபோது பேரவைத் தலைவர் திரு ஜெயசிடி பிரபாகர் குறுக்கிட்டு அவையை அமைதிப்படுத்தினர். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் ஆரோக்கியமான விவாதங்களுடன் அமைதியாக நடைபெற்று முடிந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி அவர்கள், வாசித்தவர் சுதா குமரன் அவர்கள். ஆகாஷ்வாணி, நேரம் 7:10. திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
2: திருப்பத்தூர் மாவட்டத்தில் சிறுபான்மையினர் மக்கள் அதிக அளவில் வசித்து வரும் வாணியம்பாடியில் பிரதம மந்திரி சிறுபான்மையினர் மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 6 தளங்களுடன் கூடிய நவீன வசதிகளுடன் அரசு மருத்துவமனை கட்டப்பட்டு செயல்பாட்டில் உள்ளது. புதிதாக கட்டப்பட்டு தற்போது செயல்பட்டு வரும் வாணியம்பாடி அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது நோயாளர் பதிவு மையம், புறநோயாளர் பிரிவு, மருந்தகம் உள்ளிட்ட பல்வேறு சிகிச்சை பிரிவுகளில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகள் குறித்து மருத்துவர்கள் மற்றும் பணியாளர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மருத்துவ பயனாளிகள் அனைவரும் சுகாதார அடையாள அட்டை கட்டாயமாக கொண்டு வந்து அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்த வேண்டும் என்றும், ஒவ்வொரு வருகையின் போதும் நோயாளர் பதிவுகள் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். தொடர்ந்து தலைமை மருத்துவர் அறை, பல் சிகிச்சை பிரிவு, எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு, குழந்தைகள் பிரிவு, தீவிர சிகிச்சை

0: பிரிவு மற்றும் அவசர சிகிச்சை பிரிவுகளிலும் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மருத்துவமனையின் தூய்மை பராமரிப்பு, குடிநீர், மின்சாரம், கழிவறை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் குறையின்றி வழங்கப்பட வேண்டும் என அலுவலர்களுக்கு உத்தரவிட்டார். ஆய்வின் போது அரசு மருத்துவமனையின் மருத்துவ அலுவலர் சிவகுமார், மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனை பணியாளர்கள் உடனிருந்தனர். தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் தமிழ்நாடு சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி திருப்பத்தூர் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் மாவட்ட நீதிபதி தலைமையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நீதிமன்ற வளாகத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. தேசிய மக்கள் நீதிமன்றத்தில் 5 தனித்தனி குழுக்களாக செயல்பட்ட நிலையில் திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர் நீதிமன்றங்களில் நிலுவையில் இருந்த மோட்டார் வாகன விபத்து வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், வங்கி வாராக்கடன் வழக்குகள், அசல் வழக்கு, குற்றவியல் வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் மற்றும் காசோலை வழக்குகள் என மொத்தமாக 2065 வழக்குகள் கோப்பிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் 1373 வழக்குகளுக்கு சமரச முறையில் உடன்பாடு எட்டப்பட்டு வழக்காடிகளுக்கு தீர்வு தொகையாக 9,01,25,000 ரூபாய் வழங்க வழிவகைகள் செய்யப்பட்டுள்ளது. குடும்ப நல வழக்குகளில் கருத்து வேறுபாடு காரணமாக பல வருடங்களாக பிரிந்து இருந்த தம்பதிகள் சேர்த்து வைக்கப்பட்டு 3 வழக்குகளில் சமரசம் தீர்வு எட்டப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் ஆயுதப்படை மைதானத்தில் காவல்துறையினர் சட்டவிரோதமாக கூடும் கூட்டத்தை கலைப்பதற்கான மாப் ஆபரேஷன் பேரட் ஒத்திகை பயிற்சி திருப்பத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே முன்னிலையில் நடைபெற்றது. இப்பயிற்சியின் போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சட்டம் மற்றும் ஒழுங்கு பணிகளின் போது ஏற்படும் கலவரங்கள் மற்றும் பொதுமக்கள் கூடும் சூழ்நிலைகளில் காவல்துறையினர் எவ்வாறு செயல்பட வேண்டும், கூட்டத்தை எவ்வாறு கட்டுப்படுத்த வேண்டும், பாதுகாப்பு உபகரணங்களை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பன குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். மேலும் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய அசாதாரண சூழ்நிலைகளை திறம்பட எதிர்கொள்ளும் வகையில் காவல்துறையினர் தங்களது திறன்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், பணியின் போது அதிக கவனத்துடனும் பொறுப்புடனும் செயல்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கட்டேரி ஊராட்சியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய உருது தொடக்கப்பள்ளியில் 15வது மத்திய நிதிக்குழு மானியம் கிராம ஊராட்சி திட்டத்தின் கீழ் ரூபாய் 3,68,000 மதிப்பீட்டில் கழிப்பறை அமைக்கும் பணியையும், 14வது மத்திய நிதிக்குழு மானியம் சேமிப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 18,80,000 மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டும் பணியையும் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் பெரியமோட்டூர் ஊராட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் ரூபாய் 72,52,000 மதிப்பீட்டில் 4 வகுப்பறைகள் கட்டிடம் கட்டும் பணியையும் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டு பள்ளி வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்தார். மேலும் முதல்வரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 37,98,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பெரியமோட்டூர் முதல் தத்திவட்டம் வரை 850 மீட்டருக்கு சாலை அமைக்கும் பணி என ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் ரூபாய் 1,33,00,000 மதிப்பீட்டில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது நடைபெற்று வரும் அனைத்து வளர்ச்சி திட்ட பணிகளும் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவு செய்யப்பட வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார்.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா, ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த

0: இத்திட்டத்தின் கீழ் 2,400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். தமிழகத்தின் திண்டுக்கல்லில் உள்ள காந்திகிராம் கிராமிய பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்ச்சியின் நேரலையில் பங்கேற்ற மாவட்ட தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவன அமலாக்க அதிகாரி திரு கண்ணதாசன் இந்த திட்டத்தின் கீழ் 2 விதமான ஊக்கத்தொகை வழங்கப்படுவதாக எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: இந்த ஸ்கீமில் வந்து 2 விதமான ஊக்கத்தொகையாக கொடுக்குறாங்க. நிறுவனத்திற்கும் கொடுக்குறாங்க, அந்த நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் கொடுக்குறாங்க. முதலில் வந்து அந்த நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்களின் எண்ணிக்கையில் அடிப்படையில் புதிதாக சேரும் தொழிலாளர்கள், முதல் முறையாக பணியில் சேர்ந்து PF மெம்பராக சேரும் தொழிலாளர்களுக்கு இந்த ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது. இது அவர்களுடைய 1 மாதமான PF சம்பளத்தை அவர்களுக்கு திரும்பி வழங்கும் திட்டமாகும்.
0: இந்த திட்டம் பெரிதும் உதவிகரமாக உள்ளது என்று இதன் கீழ் பயனடைந்த தொண்டு நிறுவன அதிகாரி ஆன்சி கூறினார்.
2: இன்று பிரதம மந்திரி விக்ஷித் பாரத் ரோஜ்கார் யோஜனா திட்டத்தின் மூலமா எங்களுடைய தொண்டு நிறுவனம் அடைந்திருக்கிற சாதனையை பற்றியும் எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஊக்கத்தொகையாக ₹5,83,778 கொடுத்துருக்கு. இது எங்களுடைய தொண்டு நிறுவனத்திற்கு ஒரு மிகப்பெரிய சாதனை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊக்கத்தொகை மூலமாக நாங்கள் பல இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி கொடுப்பதற்காகவும் தொண்டு நிறுவனத்தில் வேலை செய்பவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்குவதன் மூலமாக அவர்களுக்கு நல்ல ஒரு பயனை அடையவும் இந்த திட்டம் எங்களுக்கு பெரும் உதவியாக இருக்கிறது. இந்த திட்டத்தை உருவாக்கிய மத்திய அரசிற்கு எங்கள் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: நாடு முழுவதும் சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று பட்னாவில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பீகார் மாநிலத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையின் வளர்ச்சிக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகளுக்கு அமைச்சர் பாராட்டு தெரிவித்தார். பீகார் அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். மேகாலயாவில் விளையும் இஞ்சி ரகங்கள் உலக அளவில் வரவேற்பை பெற்றுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். வடகிழக்கு மாநிலங்களின் மிகப்பெரிய வாசனைப் பொருட்கள் பதப்படுத்தும் நிலையத்தை ரிபோய் மாவட்டத்தில் உள்ள பைவம்போங்கில் தொடங்கி வைத்து அவர் பேசினார். 32 கோடி ரூபாய் செலவில் இந்த நிலையம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். வருடத்திற்கு 10,000 மெட்ரிக் டன் வாசனைப் பொருட்களை பதப்படுத்தும் திறன் கொண்டது இந்த நிலையம் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க இதுபோன்ற நடவடிக்கைகள் உதவிடும் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். ஜார்க்கண்டில் மின் விநியோகத்தில் ஏற்படும் இழப்புகளை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால் கூறியுள்ளார். இன்று ராஞ்சியில் நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் மின் திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். பழங்குடியினர் அதிகம் வசிக்கும் 20,000-க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்க உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். நகர்ப்புற பகுதிகளில் ஸ்மார்ட் மின் மீட்டர் பொருத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் இந்த ஆய்வின் போது அமைச்சர் கேட்டறிந்தார். சர்வதேச யோகா தினமான நாளை மறுநாள் இந்திய விமானப்படை சார்பில் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. லே தொடங்கி கார் நிக்கோபார் தீவுகள் வரை யோகா நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக விமானப்படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. விமானப்படை அதிகாரிகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர், மாணவர்கள் மற்றும் தேசிய மாணவர் படையினர் இதில் பங்கேற்க உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா அரசுமுறை பயணம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. துணைநிலை

ஆளுநர் திரு கைலாஷ் நாதன் மற்றும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி இணைந்து இதனை தொடங்கி வைத்தனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த கண்காட்சியில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இந்த சட்டங்களை செயல்படுத்துவது தொடர்பாக காவல்துறை, நீதிமன்றம் மற்றும் இதர தொடர்புடைய அலுவலகங்களின் செயல்பாடுகள் குறித்த விளக்கமும் இந்த கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மேகதாது பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சர் திரு விஜயுடன் பேச்சு நடத்த தயாராக இருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் கூறியுள்ளது காங்கிரஸ் கட்சியின் இரட்டை நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதாக உள்ளது என்று பிஜேபி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அம்மாநில சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு அசோகா வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஆளும் தாவேக அரசில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். அரசியல் லாபத்திற்காக காங்கிரஸ் இத்தகைய நிலைப்பாட்டை மேற்கொள்வதாகவும் திரு அசோகா குற்றஞ்சாட்டியுள்ளார். கேரளத்தில் நடப்பு நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை அம்மாநில முதலமைச்சர் திரு சதீசன் இன்று சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். மகளிர் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிப்பதற்கான அம்சங்கள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளன. காவல் நிலையங்கள் தோறும் கூடுதலாக பெண் காவல் அதிகாரிகள் நியமிக்கப்படுவார்கள் என்றும், பெண்கள் மற்றும் கைக்குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரிபுராவில் ஆயுர்வேதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை ஏற்படுத்துவதற்கு ஒப்புதல் கிடைத்துள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் மாணிக் சஹா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இந்திய மருத்துவ முறைக்கான தேசிய ஆணையம் இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கோமதி மாவட்டத்திற்குட்பட்ட உதய்பூரில் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலை வழங்கியதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் டாக்டர் மாணிக் சஹா தெரிவித்துள்ளார். மணிப்பூரில் அமைதியை பராமரிப்பதற்காக பல்வேறு சமுதாயத்தினருடன் பேச்சுகள் நடத்தப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு கெம்சன் சிங் கூறியுள்ளார். இம்பாலில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், எந்த ஒரு பிரச்சினைக்கும் பேச்சுகள் மூலமே தீர்வு காண முடியும் என்று குறிப்பிட்டார். ஜார்க்கண்டில் இடி மின்னல் தாக்கியதில் 8 பேர் உயிரிழந்தனர். ராம்கர், பலாமு, லோஹர்தாகா, கோடா மற்றும் மேற்கு சிங்பூம் மாவட்டங்களில் கடந்த 24 மணி நேரத்தில் இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மோசமான வானிலை ஏற்படும் நேரங்களில் பொதுமக்கள் உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறும் அதில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறை இதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா, ஈரான், கத்தார் மற்றும் பாகிஸ்தான் இந்த பேச்சுகளில் பங்கேற்க இருந்ததாகவும் சுவிட்சர்லாந்து வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இருப்பினும் இந்த பேச்சுகளை சுவிட்சர்லாந்தில் நடத்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கிடையே ஈரானுடனான பேச்சுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற சிக்கல் நிலையில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம் குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற சிக்கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சிறிய நகரங்களிலும் மென்பொருள் பூங்காக்கள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதிய குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான கண்காட்சி புதுச்சேரியில் இன்று தொடங்கியது. அமெரிக்கா ஈரான் இடையே சுவிட்சர்லாந்தில் நடைபெறவிருந்த பேச்சுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 7:25, 40 நொடிகள்.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்னைக்கு பண்ணை செய்தியில உயிர் உரங்கள் குறித்த தகவல் வழங்குகின்றார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக உளவியல் துறை பேராசிரியர் டாக்டர் பி. தேவராஜ் அவர்கள்.

0: ஸோ உயிர் உரங்கள் அப்படிங்கிறது காட்டில், அதாவது வளிமண்டலத்தில் வந்து 70% மேலாக வந்து தலைச்சத்து, அதாவது நைட்ரஜன் தலைச்சத்து வந்து நிறையா இருக்குது. அந்த தலைச்சத்தை அந்த நுண்ணுயிர் வந்து கிரகித்து, காட்டிலுடைய தலைச்சத்தை கிரகித்து பயிரினுடைய வேரில் அமர்ந்து கொண்டு அதை வந்து பயிருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை வந்து இந்த நுண்ணுயிர்கள் செய்கிறது. ஒரு பெரிய பெரிய இன்ஜின் வச்சு கூட நம்ம வந்து அதை பிரித்து எடுக்க முடியாது. காற்றிலுடைய தலைச்சத்தை வந்து எடுத்து பயிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த உயிர்கள் வந்து நுண்ணுயிர் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நிறைய பாக்டீரியா, அதாவது பாக்டீரியா இந்த வேலையை வந்து செய்கிறது. இது நம்ம பொதுவாக வந்து அசோஸ்பைரலம், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் அப்படிங்கிற முறையில் வந்து நிறையா வந்து உயிரினங்கள் நம்ம விவசாயிகள் வந்து நிறையா பயன்படுத்துகிறார்கள். இது மாற்றாக வந்து அசோஸ்பைரலம், ரைசோபியம், பாஸ்போ பாக்டீரியா, அசோலா, அசிடோஃபேக்டர் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். இது எந்தெந்த பயிர்கள்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கும்போது அசோஸ்பைரலம் அப்படிங்கிறது நெல், கரும்பு, அனைத்து தானிய பயிர்கள், அனைத்து பயிர்களுக்குமே வந்து இந்த அசோஸ்பைரலம் வந்து பயன்படுத்தலாம். பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுக்கும் வந்து பாஸ்போ பாக்டீரியா நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிறது என்ன செய்யுது அப்படின்னா, பாஸ்பரஸ் அப்படிங்கிற அந்த மணிச்சத்தை வந்து அது வந்து கிட்டும் நிலையாத உள்ள சத்துக்களை வந்து கிட்டும் நிலைக்கு அன்அவைலபிள்லேருந்து அவைலபிளாக பார்க்குறது வந்து இந்த பாஸ்போ பாக்டீரியா. இந்த பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிறது வேரினுடைய வளர்ச்சி, ஒரு பயிருக்கு வந்து வேர் வளர்ச்சி வந்து நன்றாக இருந்தால் வந்து அந்த பயிர் வந்து நன்றாக வளர்ந்து அதிக மகசூல் வந்து கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து முக்கியமானது வந்து பாஸ்போ பாக்டீரியா. இந்த பாஸ்போ பாக்டீரியா அப்படிங்கிறது அந்த பாஸ்பரஸை வந்து மொபிலைஸ் பண்ணும், அதாவது கிட்டாத நிலை உள்ள பாஸ்பரஸை வந்து மொபிலைஸ் பண்ணி கிட்டும் நிலைக்கு ஆக்கி அதை வந்து நம்ம பயிருக்கு வந்து வேர் வளர்ச்சி, ஆரம்பத்திலேருந்து வேர் வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அசோஸ்பைரலம் அப்படிங்கிறது நம்ம வந்து நெல்லுக்கு, முக்கியமாக வந்து நெல், கரும்பு, பருத்தி, இது அனைத்து பல வகை பயிர்கள், காய்கறி பயிர்கள் அனைத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா அசோஸ்பைரலம் வந்து பயன்படுத்தலாம். இது இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது விதை நேர்த்தி, அதாவது விதை நேர்த்தி வந்து செய்யலாம். இது வந்து 3 முறையில் வந்து நம்ம செய்கிறோம். ஒன்று வந்து விதை நேர்த்தி, விதை நேர்த்தி முறையில் வந்து அசோஸ்பைரலம் வந்து கொடுக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக விதைக்கலாம், அதாவது வயலில் வந்து நேரடியாக வந்து நல்ல மக்கிய தொழுவுரத்தோடு கலந்து வந்து நேரடியாக வந்து விதைக்கலாம். அடுத்தபடியாக நெல் நாற்றுக்கள் ஆகட்டும், அல்லது வந்து காய்கறி பயிர்களுடைய நாற்றுகள் வந்து அது டிப்பிங், அதாவது உள்ளே வந்து அந்த இதை வந்து நனைத்து, அசோஸ்பைரலம் வந்து உள்ளே வந்து நனைத்து அதை எடுத்து வந்து நடலாம். இதை எவ்வளோ அளவு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, நெல்லிற்கு வந்து பயன்படுத்தும்போது 5 பொட்டலங்கள் வந்து இருந்தால் போதுமானது. அதாவது ஒரு பாக்கெட் அவ்வளவு பொட்டலம் அப்படிங்கிறது 200 கிராம். இந்த 200 கிராம் அப்படிங்கிறது நம்ம 3-5 பொட்டலம் இருந்தால் போதுமானது. இது வந்து விதை நேர்த்தி, அதாவது விதை நேர்த்தி செய்வதற்கு வந்து நம்ம அதிகம் பயன்படுத்தலாம். இதையே வந்து 3-5 பொட்டலங்கள் எடுத்து அந்த தண்ணீரில் வந்து நனைத்து நெல்லில் வந்து அதிகமாக பயன்படுத்தும் போது நெல்லினுடைய அந்த வயலில் ஓரத்தில் வந்து ஒரு பாத்தி மாதிரி கட்டிடுறோம். அந்த பாத்தியில் வந்து இந்த அசோஸ்பைரலம் கலந்து விட்டு அதில் வந்து நெல்லினுடைய நாற்றுக்களை வந்து கொண்டு போய் அதில் உள்ளே வைத்து எடுத்து கொண்டாந்து நம்ம நடும் பொழுது இந்த அசோஸ்பைரலம், இந்த பாக்டீரியா வேரில் வந்து அமர்ந்து கொண்டு காட்டில் உள்ள தலைச்சத்து எடுத்து கிரகித்து அந்த நம்ம பயிருக்கு வந்து நெல்லுக்கு வந்து கொடுக்குது. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக ஒரு சில பயிர்களுக்கு வந்து நம்ம நேரடியாகவும் வந்து வயல்லையே வந்து விதைக்கலாம். நேரடியாக வந்து விதைக்கும்போது அது வந்து அதிகமாக நமக்கு எப்பொழுதும் வந்து அசோஸ்பைரலம் ஆகட்டும், பாஸ்போ பாக்டீரியா, ரைசோபியம் இதெல்லாம் பயன்படுத்தும் போது 30 விழுக்காடு, 25% 30 விழுக்காடு வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கிறது.
1: உயிர் உரங்கள் குறித்த தகவல் வழங்கினார் காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழக உளவியல் துறை பேராசிரியர் டாக்டர் பி தேவராஜ் அவர்கள். பண்ணை செய்தி கேட்டீர்கள்.
2: நேரம் 7:30
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.

0: இன்றைய நிகழ்ச்சியில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த தகவல் வழங்குகின்றார் அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் மற்றும் வேதியியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள்.
1: ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா செயற்கை உரங்கள், இயற்கை உரங்கள், உயிர் உரங்கள், இந்த மூன்றுமே வருங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா விவசாயிகளான நீங்கள் செயற்கை உரங்களே அதிகமாக உபயோகிக்கிறதுனால என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மண்வளம் வந்து பாதிக்கப்பட்டுட்டே வருதுங்க. மண்வளம் பாதிக்கப்படுறது எதை வச்சு சொல்கிறோம்னா நம்ம நுண்ணுயிர் பெருக்கம் வந்து குறைஞ்சிட்டே வருது, அதை வச்சு தான் நம்ம மண்வளம் பாதிக்கப்படுதுன்னு சொல்கிறோம். அதனால என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா விவசாயிகளான நீங்கள் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தை கடைபிடிக்க வேண்டும். எல்லா விவசாயிகளும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தை கடைபிடிக்க வேண்டும். இயற்கை உரங்கள், இயற்கை உரங்களுக்கு உதாரணம்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், மண்புழு உரம், அதுக்கப்புறம் தென்னைநார் கழிவு உரம், காயற்பித் கம்போஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தமிழில் பார்த்திங்கன்னா தென்னைநார் கழிவு உரம், அதுக்கப்புறம் வந்து கம்போஸ்ட்டு நார்மலாக நம்ம மக்கிய தொழு உரம் போடுறோங்களா அது போடணும். அதெல்லாமே நம்ம இயற்கை உரங்கள்னு சொல்கிறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னா உயிர் உரங்கள், உயிர் உரங்கள் பார்த்திங்கன்னா அசோலா, அசோஸ்பரில்லம், பாஸ்போபேக்டீரியா, அதுக்கப்புறம் அசோபாஸ், அதுக்கப்புறம் ட்ரைகோடமாபிடி, பிரேசில சப்டிலிஸ், இதெல்லாமே நம்ம உயிர் உரங்கள்னு சொல்லுவோம். உயிர் உரங்கள் இப்போ பார்த்திங்கன்னா வேளாண்மை துறையிலையும் கிடைக்குது. உயிர் உரங்கள் எங்கே கிடைக்குதுன்னு விவசாயிகள் கேட்டிங்கன்னா நம்ம வேளாண்மை துறையிலையும் நம்ம ஒவ்வொரு பயிற்சியின் போதும் எக்ஸிபிஷனில் காமிப்பாங்க. அதே மாதிரி நம்ம வேளாண்மை அறிவியல் நிலையம் அருப்புக்கோட்டையிலையும் கிடைக்குதுங்க. அது மாதிரி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் அவங்க மூலமாகவும் வெளியிட்டிருக்காங்க உயிர் உரங்கள் கிடைக்குது. உயிர் உரங்களை பொறுத்தளவு அசோலா, அசோஸ்பெரிலம், பாஸ்போபேக்டீரியா, அதுக்கப்புறம் அசோபாஸ், ட்ரைகோடமாபிடி, பேசில், இதெல்லாமே உயிர் உரங்கள் சொல்கிறோம். அது மாதிரி செயற்கை உரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இயற்கை உரங்களையும் உயிர் உரங்களையும் அதிகமாக பயன்படுத்தணும். இயற்கை உரங்கள் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகள் பார்த்திங்கன்னா நெல் வயலில் முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா தக்கப்பூண்டு கொழிஞ்சி, சணப்பு, தக்கப்பூண்டு கொழிஞ்சி, இது எல்லாமே போட்டு வளர்த்துட்டு இருந்தாங்க. முன்னாடி விவசாயிகள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நாளடைவில் அந்த இது மறைஞ்சு போச்சு. மறுபடியும் நாங்கள் வேளாண்மை அறிவியலையும் அருப்புக்கோட்டை மூலமாக நிறையா பயிற்சிகளில் விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். பயிற்சியின் வாயிலாக விழிப்புணர்வு கொடுத்துட்ருக்கோம். மெயினாக வந்து சணப்பு, தக்கப்புண்டு, கொழிஞ்சி, இது எல்லாமே நெல் வயலில் நெல் வளர்க்குறவங்க போடலாம். அது மாதிரி கோகனட்டில் தென்னை மரம் வளர்க்குறாங்க இல்லையா, அவங்களும் இதை பயன்படுத்தலாம். சணப்பு, தக்கப்புண்டு, கொழிஞ்சி, இதுக்காண்டு பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் பார்த்திங்கன்னா தலைச்சத்து பார்த்திங்கன்னா வாயு நிலையில் 78% இருக்குங்க. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா வளிமண்டலத்தில் தலைச்சத்து பார்த்திங்கன்னா 78% இருக்குது. அது வந்து வாயு நிலையில் இருக்குது. சணப்பு, தக்கப்புண்டு, கொழிஞ்சி நம்ம மண்ணில் நம்ம பயிரிடும் போது பார்த்திங்கன்னா அந்த வேர்களில் இருக்கிற வேர் முடிச்சு நன்மை தரக்கூடிய பாக்டீரியாக்கள் அந்த வேர் முடிச்சுக்களை உருவாக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வளிமண்டலத்தில் இருக்கிற தலைச்சத்தை மண்ணில் அதிகப்படுத்தும். நார்மலாக நம்ம பார்த்திங்கன்னா அந்த சணப்பு, தக்கப்புண்டு, கொழிஞ்சியை நம்ம விதைச்சி விட்டோம்னா பயிர் வளர்ச்சி அடைந்து பூ பகுக்கும் பருவத்தில் நம்ம மடக்கி உழுவ சொல்கிறோம். அந்த மடக்கி உழுவும் போது அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வேர் முடிச்சுகள் உருவாகி அதில் வந்து 25-30% தலைச்சத்து நம்ம இயற்கையாகவே மண்ணில் நம்ம கொடுக்குறோம். நமக்கு சத்துக்கள் பார்த்திங்கன்னா தலை, மணி, சாம்பல் சத்து, இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்களான சுண்ணாம்பு சத்து, அதுக்கப்புறம் மெக்னீசிய சத்து, கந்தக சத்துன்னு சொல்கிறோம் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள். அது மாதிரி நுண்ணூட்ட சத்துக்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா துத்தநாகம், இரும்பு, மேங்கனீஸு, போரான், மாலிப்டினம், இதெல்லாமே நம்ம நுண்ணூட்ட சத்துக்கள்னு சொல்கிறோம். நுண்ணூட்ட சத்து சொல்கிறோம் இல்லைங்களா, இந்த மூணு சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள், இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள், நுண்ணூட்ட சத்துக்கள். இப்போ பார்த்திங்கன்னா இயற்கை உரங்கள், இயற்கை உரங்கள்

நம்ம மண்ணுக்கு அளிப்பதன் மூலமாக இந்த அனைத்து ஊட்டச்சத்துக்களையும் மண்ணில் கிடைக்குது. இப்போ விவசாயிகள் என்ன பண்ணுறாங்க, யூரியா போடுறாங்க. யூரியா போடுறதுனால தலைச்சத்து மட்டும்தான் கிடைக்கும். அது மாதிரி சூப்பர் போடுறாங்க, சூப்பர் போடுறதுனால மணிச்சத்து மட்டும்தான் கிடைக்கும். அது மாதிரி பொட்டாசும் போடுறாங்க, பொட்டாசு போடும்போது சாம்பல் சத்து மட்டும்தான் கிடைக்கும். அது மாதிரி டிஏபி போடும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா தலைச்சத்து மணிச்சத்து கிடைக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக வகையான சத்துக்கள் மட்டும்தான் கிடைக்கும் விவசாயிகள் போடும்போது, செயற்கை உரங்களாக போடும்போது. நீங்கள் மண்புழு உரமாகவோ தென்னை நார் கழிவு உரமாகவோ அந்த மக்கிய குப்பை வழியாகவோ போடும்போது பார்த்திங்கன்னா, அடியுரமாக போடும்போது பார்த்திங்கன்னா பயிருக்கு தேவையான அனைத்து ஊட்டச்சத்துக்கள். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, விவசாயிகள் பார்த்திங்கன்னா நிலத்தில் பேரிட்ட சத்துக்கள் மட்டுமே தான் போட்டுகிட்டே இருக்காங்க. வரிசையாக யூரியா டிஏபி அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் போடுறாங்க. காம்ப்ளெக்ஸில் என்பிகே தான் இருக்குது. அது மாதிரி டிஏபியில் தலைமணி சத்து மட்டும்தான் இருக்குது. இந்த சத்துக்கள் மட்டுமே போடும்போது பார்த்திங்கன்னா தமிழக மண்ணில் பார்த்திங்கன்னா ஆய்வு செய்யும்போது நுண்ணூட்ட சத்து குறைபாடு ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நுண்ணூட்ட சத்து குறைபாடுன்னா என்ன, அந்த துத்தநாக இரும்பு மேக்னிசா நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் இல்லைங்களா, நுண்ணூட்ட சத்து குறைபாடு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எதனாலன்னு பார்த்திங்கன்னா பேரிட்ட சத்துக்களை அதிக அளவு தொடர்ந்து பேரிட்ட சத்துக்களை நம்ம விவசாயிகள் உபயோகிக்கிறதுனால தமிழக மண்ணில் ஆய்வு பண்ணதில் நுண்ணூட்ட சத்து குறைபாடு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த மாதிரி நுண்ணூட்ட சத்தும் நம்ம மண்ணில் போட்டால் தான் நம்ம நினைக்கக்கூடிய மகசூல் எடுக்க முடியும்.

0: நிகழ்ச்சியில் தொடர்கிறது. ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள் வழங்கும் தகவல்.
1: பார்த்தீங்கன்னா ஒரு பயிர் வெளியிடுறாங்கன்னா அந்த மகசூல் எடுக்கணும்னா ஒரு மகசூல் நிர்ணயிச்சிருப்பாங்க. அந்த மகசூல் எடுக்கணும்னா பேரிட்ட சத்துக்களோடு சேர்த்து இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் இது மாதிரி நுண்ணூட்டச்சத்துக்களும் நம்ம கலந்து போடும்போது பார்த்திங்கன்னா நம்ம மகசூல் அதிகமாக எடுக்க முடியும். ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா. நம்ம இயற்கை உரங்கள் பற்றி பேசணும், அதுக்கப்புறம் உயிர் உரங்கள் பற்றி பேசணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செயற்கை உரங்களை எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்கிட்டோம். இப்போ நம்ம வருங்கால தலைமுறையினருக்கு நம்ம வளமான மண்ணும் வளமான நீரும் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குது இல்லைங்களா. அந்த மாதிரி இலக்கை நோக்கி நம்ம போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம செயற்கை உரங்களை குறைச்சிக்கிட்டு இயற்கை உரங்களையும் உயிர் உரங்களையும் அதிகமாக பயன்படுத்தணும் சரிங்களா. இப்போ கடந்த காலத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக இயற்கை இடுபொருட்கள் எப்படி தயாரிக்கிறது, இயற்கை இடுபொருட்கள் எப்படி தயாரிக்கிறது அதை பற்றின விழிப்புணர்வு பயிற்சிகள் வந்து கடந்த வருடத்தில் ஒரு 20-25 பயிற்சிகள் நாங்கள் கொடுத்தோம் நம்ம அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக. இந்த இயற்கை இடுபொருட்கள் தயாரிப்புக்கான செயல் விளக்கத்திட்டங்கள் எப்படி அமைக்கிறது, அதை எப்படி உருவாக்குறது, அதை எப்படி பயன்படுத்துறது பற்றின விழிப்புணர்வு பயிற்சி வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் கொடுத்தோம். பார்த்திங்கன்னா நம்ம வேளாண்மை அறிவு நிலையத்தில் செயல் விளக்கத்திட்டங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மண்புழு உரம் எப்படி உற்பத்தி பண்ணுறது, தென்னைநார் கழிவு உரம் எப்படி உற்பத்தி செய்கிறது, அதுக்கப்புறம் பஞ்சகாவியா எப்படி தயாரிக்கிறது, அதுக்கப்புறம் திரிஜி கரைசல் தசகாவியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசோலா அசோலா எப்படி. இப்போ நிறைய விவசாயிகள் பார்த்திங்கன்னா அசோலா அது வந்து நம்ம வீட்டிலையே நம்ம அந்த இதை வளர்க்க முடியும். வீட்டு தோட்டங்கள் இதெல்லாம் வீட்டு தோட்டம் மாடி வீட்டு தோட்டம் இதெல்லாமே நம்ம போடும்போது அசோலா இதெல்லாமே உற்பத்தி பண்ணி அதை காய வச்சு நம்ம அதை உரமாக பயன்படுத்தினோம்னா அது இயற்கை உரமாக மண்ணில் சேரும்போது பார்த்திங்கன்னா மண் வந்து வளமையாக இருக்குது. இப்போ அசோலா உற்பத்திக்கான தொழில்நுட்ப பயிற்சியும் நாங்கள் அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலையத்திலே கொடுக்குறோம். இந்த மாதிரி நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகத்தை நம்ம கடைபிடிக்கும் போது பார்த்திங்கன்னா மண் வளம் வந்து பாதுகாக்கப்படும், ப்ளஸ் பார்த்திங்கன்னா மகசூலும் அதிகரிக்கலாம், மகசூலில் வந்து அதிகரிக்கலாம், அது மாதிரி இடுபொருட்களின் செலவுகளை குறைக்கலாம், இடுபொருட்கள் செலவுகளை குறைக்கலாம், ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை இடுபொருட்களை அதிகமாக பயன்படுத்தும் போது மண்ணில் வந்து கரிமச்சத்து விகிதத்தை அதிகப்படுத்துகிறோம். மெயினாக வந்து கரிமச்சத்து வந்து மண்ணில் வந்து 0.5-0.75% இருக்கணும். அந்த அப்படி இருந்தால் மட்டும்தான் நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக அதில் வாழ முடியும். அந்த மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா ஆர்கானிக் கார்பன் சொல்கிறோம்ல கரிமச்சத்து விகிதமும் 0.3% தான் இருக்குது. இப்போ தமிழக மண்ணில் ஆய்வு பண்ணதில் பார்த்திங்கன்னா 0.3% தான் இருக்குது. எதுக்காண்டி பார்த்திங்கன்னா விவசாயிகளான நீங்கள் தொடர்ந்து செயற்கை உரங்களை உபயோகிக்கிறதுனாலையும் இயற்கை உரங்களையும் உயிர் உரங்களையும் பயன்படுத்தாததுனாலையும் நம்ம அந்த ஆர்கானிக் கார்பன் சொல்கிறோம் இல்லையா களை கரிமச்சத்து விகிதம் வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த கரிமச்சத்து விகிதத்தை அதிகப்படுத்தணும்னா கண்டிப்பாக நீங்கள் இயற்கை உரங்களையும்

0: உயிர் உரங்களையுமே அதிகமாக பயன்படுத்தணும். நீங்கள் இயற்கை உரங்களை எப்படி தயாரிக்கணும் அதை பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அருப்புக்கோட்டையில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தை அணுகினீங்கன்னா அங்குள்ள தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து நேரடியாக அவங்க கிராமத்துக்கு வந்து, இல்லைன்னா நீங்களே உங்கள் கிராமத்தில் இருந்த குழு மூலமாக கேட்டிங்கன்னா இந்த மாதிரி எங்களுக்கு இந்த இடுபொருட்கள் தயாரிக்கணும் அதை பற்றின விழிப்புணர்வு பயிற்சி எங்களுக்கு வேணும்னு அந்த மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் நேரடியாக வந்து கூட நம்ம அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலையத்தில் வந்து அந்த முறையான பயிற்சி பெற்று அது மாதிரி இடுபொருட்களை எப்படி தயாரிக்கணும்னு தெரிஞ்சு கொண்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம உற்பத்தி பண்ணி அதை வந்து நம்ம வயலில் பயன்படுத்தும் போது நம்ம வந்து மண்ணை வந்து வளமையாக வச்சுக்கலாம். அது மாதிரி வளமான மண்ணும் வளமான நீரும் நம்ம வருங்கால தலைமுறையினருக்கு எளிதாக கொடுக்கலாம்.
1: நிகழ்ச்சியில் இதுவரை ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் குறித்த தகவல் வழங்கினார் அருப்புக்கோட்டை வேளாண்மை அறிவியல் நிலையத்தின் மண்ணியல் மற்றும் வேதியியல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். இனி கேட்கலாம் வேளாண் தகவல். காய்கறி சாகுபடியில் இனக்கவர்ச்சி பொறியின் முக்கியத்துவம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். உணவின் ஒரு அங்கமாகவும் ஊட்டச்சத்து மிகுந்த உணவாகவும் காய்கறிகள் கருதப்படுகிறது. காய்கறி சாகுபடியில் விவசாயிகளுக்கு சவாலாக இருப்பது பூச்சி மற்றும் புழு தாக்கத்தால் ஏற்படும் சேதங்களும் அதனால் ஏற்படும் பொருளாதார இழப்பு மட்டுமே. இதை கட்டுப்படுத்த அளவுக்கு அதிகமான ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகள் தெளிக்கப்படுகின்றது. இந்தியாவில் பயன்படுத்தப்படும் மொத்த ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளில் சுமார் 15-16% காய்கறி பயிர்களுக்கு மட்டுமே தெளிக்கப்படுகின்றது. மேலும் குறுகிய கால இடைவெளியில் இம்மருந்துகள் பதப்படுத்தப்படுவதால் எஞ்சிய நஞ்சு உணவு வழியாக மனித உடலில் கலக்கின்றது. இது மட்டுமின்றி அதிக உற்பத்தி செலவு, காற்று மாசுபடுதல், நன்மை செய்யும் பூச்சிகளை இழத்தல், நிலத்தடி நீர் மாசுபடுதல், பூச்சிகள் எதிர்ப்பு திறன் பெறுதல் போன்ற பல்வேறு பிரச்சினைகள் உண்டாகின்றன. நீடித்த விவசாயத்திற்கு நிலையான தீர்வு ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையே. அதன் ஒரு அங்கமாக திகழும் இனக்கவர்ச்சி பொறியை பற்றி விரிவாக பார்ப்போம். பெண் அந்து பூச்சிகள் தனது இனப்பெருக்கத்திற்காக ஆண் அந்த பூச்சிகளை ஈர்க்க அதன் உடலிலிருந்து ஒருவித வேதிப்பொருட்களை வெளியேற்றும். இந்த வேதிப்பொருட்களின் நறுமணத்திற்கு ஆண் அந்த பூச்சிகள் கவரப்பட்டு இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இதை அடிப்படையாக வைத்து ஆய்வுக்கூடங்களில் இந்த வேதிப்பொருட்கள் தயாரிக்கப்பட்டு இனக்கவர்ச்சி பொறியாக பயன்படுத்தப்படுகிறது. காய்கறி சாகுபடியில் காணப்படும் அநேக அந்துப்பூச்சி வகை புழு தாக்குதலை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறி பெரிதும் உதவுகின்றது. உதாரணத்திற்கு கத்திரியில் குருத்து மற்றும் காய்ப்புழு, தக்காளியில் காய்ப்புழு, பருத்தியில் இளஞ்சிகப்பு காய்ப்புழு, மக்காச்சோளம், சோளம், நெல், நிலக்கடலை போன்ற பயிர்களில் படைப்புழு தாக்குதல், பருத்தி, துவரை, கொண்டைக்கடலை, தக்காளி, மிளகாய் மற்றும் பல பயிர்களில் அமெரிக்கன் காய்ப்புழு தாக்குதல், பல்வேறு பயிர்களில் சேதத்தை ஏற்படுத்தும் புகையிலை கம்பளிப்புழு, நெல் தண்டு துளைப்பான், தக்காளியில் ஊசி துளைப்பான், முட்டைக்கோசு, காலிஃப்ளவர் போன்ற பயிர்களில் பாதிப்பை ஏற்படுத்தும் வைரமுதுகு பூச்சி. ஆண் பூச்சிகள் வைரமுதுகு சுரக்கும் வேதிப்பொருட்கள் எதிரி பூச்சிகளை எதிர்க்கும், பெண் பூச்சிகளை கவர உதவுகிறது. இந்த வேதிப்பொருட்களை பயன்படுத்தி ஒரு சில இனக்கவர்ச்சி பொறிகள் மட்டுமே உள்ளது. இந்த வகையில் காய்கறி சாகுபடியில் இனக்கவர்ச்சி பொறியினை நாம் பயன்படுத்தலாம். கேட்டது வேளாண் தகவல்.

இனி வருவது வேளாண் பழமொழி சிந்தனை. ஆடு ஊடாட காடு விளையாது, ஆடு ஊடாட காடு விளையாது. கேட்டது வேளாண் பழமொழி சிந்தனை. நிறைவாக விடைபெறும் முன், கால்நடைகளுக்கு கொடுக்கப்படும் தாது உப்பு கட்டிகளில் சேர்க்கப்படும் தாது உப்பு கலவையானது இந்திய தரக்கட்டுப்பாடு ஆணையத்தின் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் கலந்து தயாரிக்கப்படுகிறது. இத்துடன் இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: நண்பர்கள், பிரியமானவர்களுக்கு பிறந்த நாள், திருமண நாள் வாழ்த்து சொல்லணும், அல்லது உங்க வீட்டுல நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு வாழ்த்து சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்க ஆசையை நிறைவேற்றலாம். மதுரை வானொலியில் விளம்பர பிரிவுல பதிவு செய்வதன் மூலமா வாழ்த்து மட்டும் இல்லங்க, பிரியமானவர்களுக்கு பிடித்த பாடல்களையும் பரிசாக தரலாம். அணுக வேண்டிய முகவரி: நிலை இயக்குனர், ஆல் இண்டிய ரேடியோ, விளம்பர பிரிவு, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2. தொலைபேசி எண் 0452-25-30-410.
4: தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
5: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தொழில்துறையினருக்கும் இளையோருக்கும் இடையே இணைப்பை ஏற்படுத்தும் வகையில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான வேலைவாய்ப்பு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த திட்டத்தின் கீழ் 2400 கோடி ரூபாய் மதிப்பிலான ஊக்கத்தொகையை பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு விடுவித்து அவர் பேசினார். முதல் முறையாக பணியில் சேர்பவர்களின் மேம்பாட்டிற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்கவும் இளையோர் மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். அடுத்த 2 ஆண்டுகளில் 3.5 கோடிக்கும் மேற்பட்ட புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். இன்று நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், 2014 1000 கோடி ரூபாய் அளவிற்கு இருந்த பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி தற்போது 40,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளதாக

தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி 2014 46,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் கூறினார். இது கடந்த நிதியாண்டில் 178,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பாதுகாப்பு தளவாடங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின்

0: நடவடிக்கைகள் காரணமாக பாஸ்போர்ட் சேவை தொலைதூர பகுதிகளுக்கும் எளிதாக கிடைப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற மண்டல பாஸ்போர்ட் அதிகாரிகளின் 3 நாள் வருடாந்திர மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். டிஜிட்டல் நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக பாஸ்போர்ட் சேவை திகழ்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக முதலீடுகள் பெருமளவு அதிகரித்துள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலகின் நம்பிக்கைக்குரிய நட்பு நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மேற்கொண்ட நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 38 நாடுகளுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டி உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் அதில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகளை எவ்வித தடையும் இன்றி முழுமையாக நேரலை செய்ய தவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மாற்றத்திற்கான ஆட்சி என்று கூறிவிட்டு முந்தைய திமுக ஆட்சி போலவே தேவையான பகுதிகளை மட்டும் நேரலை செய்வது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். சட்டப்பேரவை நிகழ்வுகள் முழுமையாக நேரலை செய்யப்படும் என்று தவேக வாக்குறுதி அளித்திருப்பதையும் திரு நயினார் நாகேந்திரன் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார். அஇஅதிமுகவும் சட்டப்பேரவை நிகழ்வுகளின் நேரலை ஒளிபரப்பு நிறுத்தப்பட்டதை வன்மையாக கண்டித்துள்ளது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற நிலை தொடர்வதாக குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் எண்ணம் தவேக அரசுக்கு இல்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் ஜிம்னாஸ்டிக் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப்பதக்கம் வென்றது. சீனாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பிரெஞ்ச் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் நிதேஷ்குமார் மற்றும் பிரமோத் பகத் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் நிதேஷ்குமார் 21-14, 21-12 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் உமேஷ் விக்ரம்குமாரை வென்றார். மற்றொரு காலிறுதி ஆட்டத்தில் பிரமோத் பகத் 21-18, 21-11 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் ஜெக்தீஷ் டில்லியை வென்றார். ஆசிய வாள்வீச்சு சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்கியது. 34 நாடுகளைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவின் சார்பில் பவானி தேவி தலைமையிலான 24 பேர் கொண்ட இந்திய அணி இப்போட்டியில் பங்கேற்றுள்ளது. ஜெர்மனியின் சூலில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 2 தங்கம், 1 வெள்ளி, 3 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சிக்கு உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன்.
4: இன்னைக்கு இந்த எபிசோட ஒரு சின்ன கேள்வியோட ஆரம்பிப்போமா? நீங்க கடைசியா உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தை செலவழிச்சது எப்போ? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். அலாம் அடிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோங்க. ஒரு பக்கம் வீடு, ஒரு பக்கம் வேலை, ஒரு பக்கம் டார்கெட்ஸ், டெட்லைன்ஸ் அப்படின்னு அத்தனை பொறுப்புகள், இது எல்லாமே தேடி தேடி ஓடிட்டு இருக்கோம். அதில் நமக்கு நம்ம உடம்பு நம்ம மனசு அப்படின்றதுக்கு நம்ம டைம் ஒதுக்குறோமா அப்படின்னு கேட்டால் அது பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சரி, இப்போ இதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியும் அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா, அதுக்கான ஒரு விடையாக தான் இன்னைக்கு எபிசோட் அமையும்னு நான் நம்புகிறேன். நான் உங்கள் ஸ்ரீ வித்யா மாரியப்பன். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம கூட 2 முக்கியமான கெஸ்ட் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கெஸ்ட் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மென்டல் ஹெல்த் எக்ஸ்பர்ட் தாங்க, அதாவது ஒரு முக்கியமான ஒரு சைக்காட்ரி டாக்டர், இந்திரா மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸோட சைக்காட்ரி டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட். அது மட்டும் இல்லைங்க, அவர் ஒரு சர்டிஃபைட் 6-ஃபேஸ் மெடிடேஷன் இன்ஸ்ட்ரக்டர், டாக்டர் அஜய் அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ.
5: வணக்கம்.
4: ஸோ அடுத்ததா இன்னொரு முக்கியமான கெஸ்ட் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா, மேனிபுலேட்டிவ் தெரப்பி மூலிமா பலரோட லைஃப்பில் உடம்பும் முக்கியம் மனசும் முக்கியம், இது ரெண்டுத்துக்குமான அலைன்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு அவங்களோட பயணத்தில் ப்ரூவ் பண்ணியிருக்கிற டாக்டர். சென்னை அரும்பாக்கத்தில் இருக்க கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலோட மேனிபுலேட்டிவ் தெரப்பி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி அண்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் தீபா அவர்கள். வெல்கம் டு தி ஷோ மேம். டாக்டர், இன்னைக்கு எதுக்காக இந்த ஷோ அப்படின்னு பார்த்தோன்னா, நான் சொன்ன மாதிரி காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஓடுறோம் ஓடிக்கிட்டே இருக்கோம், ஏதோ ஒரு விஷயத்தை தேடி ஓடிக்கிட்டே போயிருக்கோம். ஸோ அது வந்து கேரியராக இருக்கலாம், இல்லை வந்து நம்ம பர்சனல் க்ரோத், இல்லை

0: பசங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிற இடத்துல நமக்கு நாம அப்படின்ற ஒரு விஷயத்தை மறந்தே போயிடுறோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு வந்து என்ன பண்ணுறீங்க, உங்களோட ஹெல்த் கன்சர்ன் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியவே கிடையாது. நம்ம ஒரு 10 பேரை பார்த்தோன்னா 10 பேருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஒரு ஆங்ஸைட்டி இருக்குது, இல்லை ஒரு ஃபியர் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு மனசோர்வு இருக்குது, இல்லை அப்படின்னா ஒரு கவலையோடு தான் இருக்காங்க. இது இல்லாமல் கிடையவே கிடையாது. அண்ட் ரீசன்ட் ரிசர்ச் வந்து அதை விட முக்கியமான விஷயம் வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தும் வந்து பெருசாக இருக்குது. இப்போது 100ல் 99 பேர் கேட்டோன்னா, ஒன்று எனக்கு தலைவலி இருக்குது, கழுத்து வலி இருக்குது, இல்லை முதுகு வலி இருக்குது. ரிசர்ச் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த உடல் சோர்வு எஸ்பெஷலி வந்து இந்த பேக் பெயின், இந்த மசில் டென்ஷன், இது எல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தி ஃபிசிக்கல் இஷ்யூஸ். ஸோ மன பிரச்சனைகள் இருந்தாலும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன்ஸ் இருந்தாலுமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் வரும்னு ரிசர்ச்சர்ஸ் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு ஆங்கிளில் ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது வந்து தெரப்பி மூலிமா எவ்வளவோ பேஷண்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மனசோட பிரச்சனையை சரி பண்ணும் போது உடலோட பிரச்சனையும், உடலோட பிரச்சனையை சரி பண்ணும் போது மனசோட பிரச்சனையும் சரியாகுதா? அது எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது?
1: ஓகே, யோகத்தில் உடலும் மனதும் நேர்கோணலானால் வாழ்க்கையின் வளைவு சுழிவுகளும் வசந்தமாகும். ஸோ யோகா அப்படின்றது அந்த வார்த்தைக்கான அர்த்தமே வந்து டு யுனைட், அதாவது நம்மளுடைய மைண்ட், பாடி, சோல், இது மூணுத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம்தான் யோகா. வெறும் ஒரு நோயாளியை ஃபிசிக்கல் சிம்டமாக பார்க்காம அவங்கள ஒரு ஹோலிஸ்டிக்காக அப்ரோச் பண்ணுறது தான் யோகா இயற்கை மருத்துவம். இப்போ இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்மள பல பேருக்கு சோர்வு ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள் தான், பிரெயின் ஃபாக் அதிகமாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்லேயே இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க, ஆங்ஸைட்டி அதிகமாக இருக்குது, ரொம்ப சீக்கிரத்தில் டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. நிறைய க்ரானிக் கண்டிஷன்ஸ் இது அப்படியே கண்டினியூ ஆகும்போது அது க்ரானிக் கண்டிஷன் டயபெட்டிஸ் ஆகோ, ஹைப்பர் டென்சிவ் ஆகோ, இல்லை ஹார்ட் டிசீஸ் ஆகோ, எந்த மாதிரி நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இதில் இருக்காங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோட காலையில் எழுந்த உடனே சும்மா ஒரு நிமிஷம் என்ன டைம் அப்படின்னு பார்க்குறோம், என்ன நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதுக்காக நம்ம ஃபோன் எடுக்கும் போது வி ஸ்டார்டட் ஸ்க்ரோலிங். அது அப்படியே நம்ம பண்ணிகிட்டே இருக்கும் போது நம்மளை மறந்து நம்ம ஒரு விஷயத்தில் அப்படியே ஈடுபட்டுறோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எப்படி ஃபிசிக்கலாக மென்டலாக நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுது, இது எல்லாமே டிசீஸ் அப்படின்றது கிடையாது, இது வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். அந்த காலத்தில் இருந்ததுக்கும் இந்த காலத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ இது எப்படி நமக்கு மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ஒரு சின்ன விஷயம், நம்ம முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வி கோ இன் சன்லைட், ஸோ எந்த நேரமும் நம்ம வெயிலில் இருப்போம், வெயிலில் விளையாடுவோம், ஒரு பிடி பீரியடாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் டேஸ், எந்த இருந்தாலும் நம்ம வெயில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம். பட் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா, நம்ம க்ளோஸ்டு என்வரான்மெண்ட்டில் ஏசி இதில் தான் நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஈவன் கிட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலலாம் விளையாடுறதே கிடையாது, அதிகமாக அவங்க வந்து மொபைல் அண்ட் கேட்ஜெட்ஸோடு தான் இருக்காங்க. ஒன்று டிவி பார்க்குறாங்க, இல்லை வெப்சீரிஸ் பார்க்குறாங்க, இல்லை கேம்ஸ் இது பண்ணுறாங்க. ஸோ நிறைய இந்த மாதிரி ஸ்க்ரீன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணுறதும், ஆர்டிஃபிஷியல் ஃபுட்டு, ஆர்டிஃபிஷியல் கலர்டு ஃபுட், கலப்படம் இருக்கக்கூடிய உணவுகள், துரித உணவுகள் எல்லாம் நிறைய எடுக்கிறது மூலயமா அவங்க ரொம்ப சீக்கிரத்தில் இந்த மாதிரி மென்டலாக அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ கம்மிங் டு த பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, கம்ஃபர்ட் நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், இது எல்லாமே எதை நோக்கி போயிட்டுருக்குன்னா ஒரு கம்ஃபர்ட். யாருமே அந்த டிஸ்கம்ஃபர்ட்டை விரும்புறதில்லை, அவாய்ட் பண்ணுறோம். அதே மாதிரி எஃபர்ட்ஸை யாருமே விரும்புறதே கிடையாது, எதுக்குமே எஃபர்ட் போடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் வரும். நம்ம ஒரு சின்ன விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட அது எவ்வளோ ஈஸியாக நான் இங்கேருந்தே எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, ஒரு பக்கத்து தெருவில் தான் நமக்கு ஒரு க்ராசரி ஷாப்ஸ் இருக்கும் நமக்கு, பட் அங்கே போய் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு ஆப் மூலயமா நம்ம அதை வீட்டுக்கே வர வைக்கிற மாதிரி நமக்கு இப்போ ஃபெசிலிட்டி வரும். ஒரு சின்ன வாக் கூட இல்ல, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா they used to walk lot, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 10,000 to 15,000 steps அவங்க வாக் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஒரு ஹோல் ஹார்ட்டடா கையை நெஞ்சில வச்சு சொல்லி பாருங்க, எத்தனை பேர் நம்ம இன்னைக்கு நடந்திருப்போம், இல்ல குதிச்சிருப்போம், பிசிக்கலா நம்ம வந்து குனிஞ்சு நிமிந்து நம்ம எந்த வர்க்கை நம்ம பண்ணிருப்போம். சோ கம்ஃபர்ட் அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கம்ஃபர்டோடைய விஷயம் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் பீயிங் அப்படின்னாலே வி ஷுட் மூவ், வி ஷுட் ஸ்ட்ரெச், ஒரு மூமெண்ட்லேயே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த மூமெண்ட் குறையுது அப்படின்னா, ஸோ அங்கே நமக்கு சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், அதனால் கண்டிப்பாக நம்மளுடைய அலைன்மெண்ட் மாறப்படும், அதனால் நமக்கு பல நோய்கள் வரத்துக்கு அதிகமாகவே வாய்ப்புகள் ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, இயற்கை முறையான வழிகளை நம்ம மேற்கொள்ளணும். காலையில எழுந்த உடனே ஒரு 10 நிமிஷம் வெயில்ல நிக்கிறது, ஒரு 1 hour நமக்காகவே நம்ம வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டியை லைக் ஒரு சிம்பிள் வாக்கிங் போறது, ஸோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நமக்கு

0: கொண்டு வந்தோம் அப்படின்னா தான் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து இது பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ரெண்டுமே வந்து இன்டர் ரிலேட்டட். ஒன்ஸ் மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிசிக்கலாகவும் நமக்கு சிம்டம்ஸ் வந்து டெவலப் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மோர் தென் 72-73% நம்மளுடைய தமிழ்நாடு பாப்புலேஷன் நம்ம வந்து அதிகமாக கேட்ஜெட்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் கிட்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா அதாவது 5 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்க 70% இந்த மாதிரி மொபைல் அண்ட் ஸ்க்ரீன் டைமில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதோடைய இம்பேக்ட் வந்து இன்னும் அதிகமாகவே நம்மளுடைய ஹெல்த் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே இருக்குது. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாமல் மென்டல் ஹெல்த்தாகவும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இதில் வந்து நிறைய தெரப்பீஸ், யோகா இயற்கை மருத்துவம் அப்படின்றது, மருந்து இல்லா மருத்துவம் இது. ஸோ இது நம்ம வாழ்வியல் மாற்றங்கள் கொண்டு வர்றது மூலயமா அவங்களுடைய ஹெல்த்தை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா காலையில் எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவங்க என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணணும் அப்படின்ற லைஃப் ஸ்டைலை சொல்லி கொடுக்குறோம். நேச்சுரல் டயட்டோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்றத சொல்கிறோம். நம்மளுடைய அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் 100 படுக்கை உள்ள ஹாஸ்பிட்டல் இது. இங்கே உணவே பார்த்திங்கன்னா இயற்கை உணவு தான் தருவோம், சமைச்ச உணவே தரமாட்டோம். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரல் சோர்சஸை பேஸ் பண்ணி தான். தண்ணியை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், நீர் சிகிச்சை. மண்ணை வச்சு ட்ரீட் பண்ணுவோம், மண் சிகிச்சை, காந்தக சிகிச்சை, நிற சிகிச்சை. ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா அக்குபங்க்சர், அக்குப்ரெஷர், ரேக்கி, பிராணிக் ஹீலிங், இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். டயட் தெரப்பி, யோகா தெரப்பி அப்படின்னு வி ஹாவ் மோர் தேன் 40 தெரப்பீஸ். ஸோ இந்த தெரப்பீஸ் அந்தந்த கண்டிஷன்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கும் போது ஸோ வி ஆர் ஏபிள் டு கெட் தெம் பேக் ஃப்ரம் த டிசீஸ்ட் கண்டிஷன்.
1: ரொம்ப தெளிவான விளக்கம். உண்மையிலே நம்ம மனசுல இருக்கிற நிறைய விஷயம் உடம்புல பிரதிபலிக்கும். சரி, இப்ப இதே விஷயத்தை நம்ம கொஞ்சம் சயின்டிஃபிக்கா பார்க்கும் போது WHO ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த ஆன்சைட்டி டிஸார்டர் இல்ல குரானிக் ஸ்ட்ரெஸ் ஒருத்தருக்கு இருக்கும் போது அது மனநல பிரச்சனையா வெளியில தெரியறதுக்கு முன்னாடி பிசிக்கலா கண்டினியூஸ் டயர்ட்னஸ் இல்ல பிசிக்கல் பெயினா இல்ல ஒரு பாடி பெயினா இல்ல கம்ப்ளீட்டா ஏதோ லைக் தே டோன்ட் ஹாவ் அ பிசிக்கல் ப்ராப்ளம் பட் தே வில் ஃபீல் இட் அப்படின்ற ஒரு விஷயம் இதனால ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களோட இத்தனை வருஷ அனுபவத்தில் எப்படி இதை நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது இந்த ஸ்ட்ரெஸ் மூலிமா இந்த மாதிரி வர பேஷண்ட்ஸ் இருக்காங்களே, அதாவது எனக்கு எந்த பிரச்சனைன்னு தெரியல ஆனால் என்ன எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் இல்லை எனக்கு எப்பயுமே பாடி பெயின் இருக்குது அப்படின்ற பேஷண்ட்ஸை நீங்கள் எப்படி பார்த்துருக்கீங்க? அப்போ இருந்த நீங்கள் ஆரம்பித்ததுக்கும் இப்போக்கும் நிறைய பேஷண்ட்ஸ் இருக்காங்களா, இது எப்படி மாறி இருக்கு?
2: கண்டிப்பாக சொல்லணும், நம்ம எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸை பற்றி ஆக்சுவலாக தப்பாக புரிஞ்சுருக்கோம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒரு இயற்கையான ஒரு சர்வைவல் மெக்கானிசம். இது வந்து நம்ம பழங்காலத்தில் இந்த கல்காலம்னு சொல்லுவோம்ல அந்த டைம்லேருந்தே இருக்குது நமக்கு. ஸ்ட்ரெஸ் இருந்தனால தான் நம்ம இவ்வளோ வருஷம் வந்து உயிரோடு இருந்திருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால், ஒரு இடத்துல ஒரு புலி வருது அப்படின்னா அந்த புலிகிட்டருந்து நம்ம பாதுகாக்கணும்னா நம்ம ஓடணும் வேகமாக, அந்த சத்தத்தெல்லாம் ரொம்ப கூர்மையாக கவனிக்கணும், எங்கே வருது என்ன வருதுன்ட்டு. அப்போது நம்ம உடம்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் முக்கியமான இடத்துக்கு போகணும், மசில்ஸுக்கு போகணும், மசில்ஸ் இறுக்கமாகணும், ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக பம்ப் பண்ணணும். ஸோ இதுக்கு தேவையான ஒரு மெக்கானிசம் தான் ஸ்ட்ரெஸ்ஸு பண்ணுது. ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ் ஆன உடனே நம்ம உடம்புல வந்து ரியாக்ட் பண்ணுறோம், ஒரு சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, அந்த ஹார்மோன்ஸ் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அந்த காலத்தில் புலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு, பட் இந்த காலத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ, எக்ஸாம்ஸ், ரிலேஷன்ஷிப்பில் வர ப்ராப்ளம்ஸ், குழந்தைங்க ஸ்க்ரீன் டைம் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த காலத்துக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஆக்சுவலாக வந்து என்ன பண்ணுதுன்னா நம்ம பாடி ப்ரொடெக்ட் தான் பண்ணுது. அதோடைய வேலை என்ன பண்ணுதுன்னா வந்து ஹார்மோனை சுரக்குது. ஹார்மோன் சுரந்தனே நம்ம பாடியில் ஹார்ட் பீட் ரொம்ப வேகமாக துடிக்க ஆரம்பிக்குது, உடம்புல இருக்க தசைகள்லாம் இறுக்கமாகுது. ஸோ இப்படி தான் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரியாக்ட் பண்ணுது. இது வந்து நார்மல் மெக்கானிசம் தான் இது, பட் அதுவே கன்சிஸ்டண்ட்டாக நம்ம உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குமே இது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நம்ம உடம்புல இமீடியேட்டாக தேவைப்படுற அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தாண்டி கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்குது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்குமே இது நம்ம பாடியில் நிறையா மாற்றங்கள் ஏற்படுது, நம்மளோட மூளையிலையும் நிறையா மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இந்த மாதிரி மாற்றங்கள் நம்ம உடம்புல ஏற்படும் இது நம்மளுடைய தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிறோம், அக்யூட்டாக நம்ம உடம்புல சில ஹார்மோன் ரிலீஸ் ஆகிற மாதிரி ஸ்ட்ரெஸ்னால குரோனிக்காக இருக்கும்போது தொடர்ந்து இருக்கும்போது நம்ம உடம்புல கார்டிசோல் அப்படின்ற ஒரு வகையான ஹார்மோன் சுரக்குது. அந்த ஹார்மோன் தொடர்ந்து நம்ம ரத்தத்தில் இருக்கும்போது உடல்லையும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. உதாரணத்துக்கு சர்க்கரை அளவு அதிகமாகுது, நம்மளுடைய தூக்கம் கெடுதல், அப்புறம் முடி கொட்டுதல், ஸ்கின்னு ட்ரை ஆகிறது, கருத்து போகிறது, இந்த மாதிரியான பல வகையான மாற்றங்கள் ஏற்படுது. அது கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுடைய
3: மூளையிலையும் சில

0: மாற்றங்கள் ஏற்படுது. ஸோ இதனால் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் அஃபெக்ட் ஆகுது, நம்ம ஒர்க் பிளேஸில் மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், தூக்கம் இல்லாமல் இன்னும் அதிகமாகுது, அதனால் இன்னும் பதட்டம் அதிகமாகுது, பதட்டம் அதிகமாகுது, மன அழுத்தம் இன்னும் அதிகமாகுது. இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக போகும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நமக்கு ஒரு பதட்டமாக இருக்கிற ஒரு விஷயம், நார்மலான ஒரு எமோஷன், அது நோயாக மாறுது. அப்போது அதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது. ஸோ இப்படி தான் நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒன்லி வந்து நம்ம பதட்டம்னா மனசு மட்டும்தான் இல்லை, அது உடலில் ஏற்படுற மாற்றங்களும் சேர்ந்து தான் ஒரு நோயாக வெளிப்படுது.
1: ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஸ்ட்ரெஸ் அதுன்றது வந்து எப்பயுமே நமக்கு இருக்கிறது தான், இருக்க வேண்டிய ஒரு விஷயம் தான், ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோடு, அந்த மோடில் இருக்கிற விஷயம் தான் நம்மளோட டெவலப்மெண்ட். ஸ்ட்ரெஸ்ஸுன்னொன்னே நம்ம யாருமே இப்படியே பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு புதுசாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
2: ஸ்ட்ரெஸ் அப்படின்றது ரெண்டு விதம் இருக்கு, யூஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவோம், குட் ஸ்ட்ரெஸ் பேட் ஸ்ட்ரெஸ் தான் அப்படி சொல்றது. குட் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது நம்மளை அடுத்தடுத்து மோட்டிவேட் பண்ணி நம்மளை ஒரு ப்ரோக்ரஸ்க்கு கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் குட் ஸ்ட்ரெஸ். ஆனால் இதே பேட் ஸ்ட்ரெஸ் தான் வந்து நமக்கு லாங் ரன்ல அது இருந்துகிட்டே இருக்கும் போது, சார் சொன்ன மாதிரி கார்டிசால் லெவல் ஜாஸ்தி ஆகும் போது அது அவங்களுக்கு டிசீஸா அது கன்வெர்ட் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஹவு மென்டல் ஹெல்த் பிசிக்கல் ஹெல்த் அஃபெக்ட் பண்றது.
0: இன்ஃபேக்ட் ஒரு ரீசெண்டான ரிசர்ச்ல என்ன சொல்றாங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஸு பிரச்சனை கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸை பார்க்குற விதம் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஆராய்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமான குரூப்பாக பிரிச்சுடுறாங்க. ஒரு குரூப்புக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸுனா ரொம்ப கெடுதல் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க அதே ஸ்ட்ரெஸ்ஸை. இன்னொரு குரூப் கிட்ட ஸ்ட்ரெஸ் உங்களோட வளர்ச்சிக்கு உதவி பண்ணுதுன்னு சொல்லி புரிய வச்சு அதையே ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ண வைக்கிறாங்க. பட் அவுட்கம் பார்க்கும்போது யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸு கெடுதல் நினச்சாங்களோ அவங்களுக்கு உடல் நலம் கேடு ஏற்படுது, கவனம் சிதறது ஏற்படுது, தூக்கம் அஃபெக்ட் ஆகுது, ஈவன் இம்யூனிட்டி கூட குறையுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்ட்ரெஸ்ஸு நல்லதுன்னு சொன்னவங்க அவங்களுடைய லைஃப்ல அவங்களுடைய அவுட்கம் க்ரோத் எல்லாமே நல்லா இருக்கு, இம்யூனிட்டி நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஸ்ட்ரெஸ் நம்ம பாக்குற விதமும் அதோட அவுட்கம் வந்து மாத்தும்.
1: நீங்க ரெண்டு விஷயம் சொன்னீங்க, கார்டிசால் அந்த தூக்கமின்மை. இப்போ நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி வரும் என்ன அப்படின்னா, காலையில இருந்து நைட் வரைக்கும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போ எல்லாரும் தூங்கின பிறகுதான் நமக்கு நம்ம ஒரு டைம் எடுக்கிறோம்னு சொல்றோம். அந்த டைமை நம்மளதுல மோஸ்ட்லி பல பேர் என்ன பண்றோம்னா ஃபோன்ல தான் வந்து ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஏதோ ஒன்று ஒரு இன்ஸ்டாகிராமோ இல்லை ஃபேஸ்புக்லயோ ரீல்ஸ் பாக்குறோம். ஸோ அந்த ஃபோன்லயே தான் முன்னா டிவி பார்த்துட்டு இப்போ கம்ப்ளீட்டா ஃபோனுக்கு வந்துடுச்சு. இப்போ ஃபோன் பார்த்துட்டே இருந்து இதுதான் எனக்கான ரிலாக்ஸேஷன் டைம் அப்படின்னு நம்மளே அதை நம்புறோம். பட் வேற இப்போ ரீசெண்டான ரிசர்ச்சர்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து அந்த ஃபோன் ஸ்க்ரோலிங், எஸ்பெஷலி இந்த டூம் ஸ்க்ரோலிங் வந்து அந்த 5 நிமிஷம் ஆரம்பிக்கிறது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் போயிடுது. ஸோ அப்படி போகிறதுனாலையும் அந்த ப்ளூ லைட்ஸ்னாலையும் வந்து ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்து உருவாக்குது. அண்ட் அகெயின் இது வந்து நம்மளோட கார்டிசால் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிறோம், நம்ம பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் வேணும்னு செய்கிற விஷயமே அப்பப்போ பிரச்சனையை உருவாக்குது அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஃபோன் இல்லாமல் எனக்கான டைம் நைட்டு அந்த தூங்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைமை ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம் டாக்டர்?
0: நம்ம எல்லாருமே வந்து ஃபோன் பார்க்குறதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, ரைட்டில் நம்ம நைட்டில் படுத்தவனே யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும்போது நமக்கு வந்து ஓவர் திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். சிம்பிளாக சொல்லப்போனால் ஏன்னா அந்த நேரத்தில் நமக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. இதை ஓவர் திங்க் ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம மனசு பயம் வந்துடும், ஐயோ ஏதோ திங்க் பண்ணிகிட்டே இருக்குமே, ஏதோ டேஞ்சரோ அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பித்த உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃபோன் எடுத்துக்கிறோம். நீங்கள் ஃபோன் எடுத்தவொடனே நீங்கள் சொன்னது தான் நடக்கும், 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணலான்னு நினைக்கிறோம், பட் அகைன் இட் இஸ் எண்ட் அப் இன் 3 ஹவர்ஸோ இல்லை 2 ஹவர்ஸ்லேயோ முடிஞ்சிருது. ஸ்ட்ரிக்டான ஒரு ரூல்ஸ், தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஃபோனை கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அண்ட் என்னோட கிளையன்ட்ஸ்க்கெலாம் நான் சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்னா, உங்களுக்கு ஃபோன் பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்தால் லைட் போடுங்க, லைட் போட்டு உட்காந்து பாருங்கள். படுத்துக்கிட்டே லைட் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும், ஏன்னா அந்த ப்ளூ லைட்டோட எஃபெக்ட் இன்னும் அதிகமாகிடும். ரெண்டாவது, படுத்துக்கிட்டே ஃபோன் பார்க்குறது இன்னும் ஒரு டேஞ்சரஸான விஷயம், ஏன்னா நம்ம படுக்க போகிறோம், லைட் ஆஃப் பண்ணிட்டோம்னா பிரெயினுக்கு நம்ம சொல்கிற இன்ஃபர்மேஷன் தூங்க போகிறோம். ஆனால் தூங்க போகிற நேரத்தில் நம்ம லைட்டு போட்டு பார்க்கும்போது அது பிரெயின் ஒரு கன்ஃப்ளிக்டிங்காக இருக்கும், இப்போ நம்ம தூங்க போல ஃபோன் பார்க்க போகிறோம் தான் அதுக்கு தோணும். இப்போ நாளைக்கு உங்களுக்கு தூக்கம் அவசியமான ஒரு நேரத்தில் நீங்கள் படுத்துட்டு ஃபோனை எடுத்து பார்க்கணும்னு தான் தோணுமே தவிர உங்கள் பிரெயினுக்கு வந்து தூக்கம் உடனே வரவே வராது. ஸோ நம்மளே நம்ம பிரெயினை ட்ரெயின் பண்ணிவிட்டு நம்மளே அதை தப்பு சொல்லக்கூடாது, ஏன் இன்றைக்கி தூக்கம் வர மாட்டேங்குது எனக்கு அப்படின்னு அதை குறையவும் சொல்லக்கூடாது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்கணும்.
2: ஆக்சுவலாக நம்ம தூங்குறோம் அப்படின்னா நமக்கு அந்த ஸ்லீப் சைக்கிள் இருக்குது, பகலில் நமக்கு வந்து செரோட்டோனின்ற ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும், நைட்டு நமக்கு தூக்கத்துக்கு தேவையான மெலட்டோனின்ற ஹார்மோன் தான் நமக்கு தூக்கத்துக்கு முக்கியமான ஹார்மோன். இது எப்போ வரும் அப்படின்னாக்கா லைட் ஆஃப் ஆனதுக்கப்புறமா தான் அந்த டார்க்னஸில் நமக்கு அந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அந்த மொபைலில் நம்ம பார்க்கும் போது, இப்போ டாக்டர் சொன்ன மாதிரி லைட் போட்டுட்டு பார்க்குறதும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ளூ

ரேடியேஷன் நமக்கு மெலட்டோனின் செக்ரேஷன் ஆஃப் பண்ணிடும். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஸ்லீப் சைக்கிள் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும். இப்போ அதே மாதிரி தான் கார்டிசால் பற்றி சொல்லியிருந்தாங்க. இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் வந்து நமக்கு டேல, ஏன்னா வி நீட் ஸ்ட்ரெஸ், காலையிலேருந்து நான் ஆக்டிவாக இருந்தால் தான் நைட்டுக்கு தேவையான ரெஸ்ட் எனக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவ் அண்ட் ரெஸ்ட் ரெண்டும் இருந்தால் தான் பாடி ஹெல்த்தியாகவே இருக்கும். ஸோ இப்போ இந்த கார்டிசால்ன்ற ஹார்மோன் காலையிலேருந்து ஆக்டிவாக இருக்கு, நைட்டில் அதோடைய லெவல் கம்மியாகணும். பட் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இன்ட்ரெஸ்டாக நம்ம மொபைல் பார்க்கறது, இல்லை அதை கேம் விளையாடுறது, இல்லை வெப் சீரீஸ் அந்த மாதிரி பார்க்கறது, இப்படி எல்லாம் பார்க்கும் போது அந்த ஹார்மோன் இன்னும் ஆக்டிவாகவே இருக்கும், நமக்கு அப்போது மெலட்டோனின் செக்ரேஷன் இருக்காது. ஸோ அந்த ஹார்மோன் நைட்டெல்லாம் நமக்கு ஆக்டிவாக இருக்கும் போது அகெயின் டே டைமில் இட் ட்ரெயின்ஸ் அவுட். ஸோ அப்போ மார்னிங் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரௌசினஸ், இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னீங்க காலையில் எழுந்ததுலேருந்து டயர்டாக இருக்குது, என்னோடய ஒர்க்கை என்னால் எஃபெக்டிவாக பண்ண முடியல, ஐ ஃபீல் ட்ரெயின்ட் அவுட், என்னால் முன்னாடி மாதிரி திங்க் பண்ண முடியல, என்னோடய திங்கிங் கெப்பாசிட்டி கம்மி ஆகிடுச்சு. ஸோ அந்த எஃபிஷியன்சி குறையுது, பிரெயின் ஃபாக் டெவலப் ஆகுது, ஃபெட்டிக்னஸ் வருது, இது எல்லாமே வரதுக்கு காரணம் லேக் ஆஃப் கார்டிசால் லெவல். ஸோ நமக்கு ஆக்டிவ்னஸ்க்கு தேவையான கார்டிசால் எப்போ குறையுதோ அது வந்து நமக்கு இந்த மாதிரி டயர்ட்னஸை கொடுக்குது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம இப்போ இந்த ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் கிரெடிட் மாதிரி நம்ம பிரெயினுக்கு. நம்ம அந்த மாதிரி மொபைல் பார்க்கும் போது சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம், இல்லை ஒரு காமெடி பார்க்குறோம், இல்லை சில கண்டென்ட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்ம அதை இன்னும் பார்க்கணும் இன்னும் பார்க்கணும் அப்படின்ற அந்த ட்ரிகர் வரதுக்கு காரணம் நம்ம பிரெயினில் டோபமைன் அப்படின்ற ஹார்மோன் செக்ரீட் ஆகும். இது என்னென்னா, இட்ஸ் அ கிரெடிட் ரிவார்டு ஹார்மோன் சொல்லலாம். இப்போது நம்ம ஏதாவது ஒரு அப்ரிஷியேஷன் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா நமக்கு எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ, ஒரு ஹாப்பி ஃபீல் கிடைக்குமோ, அந்த மாதிரி சில கண்டென்ட்ஸை நம்ம பார்க்கும் போது வி ஆர் ஃபீலிங் ஸோ ஹாப்பி, வி ஆர் எலைட்டட், ஒரு பிளிஸ்ஃபுல் ஃபீல் நமக்கு கிடைக்கிறது காரணம் பிகாஸ் ஆஃப் டோபமைன். ஸோ இது என்ன ஆகுது, நம்ம ஏதாவது ஒரு ஒர்க்கை நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி கிடைக்கக்கூடிய விஷயத்த ஈஸியாக நம்ம பிரெயினுக்கு அந்த வீடியோஸ் மூலயமா, அந்த மூவிஸ் மூலயமா, இல்லை கேமில் கிடைக்கக்கூடிய விக்ட்ரி மூலயமா நமக்கு அந்த டோபமைன் கிரெடிட் கிடைக்குது. ஸோ அதை நம்ம பிரெயின் என்ன பண்ணுதுன்னா, அதை திருப்பி திருப்பி அதுக்கு அடிக்ட் ஆகி இட் எண்டப்ஸ் வித் டோபமைன் அடிக்ஷன். ஸோ இப்போது ரீசன்ட் டேஸில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, வி யூஸ் டு கிவ் அவேர்னஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ஸ், அதை லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். முக்கியமாக அந்த ஸ்க்ரீன் டைமை குறைக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னாக்கா, தே ஃபால் சிக், அவங்களுடைய நார்மல் மெமரி பவர் லாஸ் ஆகுது, ஃபோக்கஸ் இல்லாமல் கான்சென்ட்ரேஷன் இல்லாமல் அவங்களுடைய மார்க்ஸ் அந்த ஸ்கோர்ஸ் கம்மியாகுது, ஈவன் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட கூட கான்வர்சேஷன் ரொம்ப கம்மியாகிடுது, தே ஃபீல் ஸோ ஐசோலேட்டட். ஸோ அதுலேயும் இல்லாமல் தே ஃபால் சிக் ஆல்சோ, ப்ரோங்கே லாஸ்துமான்ற கண்டிஷனில் வராங்க. எப்போவுமே ஒரு டிசீஸை நாங்கள் ஃபிசிக்கலாக மட்டும் பார்க்க மாட்டோம், மென்டலாகவும் பார்ப்போம்னு சொல்லியிருந்தேன் இல்லை. அந்த மாதிரி ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா 100% அவங்க மென்டலாக அஃபெக்ட் ஆகிருக்கும் போது தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரி விஷயங்களை ரூல் அவுட் பண்ணும் போது தான் இந்த டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் ரூல் அவுட் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த அடிக்ஷனை நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா, வி ஷுட் ரெடியூஸ் த ஸ்க்ரீன் டைம். ஸோ அந்த அடிக்ஷன் அதோட நிக்கலை, அது என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் அஃபெக்ட் அதர் ஹார்மோன்ஸ். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா அட்ரினல் ஃபெட்டிக் அப்படின்றது டெவலப் ஆகும், பிகாஸ் இதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதே அட்ரினல் கார்டெக்ஸ். ஸோ அந்த ஹார்மோன் செக்ரியேஷன் உங்களுக்கு ஃபெட்டிக் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா, இட் வில் ஸ்டார்ட் ஸ்டீலிங் த அதர் ஹார்மோன்ஸ், காம்பன்சேட்டிங் த ஸ்ட்ரெஸ். அப்போ என்ன பண்ணும், ரெகுலராக நமக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஹார்மோன்ஸை ஸ்டீல் பண்ணும், இன்சுலினை ஸ்டீல் பண்ணும், தைராய்டை ஸ்டீல் பண்ணும். ஸோ ரொம்ப சீக்கிரத்தில் ஹைப்போதைராய்டிசம் டெவலப் ஆகுது, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் டெவலப் ஆகுது, இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்சஸ் டெவலப் ஆகுது, ஈவன் டயபெட்டிஸ். இட் இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் மென்டல் ஸ்ட்ரெஸ். அதாவது இதுதான் காரணம்னு சொல்லலை, இதுவும் ஒன் ஆஃப் த ரீசனாக இப்போ காணப்படுது. அதுலேயும் யங்ஸ்டர்ஸுக்கு அதிகமாக வர்றது நம்ம இந்த மாதிரி டோபமைன் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்தினால நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும் அப்படின்னா, டாக்டர் சொன்ன மாதிரி பெட்ரூம் போகிறதுக்கு முன்னாடி வி ஷுட் கீப் மொபைல் அவுட், எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனும் பார்க்கக்கூடாது, இந்த டைமுக்கு மேலே ஃபோனை நம்ம தொடக்கூடாது அப்படின்ற அந்த செல்ஃப் டிசிப்ளின் நம்ம டெவலப் பண்ணுவோம். இட்ஸ் லைக் தபஸ், நம்ம யோகாவில் வந்து ஒரு ஃபோக்கஸ் கான்சென்ட்ரேஷன் சொல்கிறது தான் மெடிடேஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நமக்கு கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வி ஷுட் எங்கேஜ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதிகமாகணும், அண்ட் வி ஹாவ் டு காம்பன்சேட். சி, கம்ஃபர்ட்டோ எஃபோர்ட்டோ நமக்கு வேணும் தான், அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண சொல்லி சொல்லலை, அதுக்கு பதிலாக ஒரு காம்பன்சேஷன் எதுனா புக் ரீடிங் நிறைய கொண்டு வரணும். ஏன்னா கோவிட்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வந்து மொபைலில் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீடிங்கே பண்ணுறாங்க, அதை PDF-ஆக கொடுத்துருங்க மேம், நாங்கள் ரொம்ப ஈஸியாக படிப்போம், லேப்டாப்பில் படிப்போம். ஸோ அவங்களுடைய ஃபுல் ரீடிங் சிஸ்டமே வந்து லேப்பில் தான் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபோனில் தான் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் லேர்ன்

0: வந்து பாத்தீங்கன்னா போன்ல தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. ஸோ இது வெறும் அவங்களுடைய மென்டல் ஹெல்த்தை மட்டும் அஃபெக்ட் பண்ணல, ஈவன் த ஐஸ் ஆர் ஸ்ட்ரெயினிங் லாட். ஸோ மயோப்பியா டெவலப் ஆகுது, அவங்களுக்கு ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் நிறைய டெவலப் ஆகுது. ஸோ சைக்காலஜிக்கலாக அவங்க நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன அச்சீவ் பண்ணணுன்றாங்களோ அந்த கோலே அச்சீவ் பண்ண முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த டோபமைன் அடிக்ஷன் தான். ஸோ அதுலேருந்து நம்ம கண்டிப்பாக அவங்கள விட்ரா பண்ணி கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ டைவர்ஷன்,
1: இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சொன்ன விஷயத்தில் ஒரு ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக, அதாவது நைட்டில் இந்த மொபைல் ஃபோன்ஸ் கன்ஃபார்மாக இருக்கக்கூடாது. இப்போது ஸ்லீப் உடம்போட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியன்ற ஒரு விஷயம் நமக்கு புரியுது. பட் இது சொன்னோம்னா அடுத்த உடனே நம்ம எல்லாருக்கும் வர கேள்வி, அதெல்லாம் ஓகே எனக்கும் தூக்கம் முக்கியம், ஆனால் எனக்கு தூக்கம் வரலை அப்படின்ற ஒரு முக்கியமான பிரச்சனை வந்து எல்லாருக்குமே இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. ஏன்னா முன்னெல்லாம் வந்து வீட்டுல வந்து சொல்லுவாங்க, பா அவன் வந்து புண்ணியமானவன்டா, படுத்த 5 நிமிஷம் தூங்கிடுவான் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்னைக்கு படுத்த 5 நிமிஷம் யாரடா தூங்குறான்னு பார்த்தா ஆட்களை ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியான ஆட்களை இது பண்ணும். ஸோ இப்போ ஸ்கிரீன் வேண்டாம், ஏன்னா நம்ம நான் அதை பர்சனலாக பார்க்கறது ஒரு எஸ்கேப் மெக்கானிசமாக தான் நம்ம எல்லாமே வந்து அந்த மொபைல் ஃபோன்ஸில் எடுத்துகிட்ருக்கோம். எனக்கு தூக்கம் வரல, அந்த டைமை நான் விட்டேன்னா நான் எதையாவது தேவையில்லாமல் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது வரைக்கும் நான் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன்னா தன்னால் அது என்னோட டயர்டாகி நான் தூங்குற வரைக்கும் போனை பார்க்குறேன் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நடக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஃபோன் நான் எடுக்கலை ஆனால் எனக்கு தூக்கம் வரணும், ஏன் அப்படின்னா இப்போது ஸ்லீப்பிங் பில்ஸ் இந்த மெடிக்கேஷன்ஸ் ரொம்ப காமன் ஆகிட்டுருக்கா. ஸோ இதெல்லாம் இல்லாமல் ஹெல்த்தியாக நான் வந்து ப்ராப்பராக ஸ்லீப்பிங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன இது நீங்கள் உங்களோட சஜஷன்ஸ்?
2: ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சிருந்து ஓடிட்டே இருக்கும். முதல்ல வந்து நம்ம நர்வஸ் சிஸ்டம் சொல்கிறோம், நம்ம ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, அதோட ஒரு பார்ட் தான் நம்ம 1 ஹவருக்கு முன்னாடி ஃபோனை எடுத்து வச்சுருக்கேன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம லைட்டான ரிலாக்ஸேஷனாக ஆக்டிவிட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நம்ம பிரெயின் சொல்லணும், ஓகே முடிஞ்சிருச்சு எல்லாம் ரிலாக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து லைட்டான ஒரு ரிலாக்ஸேஷன் எக்ஸசைஸ் சொல்லலாம், ஒரு மூச்சு பயிற்சி ஒரு 10 நிமிஷம் பண்ணலாம். அதுக்கப்புறமா நம்ம மைண்டில் அமைதியாக உட்காந்து என்னென்னலாம் தோணுதுன்றதை எழுதலாம். ஏன்னா நம்ம மைண்டை வந்து நம்ம வந்து என்ன தோணுதுன்றதை எழுதாமல் விடமே தான் நைட்டு நம்ம படுத்த உடனே உட்காந்த உடனே நம்ம மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக ஓட ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம காலையில் என்ன நடந்தது, நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், எல்லா விஷயம் தான் நமக்கு ராத்திரி மேஜராக ஓடும். அது இல்லாமல் நம்ம லைஃப்பில் போகிற ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷன், ஃபினான்ஷியல் பர்டனாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், வீட்டில் சண்டையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஓடும். இப்போ ப்ராப்பராக தூங்குறதுக்கு முன்னாடியே அது ஒரு 15 மினிட்ஸ்க்கு டைம் ஒதுக்கி என்னென்னலாம் திங்கிங் வருதுன்றத இந்த ப்ரீத்திங் எக்ஸசைஸ் முடித்த உடனே உட்காந்து ஜேர்னலிங் சொல்லுவாங்க, அதை உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறோம். இதோட இன்னொரு ஒரு பெட்டர் எக்ஸசைஸ் இருக்குது, கிரேட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இன்னைக்கு லைஃப்பில் நடந்த விஷயங்கள் என்னென்ன, நம்ம ஒர்க் பிளேஸில் நடந்த விஷயங்களில் என்னென்ன விஷயங்கள், நம்ம நமக்காக பண்ண விஷயங்கள் என்னென்ன, நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்குமோ அதில் நமக்கோ இல்லை யாருக்கோ ஒரு நல்லது நடந்திருக்குன்னா அதை யோசித்து அதை டாக்குமெண்ட் பண்ணி அதுக்காக நம்மளே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்ததான் குட் திங்ஸ் நம்ம அப்ரிஷியேட் பண்ணமே தான் இட் வில் அப்ரிஷியேட், அதுவும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் பண்ணமேதே நம்ம பிரெயின் வந்து அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக காம் டவுன் ஆகும், அதுக்கப்புறம் வி வில் கோ டு ஸ்லீப். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒரே ஃபிக்ஸட் டைமாக வச்சுக்கிட்டா பெட்டராக இருக்கும். இதெல்லாம் ஸ்லோவாக பில்ட் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் டைம். நம்ம ஒரு 4 நாள் பண்ணலாம், 1 வாரம் பண்ணலாம், அதுக்கப்புறம் இட் வில் அகைன் கோ பேக் டு த சேம். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பழகிட்டோம் முன்னாடி. ஸோ எடுத்தோடனே நான் நிறைய நேரம் பண்ணலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது மாதிரி பண்ணுவோம் அப்படின்ற ஒரு சிஸ்டமை ஸ்டார்ட் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஹேபிட்டாக பில்ட் பண்ணுறோம் அப்படின்னா இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் டு ஸ்லீப் இன் அ பெட்டர் வே. அதையும் தாண்டி ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுது, இதனால எனக்கு மார்னிங் டயர்டாக இருக்குது, என்னால் என்னுடைய ஒர்க்கை ஃபோக்கஸ் பண்ண முடியல, என்னால் வந்து ப்ராப்பராக செயல்பட முடியல, இதனால என்னுடைய ப்ராப்ளம் ரொம்ப அதிகமாகிட்டே வருதுன்னா கண்டிப்பாக மெடிக்கேஷன்ஸ் எடுத்துக்கலாம். பட் மெடிக்கேஷன்ஸ் வந்து ஒரு சொல்யூஷன் கிடையவே கிடையாது என்றைக்குமே. ஒருத்தருக்கு கால் ஃப்ராக்சர் ஆயிருக்குன்னா நம்ம மாவுக்கட்டு போடுறோம், பட் மாவுக்கட்டு வந்துட்டு சொல்யூஷன் கிடையாது, அது வந்து ஒரு டூல். அது மூலமாக உள்ளுக்குள்ளே அந்த எலும்புகள் தானாக கூடுறதுக்கான ஒரு டைமை தரும். அந்த மாதிரி மெடிசன்ஸை நம்ம ஒரு இமீடியட் மெஷராக நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன விஷயம்லாம் நம்ம பண்ணாமல் விட்டுட்டோமோ அதை நம்ம ட்ரெயின் பண்ணணும் நம்ம பிரெயினுக்கு, அதுதான் அல்டிமேட் சொல்யூஷன் ஆக்சுவலாக.
3: தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது நமக்கு தூக்கம் வரணும், இந்த ஓவர் திங்கிங் இருக்கக்கூடாது அப்படின்னா இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம மனசு ரொம்ப லெகுவாக ஆகும், நம்மளால் நல்லபடியாக தூங்க முடியும் அப்படின்றத ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. சரி, இப்போ யோகாவில் இதுக்கு என்னென்ன பண்ணலாம், என்ன பண்ணால் நம்ம ஈஸியாக தூங்க முடியும் அப்படின்றத இப்போ டாக்டர் தீபா சொல்லுவாங்க. பட் அது நாளைக்கு இந்த நிகழ்ச்சியோட 2nd பகுதியில் கேட்போம். நன்றி, வணக்கம்.

அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். ஆகாஷ்வாணி நேரம் 8:32:30. திரைகானம் கேட்போம். முதல் பாடல் அமர்க்களம் திரைப்படத்திலிருந்து சித்ரா குரலில் ஒலிக்கிறது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் இரவு 8:35.
3: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் வெள்ளி. இன்றைய நிகழ்ச்சியில் மின்காந்த அலைகள் தகவல்கள் கேட்கலாம். வழங்குபவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள்.
4: மின்காந்த அலைகள் நாம் காலையில் விழிப்பது முதல் இரவு உறங்கச் செல்லும் வரை நம்மை இயக்கும் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பேரரசு மின்காந்த அலைகள் ஆகும். ஸ்மார்ட்ஃபோன் முதல் மைக்ரோவேவ் ஓவன், வைஃபை, 5G, 6G மற்றும் அனைத்து விதமான இணையதளங்களிலும் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இயற்பியல் கூறு தான் வந்து இந்த மின்காந்த அலைகள். மின்காந்த அலைகள் என்பது வந்து இயற்பியலில் வந்து 19th century, அதாவது 19th century வந்துட்டு மேக்ஸ்வெல் அப்படின்ற ஒரு அறிவியலாளர் தான் இதற்கான முதல் வகைப்பாடை கொண்டு வராங்க. மின்காந்த அலைகள் எப்படி உருவாக்கப்படுது, மின்காந்தங்கள்னால் என்ன? மின்காந்த அலைகள் என்பது வந்து மின் மற்றும் காந்தப்புலத்தால் உருவாகக்கூடிய ஒரு அலை. இயற்பியல் பொறுத்த வரைக்கும் நம்மளோட பொருட்களை வந்து இரு வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து துகள் பண்பு, இன்னொன்று அலைப்பண்பு. பெரும்பாலும் வந்து நம்மளுடைய இயற்பியலை பொறுத்த வரைக்கும் துகள் பண்பு பற்றி தான் அதிகமான கோட்பாடுகள் 18th century இருந்தது. 19th century ஆரம்ப காலத்தில் பிளாங்க் போன்ற அறிவியலாளர்கள் தான் முதல் முதலில் வந்துட்டு இந்த அலைப்பண்புக்கான ஆற்றலுக்கான கோட்பாடை தெரிவிக்கிறாங்க. அந்த ஆற்றலுக்கான கோட்பாடிலிருந்து தான் இதோடைய வளர்ச்சி அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த காலங்களில் வந்துட்டு ஐன்ஸ்டீன் போன்ற மற்ற சக ஆராய்ச்சியாளர்களும் இதுக்கான பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. மேக்ஸ்வெல் தான் இதற்கான முதல் முன்னெடுப்பை எடுக்கிறாங்க. அதில் வந்துட்டு மின்காந்த அலைகள்லாம் என்னென்னு முதல் பார்த்துடலாம். ஒரு நிலையான மின்துகள், அதாவது ஒரு ஒவ்வொரு பருப்பொருளிலும் ஆனது வந்து அணுக்களால் ஆனது. ஒவ்வொரு அணுக்களும் வந்துட்டு தனித்த துகள்களால் ஆனது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா ஒரு அணுவில் வந்துட்டு எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு மூன்று அடிப்படை துகள்கள் இருக்குது. இதில் ஒவ்வொரு துகளும் வந்து நிலையாக இருக்கும் பொழுது அதற்கு வந்துட்டு நியூட்ரானை தவிர மற்ற இரண்டு துகள்களுக்கும், அதாவது புரோட்டான் மற்றும் எலக்ட்ரான்களுக்கு வந்து மின்புலம் உள்ளது. அந்த துகள்கள் வந்து நேராக, அதாவது ஒரே இடத்தில் சீராக இருக்கும்போது எந்த விதமான காந்தப்புலமும் உண்டாகுவதில்லை. ஆனால் அதே மின்துகளானது ஒரு குறிப்பிட்ட சீரான இயக்கத்தில் நகரும் பொழுது ஒரு சீரான காந்தப்புலத்தை தோற்றுவிக்கும். அதே துகளானது ஒரு குறிப்பிட்ட முடுக்கத்தில் முடுக்குவிக்கப்படும் போது ஒரு மின்காந்த அலை உருவாக்கும். ஏனென்று கேட்டால் முடுக்குவிக்கப்பட்ட மின்துகளிலானது மின்புலமும் கொண்டிருக்கும், அதற்கு செங்குத்தான காந்தப்புலத்தையும் தோற்றுவிக்கும். இதனுடைய கூட்டமைப்பு தான் நம் மின்காந்த அலைகள் என்று அழைக்கிறோம். இது மின்காந்த அலைகளுக்கு தேவையான

அடிப்படை ஒரு அறிவியல் ஆகும். மின்காந்த அலைகளில் மொத்தம் வந்து 7 வகைகள் உள்ளது. அவைகள் ரேடியோ அலைகள், மைக்ரோ அலைகள், அகச்சிவப்பு கதிர்கள், கண்ணுறு ஒளி, புற ஊதா கதிர்கள், எக்ஸ்ரே மற்றும் காமா கதிர்கள். இந்த ஒவ்வொரு மின்காந்த அலைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் அதிர்வன் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் அந்த அலைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்றதுக்கான வழிமுறைகள் உள்ளது, உருவாக்கப்படக்கூடிய விதம் ஒன்று உள்ளது. அது இல்லாமல் அதனுடைய முக்கியமான ஒரு பண்பு என்பது அதனுடைய பயன்பாடுகள் தான். நம்ம அனைவருக்கும் அறிந்தது வந்து மருத்துவத்துறையில் எக்ஸ்கதிரிகளை அதிகமான அளவில் நம்ம பயன்படுத்துகிறோம். எலும்பு முறிவு போன்ற கண்டறிதலில் நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரேடியோ அலைகள், இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க இந்த ரேடியோவில் கூட நம்ம வந்துட்டு ரேடியோ அலைகள் தான் பயன்படுத்துகிறாங்க. மொபைல் ஃபோன்கள், கைபேசிகளில் வந்து மைக்ரோ அலைகள் மூலயமா தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்ஃப்ராரெட்னு சொல்லக்கூடிய அகச்சிவப்பு கதிர்கள் வந்து நம்மளுடைய சூரிய ஒளியில் நேரடியாக நம்ம உணர முடியும். சூரிய ஒளியானது நம்முடைய தோளில் மீது படும் பொழுது நம் ஒரு விதமான வெப்பத்தை உணர்கிறோம். அந்த வெப்பம் என்பது வந்து அகச்சிவப்பு கதிர்களால் உண்டாகக்கூடியது. நம் கண்ணால் பார்க்கக்கூடிய அனைத்து விதமான ஒளிகள் அனைத்தும் கண்ணுறு ஒளி என்ற வகையின் கீழ் வருகிறது. அது மட்டும் இல்லாமல் புவியின் மேல்பரப்பில் ஒரு ஓசன் படலம் உள்ளது. அது வந்து நம்மளுடைய சூரியனிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்களை கட்டுப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. இன்னொரு முக்கியமான வகை வந்து நம்மளுடைய காமா கதிர்கள். இந்த காமா கதிர்கள் பொறுத்த வரைக்கும் அனைத்துமே வந்துட்டு அறிவியலில் வரக்கூடிய ஆராய்ச்சிகளுக்கு தான் அதிக அளவில் பயன்படுத்துகிறார்கள். காமா கதிர்கள் பயன்படுத்தி கேன்சர் என்று சொல்லக்கூடிய புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கும் ரேடியோ தெரப்பியில் அதிக அளவில் காமா கதிர்களை பயன்படுத்துகிறாங்க. இந்த 7 விதமான கதிர்வீச்சுகளிலிருந்து நமக்கு பயன்பாடுகளும் இருக்குது, அதற்கு இலையான விளைவுகளும் இருக்குது என்பதை பார்க்கலாம். இந்த கதிர்வீச்சுகள் நம்மளுடைய பருப்பொருள் மீது, அதாவது பொருள் மீதோ இல்லை உயிரினம் மீது படும்போது ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துமா என்பதை மொதல் தெரிஞ்சுக்கலாம். இந்த பருப்பொருள் மீது இந்த மின்காந்த அலைகள் படும் பொழுது ஒளி விலகல், ஒளி சிதறல், ஒளி எதிரொலிப்பு மற்றும் ஒளி உட்கவுதல் போன்ற பலவிதமான இயற்பியல் கோட்பாடுகளையும் இயற்பியல் விளைவுகளையும் ஏற்படுத்துகிறது. இது அப்பொருளின் மீதான பண்பு மற்றும் அந்த பொருளில் இருக்கக்கூடிய உள்ளமைப்புகள் ஆகியவற்றை அறிந்து கொள்வதற்கும் பயன்படுகிறது. உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் எக்ஸ்கதிரிகள் பயன்படுத்தி நம் மருத்துவத்துறையில் எலும்பு முறிவு மற்றும் எலும்பு விலகல் ஆகியவற்றை கண்டறிய முடிகிறது. அதற்கு காரணம் வந்து இந்த மின்காந்த அலைகளுடைய ஊடுருவும் திறன் தான். அதிக ஊடுதிறன் இருக்கிறதுனால தான் அது நம்மளுடைய தோல் மூலம் இருந்து சதை மற்றும் எலும்பு வரையும் சென்று அது இருக்கக்கூடிய விலகல் மற்றும் கீறல்களை ரொம்ப மிக எளிதாக நமக்கு காமிக்கிறது. இதில் எந்த அளவுக்கு பயன்பாடுகள் உள்ளதோ அந்த அளவுக்கு சமமான விளைவுகளும் உள்ளது. காமா கதிர்கள் பொறுத்த வரைக்கும் அது புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கும் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அதே காமா கதிர்களை நம்ம அதிக அளவில் நம் மீது படும் பொழுது புற்றுநோய் உருவாவதற்கும் அதுவே காரணமாக அமைகிறது. இந்த காமா கதிர்களை உருவாக்கிய ஆர் கண்டுபிடித்த நம்மளுடைய மேரி கியூரி மற்றும் பெக்ரோல் போன்ற இரண்டு முக்கிய அணுக்கரு அறிவியலாளர்கள் இந்த காமா கதிர்கள் மற்றும் அணுக்கரு கதிர்வீச்சில் ஆராய்ச்சி செய்யும் பொழுது அவங்க அனைவரும் வந்துட்டு இந்த கதிரின் விளைவினால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டார்கள். புற்றுநோய்க்கான மருந்தாகவும் செயல்படுகிறது, புற்றுநோய்க்கு உருவாவதற்கும் இந்த காமா கதிர்கள் விளைவும் ஏற்படுத்துகிறது. காமா கதிர்கள் மட்டுமல்ல, எக்ஸ் கதிர்கள் மருத்துவத்துறையில் பயன்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இதர வகைகள் அனைத்தும் பல்வேறு விதமான வகைகள் பயன்படுத்துகிறோம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த ரேடியோ அலைக்கின் கீழே செயல்படுகிறது. அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட அலைநீளம் அதிர்வன் உள்ளது. மைக்ரோ அலைகள், செல்ஃபோன்களில் முக்கியமானது வந்துட்டு இந்த மைக்ரோ அலைகள் தான். மைக்ரோ அலைகள் மூலயமா தான் வைஃபை, இன்டர்நெட், நம்மளுடைய இப்போ சமகாலத்தில் இருக்கக்கூடிய ஒரு 2G, 4G, 5G, இன்னும் சொல்லப்போனால் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த கட்ட தொலைத்தொடர்பானது வந்து 6G நோக்கி போய்கிட்டு இருக்குது. இந்த 4G, 5G, 6G எல்லாமே வந்துட்டு ஜென்ரேஷன், 4th generation, 5th generation என்று சொல்லுவாங்க. அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அதோடைய அதிர்வெண் மற்றும் அலைநீளத்தினுடைய அந்த வகையை தான் குறிப்பிடுது. நம்மளுடைய 5G நெட்ஒர்க்குடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த வேகம், இந்த அதிர்வெண், அலைநீளம், இது மூன்றுக்கும் இடைப்பட்ட ஒரு கோட்பாடு ஒன்று உள்ளது இயற்பியலில். அதை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு ஃபார்முலா, சமன்பாடு. எப்போ வந்து ஒரு அதிர்வெண் அதிகமாக இருக்கோ அதோடைய அலைநீளம் வந்து குறைவாக இருக்கும். ஏன் அப்படின்னா அதிர்வெண்ணும் அலைநீளமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கொன்று எதிர்த்தகவில் உள்ளது. அது இரண்டையுமே வந்து சமன்படுத்தக்கூடிய மாறிலியாக நம்மளுடைய அலையினோட வேகம் உள்ளது. இந்த மின்காந்த அலைகள் எவ்வளோ வேகத்தில்

பயணிக்குது என்ன தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு இயற்பியல் கோட்பாடு. ஏனென்று சொன்னால், நம்மளுடைய பேசிக்கிட்டு இருக்க மொபைல் ஃபோனில் நம்ம ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அது வந்து இமைப்பொழுதில் அதே இன்ஸ்டன்ட், அதாவது நேரடி நிகழ்வாக தான் நடைபெறுகிறது. அப்போது ஒரு சிக்னல், நான் பேசக்கூடிய நம்மளுடைய இந்த வாய்ஸ் சிக்னல், இதெல்லாமே வந்துட்டு பலவிதமான எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ் மூலியமாக தான் வந்து நமக்கு அலை மூலமாக பரவிக்கிட்டு இருக்கு. அப்போ இது கண்டிப்பாக குறிப்பிட்ட நேரம் எடுத்துருக்கணும். ஆனால் அதுக்கான நேரம் நம்ம இடைவெளியை நம்மளால் பார்க்கவே முடியறதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த மின்காந்த அலைகள் அனைத்துமே வந்துட்டு மிக அதீத விதத்தில் நம்மளுடைய வெற்றிடத்தில் மற்றும் ஊடகத்தில் பயணம் செய்யும். குறிப்பாக இந்த மின்காந்த அலைகள் அனைத்துமே வந்துட்டு வெற்றிடத்தில் வந்து ஒளியின் வேகத்தில் செல்லும். அதாவது ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் செல்லக்கூடிய வேகத்தில் செல்லும். இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 3×10^8 மீட்டர் பர் செகண்ட் என்று இயற்பியல் அளவு குறிப்பிடுவாங்க. நம்மளுடைய நடைமுறை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் இந்த மின்காந்த அலைகள் பயணிக்கும் வெற்றிடத்தில். அதே மின்காந்த அலைகளானது ஒரு குறிப்பிட்ட பருப்பொருள் ஊடகத்தில், அதாவது காற்று ஊடகத்தில் செல்லும் பொழுதும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான வேகத்தில் செல்லும். திட மற்றும் திரவப்பொருள் வழியில் செல்லும் பொழுது அதனுடைய வேகம் என்பது சற்று குறையும். இது வந்து நம்மளுடைய நேரடியான பயன்பாடுகள் பார்க்கும் பொழுது ஒரு 300,000 கிலோமீட்டர் பெர் செகண்ட் என்பது வந்து மிக அதீத வேகம். இதனால தான் நம்மளுடைய மின்காந்த அலைகளில் மூலியமாக பரவக்கூடிய அனைத்து விதமான தொலைத்தொடர்புகளுமே வந்துட்டு வினாடி பொழுதில் நமக்கு நடைபெறுவதாக தெரியும். அதற்கான கால இடைவெளி என்பது நானோ செகண்ட்ஸ்க்கும் கீழே அல்லது மைக்ரோ செகண்ட்ஸ் கிட்டே இருக்கிறதுனால மனிதனால் அதை வந்து இந்த இடைவெளியை, கால இடைவெளியை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது. தொடக்கத்தில் கூறியது போல இந்த மின்காந்த அலைகளின் பயன்பாடானது தொலைத்தொடர்புகளில் தான் மிகவும் அதிகமாக உள்ளது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் இணையதளத்தில் உள்ள அதன் வேகமானது 2G, 3G, 4G, 5G என்று தற்பொழுது உள்ளது. இதனுடைய அடுத்த கட்ட நகர்வானது 6G நோக்கி செல்ல உள்ளது, அதாவது 6th generation நோக்கி செல்ல உள்ளது. இந்த 2G, 3G, 4G, 5G என்பது எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், அந்த மின்காந்த அலையினுடைய வேகம் மற்றும் அதிர்வனை பொறுத்தே அமைகிறது. குறிப்பாக 3G மற்றும் 4G என்பது வந்துட்டு 800 MHz முதல் 2.5 GHz வரையிலான அதிர்வுகளை கொண்டுள்ளது. இதனுடைய பயணிக்கும் வேகம் என்பது நான் முன்பு கூறியது போலவே பருப்பொருளில் அதனுடைய வேகமானது சற்று குறைவாக உள்ளது. இதனுடைய அதீத அதிர்வனை உயர்த்தும் பொழுது 6G நோக்கி 5G நோக்கி செல்லும். 5G-க்கான அதிர்வன் என்பது 3 GHz முதல் 30 GHz வரைக்கிலான அதிர்வனை கொண்டுள்ளது. 6G அடுத்த கட்ட நகரும் பொழுது இதற்கான அதிர்வனுடைய மதிப்பானது அதிகரித்து கொண்டே இருக்கும். அதிர்வெண்ணை அதிகரிக்கும் பொழுது அதனுடைய அலைநீளம் வந்து சற்று குறைந்து கொண்டே இருக்கும், வேகமானது அதை பொறுத்து மாறும். இந்த மின்காந்த அலைகளானது பெருமளவில் நம்மளுடைய கம்யூனிகேஷன் சொல்லக்கூடிய விண்வெளி பாதுகாப்புத்துறை, ஏரோஸ்பேஸிங், தொலைத்தொடர்பு, டெலிகாம் போன்ற அனைத்து விதமான தொலைத்தொடர்பு சாதனங்களிலும் பயன்படுகிறது. இதற்கு எந்தளவிற்கான பயன்பாடுகள் உள்ளதோ அதற்கு சமமான விளைவுகளும் உள்ளது. ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து இதனுடைய அதீத வேகத்திற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். இதன் நோக்கி நம் பயணிக்கும் பொழுது அதீத வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறையாகவும் இந்த மின்காந்த அலைகளானது இருக்கும். குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இதனுடைய வளர்ச்சி என்பது வருங்காலங்களில் மருத்துவத்தில் வந்து அதிகமான ஒரு புரட்சியை ஏற்படுத்தும். எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே போன்ற கருவிகளை உருவாக்கும் பொழுது இந்த மின்காந்த அலைகளுடைய பயன்பாடுகளே மிக அதிகமாக உள்ளது. அதனுடைய தரங்களை இன்னும் அதிகரிப்பதற்கு, அதனுடைய அதிர்வன் மற்றும் அலைநீளங்களை மாற்றுவதன் மூலம் இன்னும் நமக்கு சரியான தெளிவான மருத்துவ குறிப்புகளை, மருத்துவ கண்டறியும் உபகரணங்களை பயன்படுத்திக்க முடியும். மருத்துவத்துறையில் மட்டுமன்றி தொழில்நுட்பத் துறையிலும் மின்காந்த அலைகளின் பயன்பாடுகளானது மிக அதீதமாக வளர்ச்சியை தந்திருக்கிறது. குறிப்பாக 6G மற்றும் டெராஹெட்ஸ் அலைகளின் மீது அதன் தாக்கம் அதிகமாக உள்ளது. வருங்காலங்களில் 6G மட்டுமல்லாது டெராஹெட்ஸ் போன்ற அதீத அதிர்வன் கொண்ட எல்லையை நோக்கி இந்த மின்காந்த அலைகளானது பயணித்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரமிக்கத்தக்க வேகம் என்பது வந்து 5G நெட்வொர்க்கினுடைய வேகத்தை விட 100 மடங்கு அதிகமாக இருக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அதன் வேகம் என்பது ஒரு வினாடிக்கு 1 TB என்ற வேகத்தில் அதனுடைய வேகம் செயல்படுகிறது. தொழில்நுட்பத்தில் மட்டுமில்லாமல் அதனுடைய எதிர்கால புரட்சியானது ஏற்கனவே குறிப்பிட்டது போல 3D ஹாலோகிராம் மற்றும் மனித மூளைகள், குவாண்டம் கம்ப்யூட்டிங், கணினித்துறை போன்ற முக்கியமான தொழில்நுட்பங்களிலும் மின்காந்த அலைகளினுடைய வளர்ச்சி மற்றும் அதனுடைய பயன்பாடுகள் எதிர்நோக்கி உள்ளது.

இதுவரை மின்காந்த அலைகள் தகவல்கள் கேட்டோம். வழங்கியவர் மதுரை தியாகராசர் பொறியியல் கல்லூரியின் இயற்பியல் துறை முனைவர் பட்ட ஆய்வாளர் எம் நந்தகுமார் அவர்கள். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் வெள்ளி.

0: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடை சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
1: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
2: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா?
0: டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
1: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
0: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
1: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: இன்னும் சில நொடிகள் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர்.
5: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ எம் ஷகுன் சோப்ரா வித் தி நியூஸ் அட் 9. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi disburses incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana, says Indian youth will be at forefront of driving global growth, innovation and entrepreneurship in years to come. Country's first commercial plant to manufacture ammonium nitrate from coal to be set up in Jharsuguda district of Odisha with an outlay of 25,000 crore rupees. Supreme Court rules right to walk on demarcated footpath is a fundamental right, calls for setting up a regulatory body to execute it. India slams Pakistan at United Nations, accusing Islamabad of hosting, training and deploying terrorists. A new round of direct peace talks between United States and Iran postponed amid killing of 21 people in Israeli strike on Lebanon. Israel and Hezbollah later agree to cease fire. And in sports, Ashmita Chaliha to face Park Ae-yeon in women's singles semi-finals of Macau Open Badminton in China tomorrow. And now the news in detail. Prime Minister Narendra Modi today disbursed incentives worth 2,400 crore rupees under the Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana at a function in New Delhi. This disbursal marks a significant milestone in the implementation of the scheme, which is the government's flagship employment-linked incentive scheme aimed at accelerating job creation, enhancing employability and expanding social security coverage across sectors. Speaking on the occasion, the Prime Minister said, "In the 21st century, opportunities will belong to nations that nurture skilled talent, foster innovation and uphold the highest standards of quality." He said, India is set to lead from the front. Mr. Modi said, India's youth will be at the forefront of driving global growth, innovation and entrepreneurship in the years to come. Bharat, Duniya.

0: The 10 years of Modi government have passed very well and the condition of roads has improved significantly. Now we can travel long distances much more quickly and connectivity to villages has also improved. Therefore, we are very happy.
1: Today, under Prime Minister Narendra Modi's leadership, Ashtalakshmi, the 8 states of the Northeast, are writing a new story of development. Suparna Saikya, Akashwani News, Delhi.
2: The National Testing Agency, NTA, today said that it is fully prepared for the smooth, fair and transparent conduct of the National Eligibility Cum Entrance Test, NEET UG 2026 re-examination, which is scheduled for the upcoming Sunday. In a statement, the NTA said that the exam will be conducted across 551 cities in India and 14 cities abroad for over 22.79 lakh candidates. On to sports. In badminton, India's Ashmita Chaliha stormed into the women's singles semi-finals in the Macau Open in China today. Ashmita secured her place in the last four with a straight game victory over South Korea's Kim Min-sun 21-16, 21-18 in the quarterfinals. She will next face South Korea's Park Hae-yeon in the semi-finals tomorrow. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi disburses incentives worth 2,400 crore rupees under Pradhan Mantri Viksit Bharat Rozgar Yojana, says Indian youth will be at forefront of driving global growth, innovation and entrepreneurship in years to come. Country's first commercial plant to manufacture ammonium nitrate from coal to be set up in Jharsuguda district of Odisha with an outlay of 25,000 crore rupees. Supreme Court rules right to walk on demarcated footpath is a fundamental right, calls for setting up a regulatory body to execute it. India slams Pakistan at United Nations, accusing Islamabad of hosting, training and deploying terrorists. A new round of direct peace talks between United States and Iran postponed amid killing of 21 people in Israeli strike on Lebanon. Israel and Hezbollah later agreed to ceasefire. And in sports, Ashmita Chaliha to face Park Hae-yeon in women's singles semi-finals of Macau Open Badminton in China tomorrow. That is all in the news at 9. Good night.
3: Neram 9 mani 15 nimidam. Akashwani.
4: Manila Seidhi Pirivu Vazhangum Seidhi Sudar.
5: வணக்கம் நேயர்களே, சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்றைய செய்தி சுடர் நிகழ்ச்சியில் உடல் ஆரோக்கியத்தில் யோகாவின் பங்கு குறித்து நம்முடன் பேசுவதற்காக சின்மயா அமைப்பை சேர்ந்த மூத்த யோகா ஆசிரியர் பிரம்மச்சாரிணி சரண்யா சைதன்யா நம்மளுடன் இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம்.
6: வணக்கம்.
5: முதல்ல யோகானா என்ன, அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன, அதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம்.
6: ரொம்ப அற்புதமான கேள்வி. ஏன்னா நம்ம யோகானா ஏதோ ஒரு மனசுல நிறைய விஷயம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆசனம் பண்றது யோகா, மூச்சு பிடிக்கிறது யோகா, தியானம் பண்ணுறது யோகான்னு. யோகானா அதோட அர்த்தமே ரொம்ப அழகான, இங்கிலீஷில் வந்து யோக்குன்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஒய் ஓகேஇ. சம்ஸ்கிருதத்தில் வந்து ரூட் வேர்டு வந்து தாத்துன்னு சொல்லுவாங்க, அந்த ரூட் வந்து யுஜ், யுஜ்னா டு ஜாயின். இப்போது நம்மக்கிட்ட நம்மளோட சரீரத்தை எடுத்தாக்க நிறைய பகுதிகள் இருக்குது, அங்கங்கள் இருக்குது. அந்த அங்கங்கள்லாம் ஒரு சீராக வேலை செய்யணும். 5 புலன்கள், பார்க்கும் கேட்கும் புலன்கள், அதுக்கப்புறம் 5 கரணங், 5 சரீரத்தால் வேலை செய்யும் கரணங்கள், கை கால் வாய் பெருவாய் சிறுவாய், இது 5. அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குது, மனசுன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் புத்தின்னு ஒன்று இருக்குது. புத்தின்னா நான் இதை டிசைட் பண்ணுறேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும் இங்கே போகணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறேன்னா அது புத்தி. அதுக்கப்புறம் ஒரு நம்ம கம்ப்யூட்டரில் வந்து ஸ்டோர் ஹவுஸ், மெமரி ஸ்டோர் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதை மாதிரி உள்ளே ஒன்று சித்தம்னு ஒன்று இருக்குது. சித்தம்லலாம் நம்ம நிறைய நிறைய மெமரிஸ் எல்லாம் பார்க்குறோம், எல்லாத்தையும் சேகரிக்கிறோம், ஒரு லைப்ரரி மாதிரி அது உள்ளே இருக்குது. அதுக்கப்புறம் நான் சொல்கிறோம் பாருங்கள், நான் வரேன், நான் போகிறேன், நான் தான் பெரிய ஆள், அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் அகங்காரம். ஸோ இந்த மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம், சரீரம், அதுக்கப்புறம் நம்ம சுவாசம் எடுக்கிறோம், பிராணசக்தின்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம என்ஜின், உள்ளேருந்து நம்மளுக்கு சக்தி கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்குது நிறைய, இதெல்லாம் ஒருங்கிணைந்து, அது ஒருங்கிணைந்து தான் செய்யறது. பட் இருந்தாலும் அது எப்படி வேலை செய்கிறதுன்னு நமக்கு தெரியாது, அது சரியாக பண்ணுறதுக்கு தெரியலன்னா நம்ம வந்து மிஷினை ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு கார் வந்து எப்படி இயங்குறதுன்னு தெரியாமல், நம்ம வந்து எப்படி இயக்கிறதுன்னு தெரியாமல் கண்டபடி பயன்படுத்தினாக்க அந்த கார் வந்து முழுமையான வேலையை நம்மளுக்கு செய்யாது.

0: மாதிரிதான் இந்த சரீரத்தை வந்து முழுமையாக அறிஞ்சு அதை எப்படி இயக்கிறது அப்படின்னு தெரிஞ்சு அதை நம்ம பயன்படுத்தும் போது இந்த சரீரத்தோடைய ஒரு முழுமையான அனுபவம் நமக்கு கிடைக்கும். எப்படி ஒரு மொபைல் ஃபோனில் எவ்வளோ ஃபீச்சர்ஸ், எவ்வளோ ஆப்ஸ் இருக்குது, எவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குது, அந்த ஃபீச்சர்லாம் எதுவுமே தெரியாமல் நான் வந்து சில விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணி அந்த மொபைல் ஃபோனோட முழு யூஸ் நமக்கு கிடைக்காது. அதே மாதிரி இந்த யோகா என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு ஞானம், யோகான்னா அது ஃபிலாசபியும் இருக்குது, ஒரு ஞானம் இருக்குது, அதுக்கப்புறம் யோகா வந்து ஒரு பயிற்சி முறையும் கூட, ரெண்டுமே இது யோகான்ற வார்த்தையில் இருக்குது. பேசிக்காக யோகான்ற வார்த்தைக்கு அர்த்தம் யுஜ், மீன்ஸ் டு ஜாயின், அண்ட் ஜாயின்னு நிறைய விஷயம் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்குது. மெயினாக மைண்டு, நம்மளுடைய மனசு, நம்மளுடைய பிராணன், இன்ஹலேஷன் பண்ணுறோம், எக்ஸலேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளுடைய சரீரம், இது மூணுமே வந்து ஒரு சீராக இயங்கி செய்யக்கூடியது பேர் யோகம்னு சொல்லுவாங்க.
1: ரொம்ப அழகாக சொன்னீங்க யோகாக்கான அர்த்தத்தை. அடுத்த கேள்வி என்னன்னா, முறையான உடற்பயிற்சி ஆசனங்கள் மூலமா குழந்தைங்களோட வளர்ற எலும்புகளையும் தசைநார்களையும் எப்படி ஃப்ளெக்சிபிளாக மாற்றலாம், இது அவங்களோட முதுகு தண்டு வலுப்பெறுவதற்கு யோகா எந்த அளவுக்கு உதவுது?
0: இது வந்து யோகா தினமாக இருந்தும் பெரியவர்களுக்காக இருக்கக்கூடிய தினமாக இருந்தாலும் அந்த பெரியவர்கள் குழந்தைகள்லேருந்து தான் வராங்க. அப்போ அது மாதிரி இப்போ குழந்தைகள்லாம் ஃப்யூச்சரில் பெரியவங்களை ஆக போகிறாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு சிந்தனை கொடுக்குற மாதிரி இந்த கேள்வி இருக்குது. யோகம் என்பது நம்ம ஆசனம் தான் புரிஞ்சுக்கிறோம். யோக ஆசனம், இந்த சிரசாசனம் பண்ணுறது, தனுராசனம் பண்ணுறது, இதை தான் யோகம் சொல்கிறோம். ஆனால் பதஞ்சலி மகரிஷி தான் அந்த யோக சூத்திரத்தை எழுதியிருக்கார். 196 சூத்திரங்கள் யோகத்தை பற்றி எழுதியிருக்காரு. அதில் வந்து ஆசனம் பற்றி என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸ்திரம் சுகம் ஆசனம். ஆசனம்னா என்னது, பாடியை வந்து ஸ்டெடியாக வச்சுக்கிறது, கம்ஃபர்டபுளாக வச்சுருக்கேன், ஸ்டெடியாக இருக்கிறதுனால ஸ்டிஃபாக இல்லாமல் ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கிறது. ஆசனம் உடைய கோல் வந்து நம்ம சரீரத்தை, பாடியை ஸ்டெடியாக வச்சுக்கணும், சுகமாக இருக்கணும். ஸோ இந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நிறைய ஆசனங்கள் இருக்குது யோகாசனத்தில். வந்து முதல்ல சூரிய நமஸ்காரம்னு இருக்குது. சூரிய நமஸ்காரம்னா சுறுசுறுப்பாக ஆகும் உள்ள அந்த பிளட் ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம்னு சொல்கிறேன், சூரியன்னா வெளியில் இருக்கார். நம்மளுக்கு உள்ளே வந்து சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்கிறாங்க. சூரியன் இருக்கக்கூடிய இடம் வந்து சோலார் பிளெக்சஸ், அதுக்கு தான் அந்த பேரே அப்படி இருக்குது. ஸோ அந்த சோலார் பிளெக்சஸ்லேருந்து ஆரம்பித்து 1, 2 நம்ம கையை நகர்த்தி மேலேயும் கீழேயும் குனியும் பொழுது, வேகமாக பண்ணும்பொழுது சரீரத்தில் வந்து ஒரு சீராக டைஜஷன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், இரத்த ஓட்டம் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அப்புறம் வந்து அவங்களுடைய நடை, நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் நஞ்சாத நெறிகளும்னு பாரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா, அவங்களோட நடை உடை பாவனையெல்லாம் மாறிடும். இந்த குழந்தைங்களுக்கு அது ஒரு ட்ரெமெண்டஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும் அந்த யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறதுனாலையும். இந்த சூரிய நமஸ்கார்ஸ், இப்போ குருதேவ் சுவாமி சின்மயானந்தர் இருக்கார், அவர் வந்து நிறைய பாலவிகார், சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் பாலவிகார் கிளாஸஸ்லாம் எடுக்கும்போது அவர் சொல்லியிருக்காரு, 20 சூரிய நமஸ்காரம் டெய்லி பண்ணுங்க அப்படின்னு குழந்தைங்களுக்கு அறிவுறுத்தியிருக்காரு. நம்ம எந்த ஆசனம் பண்ணுறோமோ இல்லையோ, இந்த சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் இருக்குது. அதாவது 6 ஸ்டெப்பு ஆன்வர்ட் ஜேர்னி, அதே 6 ஸ்டெப்பு ரிட்டர்ன் ஜேர்னி, இவ்வளோதான். ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. இந்த யோகா இன்டர்நேஷ்னல் யோகா டேக்கெல்லாம் எங்கே பார்த்தாலும் 108 சூரிய நமஸ்காரம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸில் எல்லோரும் பண்ணுவாங்க. ஸோ சூரிய நமஸ்காரம் வந்து அது ஆசனம்னு சொல்ல முடியாது, அது ஒரு கிரியா. கிரியா மீன்ஸ் மூவ்மெண்ட். ஆசனம் வேறு, கிரியா வேறு. ஆசனம்னா ஆரம்பிக்கிற பொசிஷன் இருக்குது, நிற்கிற பொசிஷன் இருக்குது, அதுக்கப்புறம் திருப்பி ரிலாக்ஸ் பண்ணுற பொசிஷன் இருக்குது. கிரியான்றது ஒரு மூவ்மெண்ட், ஒரு ஃப்ளோ. சூரிய நமஸ்காரம் வந்து ஒரு கிரியாவில் வரும். இந்த சூரிய நமஸ்காரம் மட்டுமே ரெகுலராக பண்ணாக்க அவங்க டைஜஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து நல்ல செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். சூரியன் எப்படி ஒளி கொடுக்குறார், இந்த உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்குறார்ல, அந்த மாதிரி ஒரு பிரைட்னஸ் வரும். கண்ணை திறந்தாக்க ஒரு பிரைட்னஸ் தெரியும் அவங்களுக்கு. அவங்கள கண்ணாடியில் பார்த்தா அவங்களுக்கே ஆஹா, நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமான்னு தோணும். அதுதானே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே உலகத்தில் எவ்வளோ சாதிக்கலாம்ல. ஸோ இதுதான் வந்து இந்த சூரிய நமஸ்காரோடைய பலன். அதுக்கப்புறம் ஆசனங்கள்லாம் பண்ணுறதுனால ஜென்ரலாகவே எல்லாமே அந்த போன்ஸ் சப்பிளாக இருக்கும், அந்த போன்ஸோடைய வளர்ச்சி. மெயினாக வந்து நம்மளுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லையா, அந்த முதுகு தண்டுக்கு சம்ஸ்கிருதத்தில் என்ன பேர்னா மேரு தண்டம்னு சொல்லுவாங்க. அந்த முதுகு தண்டு நம்ம சயின்ஸ், இந்த காலத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட் கூட, நியூரோலஜிஸ்ட், நியூரோ சயின்ஸ், பிரெயின் சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியூரானல் கனெக்ஷன் ஃப்ரம் த பிரெயின் த்ரூ த ஸ்பைனல் கார்டு, இந்த பேஸ் ஆஃப் த ஸ்பைன்லேருந்து அப்படி தான் இன்ஃபர்மேஷன் போகுது. வெளியிலேருந்து இன்ஃபர்மேஷனை வாங்கி இந்த நியூரானல் கனெக்ஷன் வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாக்க இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ரீச் ஆகும். இன்ஃபர்மேஷன் கரெக்டாக பிரெயினுக்கு ரீச் ஆச்சுன்னா டிசிஷன் வந்து எடுக்கிறதும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூரிய நமஸ்கார், இந்த யோகாசனங்கள்லாம் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்கெலிட்டல் சிஸ்டம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.

0: நம்மளுடைய லிம்ஃபேட்டிக் எண்டோக்ரைன் சிஸ்டம், அந்த நாளமில்லா சுரப்பிகள், நாளமுள்ள சுரப்பிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அதோட வேலையை நல்லா செய்யும். அப்போது இப்போ குழந்தைங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது மொபைல் ஃபோன் வேணும், கேம்ஸ் வேணும், ஆப்ஸ் வேணும், இல்லைன்னா ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடணும், இல்லைன்னா ஏதாவது மூவி போகணும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் ஏதாவது ஒன்று பண்ணால் தான் அவங்க சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த யோகா பண்ணுறதுனால என்ன ஆகும்னா சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம். இன்ஃபேக்ட் நான் வந்து ஜேர்னலிஸ்டாக வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்ட் வந்து வை டோன்ட் யூ என்டர்டெய்னர்ஸ் அப்படின்னாங்க. ஆஃபீஸில் தான் விவரம் என்ன போர் அடிக்கிறது, ஏதாவது என்டர்டெயின்மெண்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் வந்து நான் விருக்ஷாசனத்தில் நின்னேன், காலை ஒரு காலை மடக்கி ஒத்த மரம் மாதிரி நிற்கிறது விருக்ஷாசனம், விருக்ஷாசனத்தில் நின்னேன். அவள் சொன்னால் என்டர்டெயின்மெண்ட் சொல்லிட்டு விருக்ஷாசனம் பண்ணுறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் கலகல கலகலன்னு எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யோகா பற்றி பேசுனாங்க, மரத்தை பற்றி பேசுனாங்க, அந்த அட்மாஸ்ஃபியரே மாறி போச்சு. யோகாவுக்கு வந்து அந்த சக்தி இருக்குது. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து மெயினாக ஃபிசிக்கல் ஹெல்த் வேணும், ஸ்ட்ரென்த் வேணும், அதுக்கு சூரிய நமஸ்கார் பண்ணலாம், அதுக்கப்புறம் அந்த ஜென்டில் பிரீதிங் எக்ஸசைசஸ். ஆனால் கண்டிப்பாக ஒரு விஷயம், குழந்தைங்கன்றதுனால யோக பயிற்சி எடுத்து அந்த யோக பயிற்சியில் யார் நல்லா தேர்ச்சி பெற்றிருக்காங்களோ அதை மாதிரி ஒரு முறையாக ஒரு ஆசிரியர்கிட்ட போய் தான் கற்றுக்கணும். இது வந்து ஒரு காஷன் மாதிரியே போடும். இதில் வந்து டேமேஜ் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கரெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது எந்த விதத்தில் போய் எப்படிலாம் முடியணும், ஏன்னா யாருக்குமே அதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்குது, நிறைய விஷயமெல்லாம் இருக்குது யோகத்தில். அதனால் நல்லா பயிற்சியுடைய ஆசிரியர்கிட்ட இருந்து கற்றுக்கணும்.
1: எந்த வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு வந்து யோகாக்களை கற்றுக் கொடுக்கலாம் மேம்?
0: வெரி குட், நல்ல கேள்வி. யோகா கலைக்கு வந்து வயசே கிடையாது, ஏன்னா குழந்தைங்க வந்து பிறக்கும்பொழுதே அவங்க யோக நிலையில தான் இருக்காங்க. நம்மளுக்கு தான் வந்து யோகம் கற்றுக்கணும், அவங்க வந்து யோக நிலையிலே தான் இருக்காங்க. குழந்தையா இருக்கும்போது நம்ம வந்து குழந்தை பண்ணுறதுலாம் நம்ம பண்ண முடியாது. அந்த அத்துருண்டு குழந்தை, ஒரு 5 மாதம் 6 மாதம் குழந்தை, நீங்கள் கையை காலையை வீசி வீசி ஆடுறதை பார்த்துருக்கீங்களா? பெரியவங்க அது மாதிரி பண்ண டயர்டாயிடுவாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு எவ்வளோ எனர்ஜி இருக்குது, அது எப்படி அந்த எனர்ஜி வந்ததுன்னா அது யோக நிலையில் அது இருக்குது, அந்த இன்டிகிரேட்டட் கண்டிஷனில் அந்த குழந்தை இருக்கிறதுனால யோகம். ஆசனங்கள்லாம் ஒரு 5 வயசுக்கு மேலே தான். அதுக்கு முன்னால் பயிற்சி பெற்ற ஆசிரியர்களோட குழந்தைங்களாக இருந்தாங்க, பயிற்சி பெற்றவங்களாம் இருக்காங்கன்னா அந்த காலை கையெல்லாம் வந்து எக்ஸசைஸ் பண்ணி விடுறது அதெல்லாம் வந்து ரொம்ப. அப்போ யோகாச்சாரியா படிக்கும்பொழுது, அந்த கோர்ஸ் படிக்கும்பொழுது நிறைய பிறந்த குழந்தைங்களெல்லாம் வந்து தூக்கிட்டு வந்துடுவார் அந்த டீச்சர். ஒரு டீச்சர் இருக்க நிறைய பசங்களை ட்ரெயின் பண்ணுறாரு, ஒரு 100 கணக்கான பசங்களை. டெலிவரி ஆன உடனே ஆன கையோட குழந்தைங்களெல்லாம் வந்து யோகா கிளாஸில் சேர்த்து விட்டுட்டு அவர் வந்து அந்த எக்ஸசைஸை பிறந்து 1 வருஷத்துக்குள்ளேயே அந்த பாடியோட ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப, அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப்ஸ், அதை நல்லா தெரிஞ்சவங்க தான் பண்ண முடியும். ஜென்ரலாக ஒரு விதமான அனுபவமும் இல்லை என் குழந்தை வந்து படிக்கணும் அப்படின்னா யோகா கிளாஸஸ் ஒரு 5 வயசுலேருந்து பண்ணலாம். ஆசனங்கள், சிரசாசனம் மட்டும் கொஞ்சம் நிறைய கண்ட்ரீஸில் வந்து 12 வயசுக்கு மேலே தான் பண்ணணும்னு ரூல்லாம் இருக்குது. சிரசாசனமாக தலைகீழாக நிற்கிறது, அதில் மற்ற போர்சஸ் எல்லாம் வந்து குழந்தைங்கள்லேருந்து ஆரம்பித்தாக்க ஃப்ளெக்சிபிலிட்டி பிரமாதமாக இருக்கும், அவங்கள வந்து பிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கும்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி முயற்சியால் June 21 சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருது. தொடர்ந்து இந்த தினத்தை 12வது வருஷமாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இதனால யோகா பற்றி மக்களிடம் விழிப்புணர்வு எந்த அளவுக்கு போயிருக்கு நீங்க நினைக்கிறீங்க?
0: சந்தேகமே இல்லை, பிரமாதமான ஒரு விழிப்புணர்வு, பார்க்கறதுக்கே பெருமையா இருக்கு. இப்போ பாரத தேசத்திலேருந்து யோகா வந்தது அப்படின்னு சொல்லி அந்த சம்மர் சால்ஸ்டிஸ், June 21 சம்மர் சால்ஸ்டிஸ், அதுக்கு முன்னாலேயே நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல அந்த தினத்தை வந்து எல்லாம் யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. பப்ளிக் பிளேசஸ்ல வந்து நியூயார்க் மற்ற இடத்துல எல்லாம் வந்து நடந்துட்டு இருந்தது. ஆனா பிரதமருடைய இந்த அறிவுறுத்தல்னால இந்த இன்டர்நேஷனல் யோகா டே வந்ததுக்கு அப்புறம் சர்வதேச லெவல்ல வந்து யோகாவுடைய பிராபல்யம், அதுவும் நம்ம பாரத தேசத்தோடைய கனெக்ஷனோடு இருக்கிற பிராபல்யம் வந்து ரொம்ப வந்து பிரமாதமா உலகம் முழுக்க தெரிஞ்சு யோகாவுடைய யோகம், இந்த யோக கலையுடைய ஒரு அறிவு, ஒரு பற்றுக்கோடாக இருக்குது உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும், நம்ம பாரத தேசத்துலேயுமே. நம்மளுக்கு வந்து இவ்வளோ இருந்தால் கூட, இந்த கலை நம்மக்கிட்டே இருந்தால் கூட, அது சர்வதேச யோகா தினமாக அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே வந்து நிறைய பேருக்கு நம்ம நாட்டிலேயே ரொம்ப பார்க்குறதுக்கே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு மார்ச் பாஸ்ட் பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், ஒரு மாஸ் ட்ரில் பார்த்தா சந்தோஷமாக இருக்கும். அதை மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்கள், பாரத தேசத்தில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஒரு நாளில் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் எல்லாரும் யோகத்தை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் கூட போயிடும். இவ்வளோதான் இந்த யோகத்தோடைய மகிமை வந்து, இவ்வளோதான் நமக்கு தெரியும், ஆனால் அதோட மகிமை வந்து ரொம்ப சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது, பிரபலமாயிருக்கு நல்லா, அதில் வந்து சந்தேகமே கிடையாது.
1: சர்வதேச யோகா தினம் பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. இந்த வருஷத்தோட யோகா டே தீம் யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங். எல்லா வயதினருடைய உடல் ஆரோக்கியத்திற்கும் யோகா எப்படி உதவுது மேம்?
0: எல்லா வயதினர், குழந்தைகள்லேருந்து ஆரம்பித்து வயதானவர்கள், முதியோர்கள் வரைக்கும், சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் யோகம்

0: யோகா வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையும் டெஃபினட்டாக பெனிஃபிட் தரும், அதில் சந்தேகமே இல்லை. எப்படின்னா, நான் மூச்சு இழுக்கிறது எந்த வயசில் பெனிஃபிட்டாக, அந்த கேள்வி எப்படி இருக்குன்னா, நான் வந்து சுவாசம் வந்து எந்த வயசு வரைக்கும் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னா, அதுக்கு கிடையவே கிடையாது, அது கேள்வியே கிடையாது. ஏன்னா சுவாசம் வந்து நம்ம பிறக்கும் போதுலேருந்து கடைசி சுவாசம் வெளியில் போகிற வரைக்கும் நம்ம சுவாசம் நம்ம கூட இருக்குது. அந்த சுவாசத்தோடு இணைந்து நான் வந்து சிந்திக்கிறது, நான் செயல்படுறது, நான் மூச்சை உள்ளே இழுத்து தியானத்தோட, தியானம்னா அட்டென்ஷன், அட்டென்ஷனோட மூச்சு, அதாவது மூச்சை இழுக்கிறோம் வெளியில் விடுறோம், அட்டென்ஷனோட ஒரு 5 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் தினம் பண்ணி பார்த்தாக்க அதோடைய மகிமை நமக்கே தெரியும். அதனால் இந்த முதியவர்கள் 50 இயர்ஸ்லேருந்து 60 இயர்ஸ்லேருந்து என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு யோகம் பண்ணலாம், அதாவது ஆசனம் பண்ணலாம், இல்லை சேரில் உட்காண்டே வந்து சில ஆசனங்கள்லாம் வந்து ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ரிலாக்ஸிங் எல்லாம் பண்ணலாம். இல்லைன்னா எந்த ஆசனமும் பண்ண முடியல, நான் யாருக்கிட்டையும் போய் கற்றுக்க முடியலன்னா, நம்ம நடக்கிறோம், வாக்கிங் போகிறோம், அந்த வாக்கிங்கே வந்து ரெகுலேட்டட் ப்ரீதிங்கோட வாக்கிங் அண்ட் அட்டென்ஷன், இது மூணு கொண்டு வந்து யோகம். நம்மளுடைய டெய்லி பெருக்கிறோம், துடைக்கிறோம், ஏதாவது ஒரு வேலை பண்ணுறோம், எந்த வேலையிலுமே கவனத்தை மூச்சோடு கொண்டு வந்துட்டால் ஒரு யோக பயிற்சியாக மாறிடும். அதுக்கப்புறம் இந்த சுவாசம் உள்ளே எப்படி போகுது, எப்படி வெளியில் வருது, இதை கவனித்தாலே இது ஒரு பெரிய யோகக்கலை. புத்திசமில் சொல்லுவாங்க ஆனபான சத்தி யோகான்னு சொல்லுவாங்க. ரமண மகரிஷி என்ன சொல்ல, வீக்ஷண பிராணாயாமம் சொல்லுவார். வீக்ஷண பிராணாயாமம்னா இந்த பிராணசக்தி உள்ளே போகுது வெளியில் வருது, இதை வந்து நான் கவனிக்கிறது அமைதியாக, ஒன்றுமே பண்ணாமல் எக்ஸ்ட்ரா எந்த வேலையும் பண்ணாமல் உள்ளே போகிற பிராணனும் வெளியில் வர எங்கேருந்து மூக்குலேருந்து எங்கே உள்ளே போகுது, எங்கேருந்து திருப்பி வெளியில் வருது, இதை கவனிச்சுட்டே ஒரு 5 நிமிஷம் பண்ணாலே இது ஒரு பெரிய யோக கலை தான். எந்த வயதினராலும் பண்ணால் இதை பண்ணி முடித்த உடனே மனசு அமைதியாகும், நம்மளுடைய மூச்சு சுவாசம் சீராக இருக்கும், மனசில் லேசாக இருக்கும், கஷ்டங்கள்லாம் மறைஞ்சிரும். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு.
1: ஓகே மேம், யோகானா என்ன, அதை எப்படியெல்லாம் பண்ணலாம், அது உடல் ஆரோக்கியத்திற்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றதை பற்றி ரொம்ப தெளிவாகவும் சுலபமாகவும் சொன்னீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
0: நன்றி.

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை. இன்றைய அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சரநாதன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். பி யான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். தொடக்கமாக நின்னே கோரி என தொடங்கும் வர்ணம், மாலவி ராகம், ஆதி தாளம், கொல்கத்தா கிருஷ்ணமூர்த்தி இயற்றியது.

இன்றைய அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பி யான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங். அரங்கிசையில் தொடர்ந்து பரதேவதா, தன்யாசிராகம், ஆதிதாளம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.

நிறைவாக குலமை தனியும் திருநங்கை ஆழ்வார் பாசுரம், தொடர்ந்து பஜமாதவம், காப்பிராகம், ஆதிதாளம், மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை.

இதுவரை அரங்கிசையில் கொல்கத்தா பத்மாவதி சாரநாதன் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். பி யான்தேவ் அவர்கள் வயலின், நெய்வேலி கே வி ராம்குமார் அவர்கள் மிருதங்கம், ஆர் ராமன் அவர்கள் மோர்சிங்.

நேரம் 10:45. ஆகாஷ்வாணி. இப்போது கேட்போம் காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் எஸ்பி பாலசுப்பிரமணியத்தின் குரலில் மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

ஆகாஷவாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் நட்சத்திர கீதங்கள். முதல் பாடலாக திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து இது ஒரு பாடல்.

சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்கு உரைத்த முறையும் பொய்யோ, சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்கு உரைத்த முறையும் பொய்யோ, விடுக்கு மண் சுமந்து திறம்படி பட்டவும்

கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை. இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறுபடை, ஆறுபடை, ஆறுபடை. இன்று எங்கள் மருதமா

நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அதிகாலை முதல் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்க இருக்கின்றோம். நாளை காலை 5:45 வந்தே மாதரம், மேலும் சகவரிடம் 1948 ஜெய்ஸ்தா மாதம் 30ஆம் நாள், பராப வருடம் ஆணி மாதம் 6ஆம் நாள் 2026 வருடம் ஜூன் மாதம் 20ஆம் தேதி சனிக்கிழமை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்க இருக்கின்றோம். காலை 6 மணிக்கு செய்தி சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 இணைத்தானும் நல்லது கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் அவர்கள், 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளி, இன்று ஒரு செய்தி. இந்நிகழ்ச்சியில் அறிவிப்புகள், அதனைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தி பகுதியில் காளான் வளர்ப்பு, இதனை குறித்த தகவல் வழங்குகிறார் பி ராமலிங்கம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் ஜி முருகராஜ். காலை 7 மணிக்கு சுழல் விளக்கு செய்தி கட்டுரை சென்னைஞ்சலாக, 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 நலமாய் வாழ சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு சிறியவர்கள் முதியவர்களுக்கான நினைவாற்றல் தக்கவமைப்பு சிறப்பு தகவல் தருகிறார் யோகா பயிற்சினர் சுபாஷினி மோகன். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கிச்சிகோ சுவாமிநாதன். 7:35 மதுரை தென்றல், 8 மணிக்கு செய்தி சுருக்கம். காலை 8:02 மதுரை தென்றல், 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து மதுரை தென்றல் மீண்டும். காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, வாழ்க்கை முறை நோய்களை யோகா மூலம் நிர்வகித்தல் குறித்து காரைக்கால் அரசு ஆயுஷ் மருத்துவமனையின் யோகா பயிற்றுனர் வி புவனேஸ்வரி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால். காலை 9 மணிக்கு அரங்கிசை, 10 மணிக்கு செய்தி சுருக்கம், 12:00 ஆகாஷ்வாணியில் மக்களின் பத்மா 31வது பகுதி. சமூக பணிக்கான பத்மபூஷன் விருது வழங்கிய கௌரவப்பட உள்ள எஸ்கேஎம் மயிலானந்தன் அவர்கள் பங்கு பெறும் நிகழ்ச்சியை கேட்கலாம். 10:12 எனக்கு பிடித்த பாடல், 11 மணிக்கு செய்தி சுருக்கம், 11:02 அரசின் 12 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை முன்னிட்டு பல்வேறு தலைப்புகளில் சிறப்பு இருமொழி நிகழ்ச்சி, தொடர்ந்து கேட்கலாம் மதுரை தென்றல். 12 மணிக்கு நிகழ்ச்சி மேலவும், 12:05 ஆங்கில செய்திகள், 12:10 சங்கீத சாரல், எல் கிருத்திகா பாட்டு, சுபஸ்ரீ வயலின், கொல்கத்தா ஜே வெங்கட்ராம் மிருதங்கம். 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், மதியம் 1:10 பெருமைமிகு பாரதம், கொங்கு மண்ணும் கோவை அழகும் உரை சித்திரம் எழுதியவர் நிரேஷ் பாபு குலசேகரன் அவர்கள். மதியம் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல், 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரை தென்றல், 2:50

5க்கு வானிலை அறிக்கை, 3 மணிக்கு பிற்பகல் 3:55 முதல் 5:50 வரை மேற்கு வங்காளம் ஹூக்ளி மாவட்டத்தில் உள்ள தாரா கோஷ்வரில் நடைபெற உள்ள நிகழ்ச்சியில் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் 23வது தவணைத் தொகை விடுவிக்கும் நிகழ்வின் நேரலை டெல்லி அஞ்சலாக கேட்கிருக்கின்றோம். 5:30 மதுரை தென்றல், 6 மணிக்கு நிகழ்ச்சி மேரமும், 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கிருக்கின்றோம். 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரை தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரை தென்றல், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்ட காமாட்சிபுரம் சென்டெக் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி, விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில்.

விக்கும் நிகழ்வின் நேரலை டெல்லி அஞ்சலாக கேட்கிருக்கின்றோம். மாலை 5:30 மதுரத்தன்றல், 6 நிகழ்ச்சி நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒரு பட பாடல்கள், குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கிருக்கின்றோம். மாலை 6:30 மாநில செய்திகள், 6:40 மதுரத்தன்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மதுரத்தன்றல், 7:10 திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஏ கே தனசேகரன், 7:15 தமிழ் செய்திகள், 7:35 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதில் வேளாண் அறிவியல் மையத்தின் பங்கு பற்றிய தகவல்கள் வழங்குகிறார் தேனி மாவட்ட காமாட்சிபுரம் சென்டெக்ட் வேளாண் அறிவியல் மைய தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். வேளாண் தகவல்கள், வேளாண் பழமொழி, விடைபெறும் முன் ஆகியவை இடம்பெறும் உழவர் உலகம் நிகழ்ச்சியில். அதனைத் தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத்தன்றல், 8:30 இசை மஞ்சரி, காயத்ரி வெங்கட்ராவன் அவர்களுடைய பாட்டு கேட்க இருக்கின்றோம். 8:45 ஆங்கிலத்தில் நிகழ்ச்சி, 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத்தன்றல், 9:30 நட்சத்திர கீதங்கள், 10:00 அகில பாரத இசை நிகழ்ச்சி, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 ஒளிபரப்பு நிறைவாகும். நேர்களே, இணைந்தீர்கள் இசையோடு. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.